நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஜேஷ்ட மாதம் 19 நாள் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 19 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெச்சில் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

நாளொரு குரல். பணிவுடையான் ஏன் சொல்லான் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பொருள்: வணக்கம் உடையவனையாகவும் இன்சொல் வழங்குபவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்ற அணிகள் அணிகலங்கள் அணிகலங்கள் அல்ல. இனியவை கூறல் அதிகாரத்தின் 95வது குரல். மீண்டும் குரல். பணிவுடையான் இன்சொல்லான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. நேர்களை முதன்மை அலுவலகத்தில் கேட்கலாம். எமது நிலையம் இன்று ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெர்ட்ஸில் முதன்மை அலுவலகத்தில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயமன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகிராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள். இதில் வரிசையில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான

பாஸ்போ பாக்டீரியா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 சூழல் அறிவோம். நிலைத்த வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள் வழங்குகிறார் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 மலரும் முட்டுக்கள் நிகழ்ச்சியில் வளரினம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. பதின் பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்த உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவுகளும் உடற்பயிற்சிகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம் கேட்கலாம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சினி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி ஆர் தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம். இன்றைய தலைப்பு கோடையின் தாக்கத்தை தவிர்க்க. நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். 11:30 ஆகாஷவாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்த திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது ஜன்தன் வங்கி கணக்கு குறித்த புதுவை கிராம வங்கியின் தலைவர் திரு டி ரத்னவேர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 12:00 கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பெத்துக்குளி பி முருகதாஸ் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவெல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம் உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி ஆனந்தி. 2:15 என்றும் இணையவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை வித்யாசாகர், கதை இயக்கம் எஸ் பி ஜனாதன். இன்று மாலை 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இயற்கை எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பு முனைவர் தா நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனை வரிசைகளில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் வடிவழகி அவர்கள். 8:30 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலே. 10:00 முதல் 10:25 வரை தேன்மழை. 10:25 முதல் 11 மணி வரை மத்திய அரசின் 12 ஆண்டு கால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருட்களின் புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
102.8 FM ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பன். 8:58 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9

ரெண்டுக்கு இணைய வழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றிலிருந்து, 12:50 புதின பங்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவெளிப்புதூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆனந்தி. 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சமூக அடிப்படையிலான நோய் தணிப்பும் பராமரிப்பு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் தடுப்பு மற்றும் மருத்துவத்துறை டாக்டர் ஜி கார்த்திகா அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: in the Philippines, Indonesia, Japan, and Australia. However, these warnings were later cancelled or downgraded. Philippine officials also reported that approximately 10,000 families were displaced by the disaster. Mindanao in the Philippines is the second largest island by both area and population and is home to approximately 26 million people. And in women's cricket, India defeated West Indies by 26 runs in their first warm-up match ahead of the ICC Women's T20 World Cup in Cardiff, UK yesterday. After being invited to bat first, Harmanpreet Kaur led Women in Blue, posted 179 for 8 in the stipulated 20 overs, powered by Bharti Fulmali's unbeaten 56 runs off 40 balls. India will next face host England in their next warm-up fixture tomorrow. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். சிறு வயதிலேயே முதுவை காலத்திலும் சரிதான், காலையில் எழுந்திருச்சா பல் துலக்கிய பிறகுதான் அந்த காலத்தில் நீராரம் அருந்துவார்கள். தற்காலத்திலே பார்த்தால் பல் துலக்காமலேயே காஃபியை குடிக்கிறோம், முகம் கழுவாமலேயே, பல் துலக்காமல் முகம் கழுவாமல் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வருகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி நீராடி தூய்மைப்படுத்திய பிறகுதான் மற்ற கடமைகளை எல்லாம் செய்ய துவங்குவார்கள். அப்படித்தான் சிறு கிராமங்கள் எல்லாம் இருந்தது, பெருநகரங்களும் அப்படித்தான் இருந்தது. காலையிலே பார்த்தால் இல்லத்திலே இருந்து கீத முழக்கங்கள் எல்லாம் கேட்கும், நீராடி முடித்த பிறகு அந்த கீதங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் ஒரு நல் உணர்வை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதிலே துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்களெல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறோம், பழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள். பெண்கள் இப்போ உடனே காஃபி போடணும்னா உடனே போய் பல் துலக்காமல் முகம் கழுவாமல் போய் அடுப்பை ஏற்றிடுறாங்க, இது வழக்கம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் வாசலை தெளித்து கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கமெல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடியெல்லாம் செய்வார்கள், இந்த வழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவையிலே 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டு களைந்து கலம் கழியேன் இல்லத்தையாப்பீம், காட்டு களைந்து கலம் கழியேன் இல்லத்தையாப்பீம், நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீச்சால் கரகம் நிறைய மலரணிந்து, இல்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீர்ச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும், ஈன்று வளர்க்கின்ற குழந்தையை அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகள் எல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்கள் எல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை அந்த சமய

0: கலையாக இருந்தாலும், அது மருத்துவ கலையாக இருந்தாலும், எந்த கலையாக இருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளை எல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. இந்த காலை நேரத்தின் காற்றலைகளில் மெல்ல மிதந்து வருவது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாநதி சோபனா பாடியது.

நேரம் 6:25:38 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். தொடர்ந்து கேட்கலாம் நாகூர் ஹீஎம் அனிஃபா பாடிய பாடல்.

நேர்களே, தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும் இடையிலே சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரி

அனுப்பலாம் அல்லது aairpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக பி. சுசீலா பாடிய பாடல்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 26 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான ஃபாஸ்போ பாக்டீரியா குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஏமா, நான் கொள்ளைக்கு போயிட்டு வரேன், போற வழியில நம்ம காத்தமுத்தையும் பார்த்துட்டு போறோமா?
2: சரிங்க.
1: தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய அசோஸ்பைர் எல்லாம், அசிட்டோ பாக்டர், குளுக்கான் பாக்டர், ரைசோபியம், அசோலா, நீலப்பச்சை பாஸ், இது போன்ற உயிர் உரங்களை பத்தி சொன்னாரு. மணிச்சத்து நிலைநிறுத்தக்கூடிய உயிர் உரங்களை பத்தி சொல்றேன்னு சொன்னாருமா. அவரு அன்னைக்கு வீட்டை போய் பார்த்தா ஏதோ ஊருக்கு போயிட்டாராம், அதான் ரெண்டு நாளா வீட்டுல காணாம். இப்ப வந்துட்டான்னு கேள்விப்பட்டான். அவரை பார்த்துட்டு அப்படியே கேட்டுக்குன்னு கொள்ளைக்கு போயிட்டு வரான்.
2: சரிங்க.
1: சரி, சைக்கிள் எடுத்துன்னு புறப்படுவோம். சைக்கிளை மெரிச்சு வர்றது உடம்புக்கு ஒரு தெம்பு வேற. காத்தமுத்து வீடு வந்துட்டான். சரி, அவர் போய் பார்ப்போம். காத்தமுத்த, காத்தமுத்த,
3: என்னடா அது? நமக்கு மட்டும் மாம்பழ ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்க. யாரா இருக்கும்?
1: என்ன, யாரையும் காணோம் வீட்டில். பெல் அடிச்சு பார்ப்போம். காத்தமுத்த, காத்தமுத்த,
3: கருத்த முத்து குரல் மாதிரிதான் இருக்கு. கதவு திறப்போம். கருத்தமுத்த, வாப்பா வாப்பா, கரெக்டான நேரத்துக்கு அப்படியே மோப்பம் முடிச்சு வந்துட்டப்பா நீ.
1: கருத்தமுத்த, வாப்பா வாப்பா, உன்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா. எங்கப்பா போனா ரெண்டு நாள் ஆளா காணா?
3: எப்பா ஊருக்கு போயிருந்தப்பா. வந்தேன், வீட்டுல ஏற்கனவே நிறைய மாம்பழம் வச்சுட்டு போயிருந்தேன். சரி, அதுல கொஞ்சம் எடுத்து மாம்பழ ஜூஸ் தயாரிச்சு குடிப்பமேனு பார்த்தேன், நீ வந்துட்டப்பா.
1: கருத்தமுத்த, உன் வீட்டில் இருக்கிற அந்த மாமரத்தை பார்த்தா அப்படியே மாம்பழங்களெல்லாம் கொத்து கொத்த தொங்குதுப்பா.
3: எப்பா கண்ணு வைக்காதப்பா, அடுத்த வருஷம் காய்க்காம போடப்போது.
1: சரி சரி சரி சரி,
3: இந்தாப்பா உனக்கு ஒரு கிளாஸ் மாம்பழ ஜூஸ்.
1: கதுமுத்தா, நல்ல சுவையாக இருக்குது பார்த்த.
3: நம்ம வீட்டு மாம்பழம்ல நல்லா தான் இருக்கும்.
1: யார் போட்டது?
3: எப்பா இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் தான் தயார் பண்ணேன்னு.
1: ஆமாம் ஆமாம்.
3: ஆப்பா, மாம்பழத்தில் பல்வேறு சத்து இருக்குப்பா, அதுவும் கோடை காலத்தில் நம்ம கட்டாயம் குடிக்கணும் இதை.
1: காத்துமுத்தா, இந்த மாம்பழ ஜூஸில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குத, கட்டாயம் குடிக்கணுமாண்ணா?
3: எப்பா, கோடை காலத்துக்கு இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கொடைப்பா மாம்பழம். மாம்பழத்தில் இரும்பு சத்து இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, வைட்டமின் ஏ சத்து, B1, B2, வைட்டமின் சி, அது போக கார்போஹைட்ரேட்டு, இவ்வளோ சத்து இருக்குப்பா. இதெல்லாம் போக போலேட், பெக்டின், கோலைன், இது போன்று வித்தியாசமான ஊட்டச்சத்துக்களும் அதில் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இந்த கோடை காலத்தில் அதிகமாக நமக்கு கொடுக்கறதுல மாம்பழம் நம்பர் 1 கூட சொல்லலாம்.
1: காத்தமுத்த, மாம்பழ ஜூஸ்ன்னு சொல்லி தான் நான் சாப்பிட்டேன், ஆனால் நீ இந்த மாம்பழ ஜூஸில் ஏபிசிடியெல்லாம் சொல்லிக்கிறப்பா நீ சத்துக்கள்.
3: அவ்வளோ சத்து இருக்குதுப்பா. சரி சரி, இன்ன காலையில் என்ன தேடி வந்துட்டேன்?
1: ஆமாங்க காத்தமுத்த, அந்த தழைச்சத்து நிலைநிறுத்தக்கூடிய உயிர் உரங்களை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த மணிச்சத்து அன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அப்புறம் நீயும் ஊருக்கு போயிட்டியா?
3: ஆமாப்பா ஆமாப்பா, திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதாக போச்சு.
1: அதுதான் இன்னைக்கு மணிச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்களை பற்றியா இன்னைக்கு தெளிவாக விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
3: சரிப்பா சரிப்பா, அப்படி உட்காருப்பா.
1: சரி சரி,
3: இரு இரு, நான் கிளாஸை அப்படி உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா. ஒன்றும் இல்லைப்பா, மணிச்சத்து அப்படின்னாவே நமக்கு ஃபாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற நுண்ணுயிர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். மண்ணில் இடக்கூடிய அந்த மணிச்சத்தோடைய பெரும்பகுதி சாதாரணமாக என்ன ஆகும்னா, வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு கரைக்க முடியாத நிலைக்கு போயிடும். இதனால் பயிர்கள் மணிச்சத்தை முழுமையாக எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த ஃபாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர்கள் இருக்குல்ல, அது தான் செல்கள்லேருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலமாக கரையாமல் இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தை கரைச்சி பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி, ஒரு அம்மா எப்படி குழந்தைக்கு

0: ஆமா,
1: சோறு ஊற்ற மாதிரி கொடுக்கும்பா.
0: ஓஹோ,
1: பாக்டீரியாக்கள் அந்த அளவுக்கு தாவரங்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டவை. அது இந்த பாக்டீரியான்னு
0: இல்லை,
1: நம்ம பல பாக்டீரியாக்கள் நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து அசோஸ்பேரியம் பார்த்தோம், ரைசோபியம் பார்த்தோம். அது மாதிரி இந்த பாஸ்போ பாக்டீரியாவும் மணிச்சத்தை கொடுக்கறதுல நம்பர் ஒன்னு அப்படின்னு சொல்லலாம்ப்பா.
0: காது முத்த, மணிச்சத்தை எடுத்த இந்த பாஸ்போ பாக்டீரியா நம்ம பயிருக்கு கொடுது இல்ல, அதனால என்ன நன்மைகள் இருக்குதுப்பா?
1: கருத்தமுத்த, என்னப்பா சாதாரணமா கேட்ட, நல்லா பூ பூக்கணும் அப்படின்னா மணிச்சத்து நல்ல முறையில் அந்த தாவரத்துக்கு கிடைக்கணும். அப்ப பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிரிகளை நம்ம பயிருக்கு கொடுக்கறதுனால நாம சாதாரணமா மணிச்சத்து உரம் போடுவோம் இல்லையா, அதுலயே 25% வரைக்கும் நம்ம குறைச்சிக்கலாம். மணிச்சத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய அந்த பாஸ்போ பாக்டீரியாவை நாம தழைச்சத்தை நிலைநிறுத்தும் அந்த ரைசோபியம் அசோஸ்பேரியம் சொன்னோம் இல்லையா, அந்த நுண்ணுயிர்களோட கலந்து கூட நம்ம போடலாம். அதுங்க வேலையை அதுங்க பார்க்கும், இந்த பாஸ்போ பாக்டீரியா இதோட வேலையா இது பார்க்கும். அப்ப இந்த ரெண்டு நுண்ணுயிர் உரங்களும் நல்ல செயல்திறனோட வேலை செய்யுங்க, புரியுதா?
0: சரி சரி சரி.
1: அசோஸ் பயிரிலத்தை நாம எப்படி பயன்படுத்துறோமோ, இந்த ஆரிய அரிசி கஞ்சியில நம்ம பயன்படுத்தி நம்ம விதை நேர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா.
0: ஆமா.
1: அதுக்கு பிறகு நாத்தா இருந்ததுன்னா அந்த வேற இந்த கரைசல்ல நம்ம வந்து முக்கி முக்கி எடுத்து ஒரு 10-15 வச்சிருந்து பயன்படுத்தலாம்னு சொன்னோம். ஒரு மண்ணுல கூட நேரடியா போய் இடலாம்னு சொன்னோம்ல, அதே மாதிரி பாஸ்போ பாக்டீரியாவையும் நாம பயன்படுத்தலாம்ப்பா.
0: சரி சரி.
1: பாஸ்போ பாக்டீரியா மனுஷத்தை நிலைநிறுத்துறதுல அந்த அளவுக்கு பயிர்களுக்கு உதவி செய்யுது.
0: சரி சரி.
1: இன்னொன்னு நான் என்ன சொன்னேன், பிற நுண்ணுயிர் உரங்களோட கலந்து இடும்போது ரெண்டு நுண்ணுயிர்களையும் உபயோகிக்கும் தருணத்துல சம அளவு தான் நம்ம கலந்து போடணும். இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்றோம்னா ஆரிய அரிசி கஞ்சி கூட இந்த ரெண்டு நுண்ணுயிர் உரத்தையும் சம அளவு கலந்து நாம போடலாம். இந்த மாதிரி பண்ணணும்ப்பா.
0: சரி சரி.
1: பொதுவா நாம வந்து இந்த உயிர் உரங்களை 3 முறையில வந்து நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்.
0: சரி சரி.
1: நீ சொல்லு இப்ப என்னன்னு.
0: கதை முத்த, விதை நிறுத்தி பண்ணும் போது ஆரிய அரிசி கஞ்சியோட கலந்து விதை நிறுத்தி செய்யலாம். ரெண்டாவது, நாற்றுக்களுடைய வேர் பகுதியை உயிர் உர கரைசல்ல முக்கி முக்கி எடுத்து 10-15 வச்சிருந்து அப்புறம் பயன்படுத்தலாம்பா.
1: சரிப்பா. அப்ப மூணாவதா?
0: மூணாவதா, நேரடியா மண்ணிலையும் இடலாம்பா.
1: கதை முத்த கரெக்டா சொன்னப்பா. உயிர் உரங்களை இந்த மாதிரி 3 முறையில் நம்ம பயன்படுத்தி அது நம்ம மணிச்சத்தாக இருக்கட்டும், தழைச்சத்தாக இருக்கட்டும், அப்புறம் சாம்பல் சத்தாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அந்த உயிர் உரங்களை பயன்படுத்தி பயிருடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். நம்ம மகசூலை அதிகப்படுத்தலாம். நல்ல பூக்கள், தரமான விதைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா.
0: சரி சரி சரி.
1: அதனால இப்ப நீ என்ன பண்ற, மணிச்சத்தை பயன்படுத்தும் போது பாஸ்போ பாக்டீரியாங்கிற வார்த்தைய மறந்துடாதப்பா.
0: சரி சரி சரி. காத்து மூத்த, மணிச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உரங்களை பத்தி நல்லா தெளிவா சொன்னப்பா. இந்த பாஸ்போ பாக்டீரியா தவிர வேற எதனா இருக்குதாப்பா?
1: கருத்தமுத்த, அசோபாசு அப்புறம் வேர் உட்பூசணும் இந்த மாதிரி மணிச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் இருக்கு.
0: அப்படியா? சொல்லு.
1: அப்பா, காலையில இப்பதான் ஜூஸ் குடிச்சிருக்கோம், ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்கோம்.
0: ஆமா ஆமா.
1: மிச்சத்தை நாளைக்கு பேசுவோம்ப்பா.
0: சரி சரி சரி.
1: கருத்தமுத்த, எனக்கு ஒரு முக்கியமான வேலை டவுன்ல இருக்குப்பா.
0: சரி.
1: நான் காலையில கிளம்பி போகணும்.
0: ஓ சரி சரி.
1: இருந்தாலும் நான் வெளியூர் போயிட்டு வந்து உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: எனக்கு தான்ப்பா.
1: சரிப்பா.
0: கருத்தமுத்த, பிள்ளைக்கு போயிட்டு தண்ணிய மடம் மாறிட்டா வர மாறானு.
1: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, அப்ப நீ கிளம்பு.
0: சரி.
1: நானும் கிளம்புறேன்.
0: சரி காத்து முத்து, நான் போயிட்டு வரேன்.
1: ஆ, போயிட்டு போ, போயிட்டு போ.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான பாஸ்போ பாக்டீரியா குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் உயிர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும்

0: அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும், அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிக்கோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட உள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தித் துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். நிலைத்த வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள். வழங்குபவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். சஸ்டெயினபிள் லிவிங் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹேபிட்ஸ். சஸ்டெயினபிலிட்டினா என்ன? நிலையான பயன், அதுதான் சஸ்டெயினபிலிட்டியோட அர்த்தம். ஒரு வாழ்க்கை முறை. மாடர்ன் லைஃப் வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம பயங்கரமா டெக்னாலஜிக்கு நம்ம டிபெண்ட் பண்றோம். இப்ப எல்லாத்துக்குமே அந்த டெவலப்மெண்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், ஆனா அது கூட இன்னுமே ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். காத்து மாசுபடுறது, தண்ணி மாசுபடுறது, பிளாஸ்டிக் வேஸ்ட் நிறைய உருவாகிறது, கிளைமேட் சேஞ்ச், இத மாதிரி பல விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம். சஸ்டெயினபிள் லிவிங்னா என்ன? நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்சஸ், இந்த பூமியில இருக்கிற ரிசோர்சஸ வந்து அறிவு பூர்வமா நம்ம யூஸ் பண்ணி என்வாயன்மெண்ட பாதிப்பு இல்லாதபடி பார்த்துக்கிட்டு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு, நெக்ஸ்ட் வரப்போற தலைமுறைக்கு வந்து அவங்களோட தேவைகள் சந்திக்கிற அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு போறது, நம்ம உலகத்துல நம்ம ஜெனரேஷனுக்கு அப்புறம் விட்டுட்டு போறது தான் சஸ்டெயினபிள் லிவிங் சொல்றது அர்த்தம். சோ சப்போஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹேபிட்ஸ்னா என்ன? சின்ன ஹேபிட் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா. நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டம் இருந்தது. நம்ம ஒரு பட்டா கொடுக்கணும்னாலே அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலனா நம்ம வந்து பில் பண்ணவே முடியாத ஹவுஸ். இது நம்ம ரிசர்ச்ல பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து இதை கோட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடுல இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இத மாதிரி ஒரு ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்தது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாம அந்த காலத்துல ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு போவோம் தெரியுமா? எங்க போனாலுமே துணிப்பை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம பொருளை வாங்கிட்டு வரலாம். பிளாஸ்டிக்க ஸ்டாப் பண்ணலாம் யூஸ் பண்றது. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறது, எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்றது, நம்ம இல்லாத நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்றது. ஏன்னா எல்லா ஆபீஸ்லயுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு வந்து நம்மள பாதிக்காத வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் தான் சஸ்டெயினபிள் லிவிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி லோக்கலா க்ரோ பண்ற ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சப்போஸ் நம்ம வந்து இப்பெல்லாம் நிறைய இ ஆபீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டிஜிட்டல் இந்தியா, பேப்பர் பிரிண்ட் பண்ணாதீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படி சொல்றாங்க? நம்ம வந்து ஒரு A4 ஷீட் பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா 10 லிட்டர். எப்படின்னா இந்த என்டையர் ப்ரொடக்ஷன் லூப் நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த செடி வளர்றதுல இருந்து மேனுபேக்சர் ஆகுற வரைக்கும் 10 லிட்டர் யூஸ் ஆகுது. சோ ஒரு சிங்கிள் A4 ஷீட்டுக்கு இவ்வளவு ஆகுதுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவோம் எவ்வளவு நம்ம உலகத்துக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குறோம். இப்ப இருக்க உலக சூழ்நிலையில நிறைய ஃபுட் மைல்ஸ், அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது, ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம லோக்கல் ப்ரொடியூஸ் நம்ம யூஸ் பண்றப்ப இன்னும் சஸ்டெயினபிளா இருக்கும். அது மாதிரி நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ் அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபுட் வேஸ்ட் எவ்வளவு ஆகுது, ஒன்னுல அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லனா அது வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில்ட்ரன், யூத் எல்லாருமே ஒரு சின்ன என்வாயன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கவுங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஈகோ கிளப்ஸ், ஏர்லி ஏஜ்ல இருந்தே அவங்களுக்கு எஜுகேஷன் வேணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு வரும், அவங்களுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருந்ததுன்னா நம்மளோட பங்கீடு என்ன, நம்மளால எப்படி இதை செய்ய முடியும், ஒரு கிளீன் அப் டிரைவ் எப்படி நம்ம செய்ய முடியும், நம்மளால

0: ஒரு ட்ரீ பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி எப்படி செய்ய முடியும்னு அவங்களுக்கு வந்து அந்த சின்ன ஒரு தாட், சின்னதுல இருந்தே பிளான்ட் பண்றது நம்மளோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆயிடுது. ப்ரொடெக்டிங் த என்வாயன்மெண்ட் பிகின்ஸ் வித் ஸ்மால் ஆக்ஷன்ஸ், சிறு துளி பெருவெல்லம். எல்லா இண்டிவிஜுவலும் இதை அடாப்ட் பண்ணி இதை வந்து நம்ம செயல்படுத்துவோம் ஒரு பெட்டரான வேர்ல்டுக்கு. தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், நிலைத்த வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்கள். வழங்கியவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றுக்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. மீண்டும் சிந்தனை. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றுக்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஜான் ரஸ்கின் அவர்களின் சிந்தனை இது.

0: நேரம் 7:02. முதன்மை அலைவரிசையில் இனி
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: வளர் இளம் பருவத்தினர், அதுலேயும் குறிப்பாக மாணவர்கள், அவங்கக்கிட்ட பெற்றோர் ஆசிரியர் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், அவங்களை எப்படி கையாளணும், இது சம்மந்தமாக பல்வேறு விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. பொதுவாக இந்த வளர் இளம் பருவம், அது வந்து அடலசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து 10 வயசுலேருந்தே 19 வயசு வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு குழந்தையாக இருக்குது, ஆனால் ஒரு 10 வயசுக்கு மேலே அந்த வளர் இளம் பருவம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்குது. அது வந்து நேச்சர், அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுடைய மனசில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாற்றம் இருக்குது, இதை வந்து பெற்றோர் ஆசிரியர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த விஷயங்களோடு ஆரம்பிங்க, நான் தொடர்ந்து கேள்வி கேட்குறேன்.
3: இப்போ வளர் இளம் பருவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீ டீன் சொல்லுவாங்க. இது வந்து 9 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் இருக்கிற ஒரு பருவமாக இருக்கும். இதை வந்து எப்படி சொல்லலான்னா முக்கியமாக மாற்ற காலம்னு சொல்லலாம். மாற்ற காலம்ங்கிறது எது எதில் வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க உடல் ரீதியாக வர்ற மாற்றங்கள், மனோரீதியாக வர்றது, முக்கியமாக உணர்வு ரீதியாக வர்றது, அதுக்கப்புறம் சமூக உறவு, இதில் எல்லாம் வந்து பல மாற்றங்கள் வர்றதுனால இதை வந்து ஒரு மாற்ற காலம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உடல் ரீதினு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய உயரம் அதிகமாகும், எடை அதிகமாகும், ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே வந்து ஏற்படும். அப்புறம் அதனால் என்னென்னா சுதந்திரமாக அவங்க வந்து சிந்திக்கிறதுக்கூடிய ஒரு நிலையை வந்து அடைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற கான்செப்டை போய் அவங்க வந்து டச் பண்ணுறாங்க.
2: அதாவது அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, எதிர்பார்க்க எனக்கு மரியாதை கொடுக்கணும்,
3: கண்டிப்பாக கண்டிப்பாக
2: என்ன மதிக்கணும், என்ன கேட்டுட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும்.
3: ஏன்னா
2: அந்த 10 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றின நம்மளாக பேர

0: செஞ்சிட்டாங்கன்னா அது எப்படி நீங்களா பண்ணீங்க, என்ன கேட்டு தானே செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து அந்த நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருது.
1: ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து இது தெரியும் அது தெரியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். குடும்பத்தை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு குரூப்ல நான் இருக்கிறேனா இல்லையா அதோடைய அந்த ஃப்ரெண்ட்ஸோட ரெகக்னிஷன் இப்போ ரொம்ப அவங்களுக்கு தேவையா இருக்கும்.
0: அது எதனால மேடம் அந்த மாதிரியா? நம்ம வந்து அவங்க குழந்தையா இருக்கும்போது அது மாதிரி இல்லை, அதே கொஞ்சம் ரொம்பவும் பெரியவங்களாயிட்டாங்கன்னு அது மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அடலசன்ஸ் அந்த பீரியடில் மட்டும் அப்பா அம்மாவை விட கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கள்லாம் விட அந்த ஃப்ரெண்டு தான் முக்கியம், ஃப்ரெண்டு தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏன் வருது?
1: அது இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சுய மதிப்பீடு, சுய மரியாதை, நான் யார் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த ஒரு தர்ஸ்ட், அதில் வந்து அவங்களுக்கு அது சரியாக தப்பாங்கிறதெல்லாம் தெரியாது, பட் பிரெயின் டெவலப்மெண்ட்ல அந்த ஒரு இது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதோடைய தேடல் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஸ்கூல்ல அதிகமா இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள தான் அவங்களுடைய பவுண்டரிஸ் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
0: ஓகே, ரெண்டாவது சம வயது, எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அவங்க ஷேர் பண்றதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், தாட்ஸே ஒரே மாதிரி இருக்கும்.
1: அதனால அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா போயிருவாங்க. அவங்க தான் நம்மளை கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸோட வந்து ஸ்கூல்லையும் வீட்டுலயும் பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறத விட என் ஃப்ரெண்டு என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்.
0: இன்னொன்று, நண்பர்கள் கூட வந்து நேரத்தை செலவு பண்ணுறதுல கூட அவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு போயிடுற, படிக்கிற வேலையை பாடுறா, வீட்டில் இருடா அப்படின்னா கேட்குறதில்ல. இந்த எண்ணம்லாம் அந்த நண்பர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணுது இல்லையா? அதையும் அவங்களாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க.
1: அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உணர்வு மயம் அதிகமாக வந்து நல்லா இதாக இருக்கும் சார். ஆனால் வந்து செல்ஃபாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ அந்த மற்றவங்க சொல்கிற பேரண்ட்ஸ் இது விஷயமா கிரிட்டிசைஸ் பண்ணும்போதோ டீச்சர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணும்போதோ அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்காது. ஸோ அதை பற்றி அதிகமாக அவங்க வந்து புரிஞ்சு அந்த நட்பு வட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவு பக்குவம் இருக்காது. அதில் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நல்ல ஃப்ரெண்டு நமக்கு எப்படி இருப்பான், கெட்ட ஃப்ரெண்டு எப்படி இருப்பான், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமாக யோசிக்க தெரியாது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த பேரண்ட்டும் டீச்சர்ஸும் சேர்ந்து கைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்.
0: 10 பருவ வயசு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல்லேயும் சரி இல்லை வந்து வீட்லேயும் சரி பெற்றோர்கள் கண்டிக்கிறதையோ இல்லை வந்து டீச்சர்ஸ் கண்டிக்கிறதையோ அவங்க விரும்புறதில்லை. நம்ம ஏதாவது அதை மீறி ஏதாவது சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வர்ற கோபம் இருக்கு, பெரும் கோபமாக இருக்குது, இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து தூக்கி அடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகுது, முரட்டுத்தனமாக கூட நடந்துக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்படுது. எப்படி சமாளிக்கிறது?
1: இது வந்து அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், மூளை வளர்ச்சின்னு தான் சொல்லணும். அந்த கோபம்ங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா, உணர்ச்சி மயம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நிதானமாக யோசிக்கிற அந்த பக்குவம் இல்லாததுனால அவங்களுக்கு என்னென்னா கோபம் அதிகமாக வரும், கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து அந்த கோபம் வந்து சரியானது தவறானதுன்னு வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ என்ன மாதிரி இது பண்ணலான்னா அந்த கோபத்தை வந்து நம்ம பேர் சொல்லி கூப்பிடலாம். உனக்கு எப்படி, உனக்கு ரொம்ப கவலையினால இந்த கோபம் வருதா, இன்சல்ட் பண்ணுறதுனால கோபம் வருதா, பயத்தினால வருதா, இது எல்லாமே அவங்கள்ட்ட வந்து கேட்டு கொஞ்சம் நிதானிச்சு இந்த மாதிரி வரும்போது எப்படி பண்ண பாரு, இப்போ அம்மாவோ அப்பாவோ நான் எப்படி இந்த மாதிரி எனக்கும் கோபம் வருது பற்றியா, நான் எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுறேன்னு ஒரு ரோல் பிளே மாதிரி அவங்களுக்கு பண்ணி காமிக்கலாம். கோபத்தை முடிஞ்ச அளவு நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணுறதுக்கு நீ பழகிக்கோ அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். கோபம்ங்கிறது காமனான ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கும் புரியணும், பேரண்ட் டீச்சர்ஸ்க்கும் புரியணும், அதை எப்படி கையாளுறதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
0: இப்போ இன்னொன்று, இந்த 10 பருவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் அதில் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ அதனால் வந்து ஸ்கூல்லலாம் பல பிரச்சனைகள், ஒரு கேங்கு ஃபார்ம் ஆகுது, அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் இதனால் வந்து பிரச்சனை வந்து பிரின்ஸ்பாலுக்கு போகுது, கூப்பிட்டு விசாரிக்கிறது, பேரண்ட்ஸை கூப்பிட்றாங்க, பேரண்ட்ஸ் வந்து ஐயோ என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, இந்த மாதிரி எனக்கு அவமானமாக இருக்கே, இப்படிலாம் போகுது, அவனை கண்டிக்கவும் முடியல, கண்டித்தா அவன் வேறு மாதிரி இப்போ பண்ணிடுறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பத்திலேயே அவனுக்கு எப்படி புரிய வச்சு அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது டீச்சர்ஸாக இருக்கட்டும் என்னெல்லாம் செய்யலாம்?
1: இந்த அட்ராக்ஷன் வர்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்னு அவங்களுக்கு புரிய வரணும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் வர்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம்.
0: அப்படி வர்றது தான் அவன் வந்து நார்மல்
1: நினைக்க கூடாது. அவன் ஸ்பெஷல் நினைக்கிறதுனால தான் அவன் வந்து அதை வந்து ஒரு பெரிய அவங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு நண்பர்களுக்கு மத்தியில் அதுக்கு ஒரு பவர் இருக்கிற மாதிரி அவங்க இது பண்ணலாம். இல்லைடா இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம், அது கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் இது சாதாரணமான விஷயம்னு சொல்லிட்டோம்னாலே அவங்களுக்கு அந்த இது வந்து இதாகிடும். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு

0: போகிற ஒரு விவசாயி. இதுக்காக நீ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து உன்னுடைய ஸ்கூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு டயத்தை நீ வந்து கெட்ட பேர் வாங்கிக்காம கேஷுவலாக எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு போ அப்படிங்கிறத வந்து சொல்லணும். சொன்னோம்னாலே அவங்களுக்கு ஓரளவு புரியும். பாரு, நிறைய பேர் உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அம்மா படிக்கும்போது அப்பா படிக்கும்போது எல்லாமே கூட இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி சொல்லி கொண்டு வந்துட்டோம்னா ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை போல இருக்குது, எல்லாருக்கும் வர சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சு. இன்னும் அதுக்குரிய பக்குவம்லாம் உனக்கு வரலப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அப்புறமா பேசலாம் இதை பற்றிலாம் நிறையா அப்படிங்கிறது. அதை வந்து ஒரு கண்ட்ரோலாக இந்த வயசுலேயே உனக்கு இது தேவையா அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்களுடைய படிப்போடு அதை கம்பேர் பண்ணி, இந்த வயசுலேயே உனக்கு வந்து படிக்க தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் வந்து உனக்கு டைம் இருக்கா, இதுக்கெல்லாம் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியா, இதை பற்றி உன் ஃப்ரெண்டை பற்றியே பேசுகிற, அவங்கக்கிட்ட இப்போ பழகிறது தான் உனக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு அவங்கள குறைத்து பேசாமல்
1: டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது.
0: டிஸ்கரேஜ் பண்ணாமல் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் லெவலை வந்து ஹர்ட் பண்ணாமல் இது இயல்பானதுங்கிறத புரிய வச்சிட்டோம்னாலே கொஞ்சத்தில் அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: இப்போ சில குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறவங்களாக இருக்காங்க, ஆனால் இந்த பதின் பருவம் வரும்போது திடீர்னு பார்த்தா படிப்பில் நாட்டம் கம்மியாகுது. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க, வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இவங்கள்ட்டெல்லாம் க்ளோஸ் ஆகலாமல் ரூமில் போய் கதவை சாத்திக்கிறது. அதே அவன் ஃப்ரெண்டு வந்தானா மட்டும் அப்போ அவன் சிரிக்கிற சிரிப்பு, அப்போ அவன் பழகிறத பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக இருப்பான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, வீட்டில் தான் இருக்கிறான்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கிறான். இப்போ இந்த மாதிரி பசங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும்? ஏன்னா படிப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் நினைக்கிறோம். அவன் கான்சன்ட்ரேஷன் அதில் மாறுது அப்படின்னா நம்ம எப்படி அவனை வழி நடத்துறது?
0: அவங்க பவுண்டரிக்குள்ளே தான் சார் போகணும். அவங்க யார் கூட பழகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். படிப்புங்கிற விஷயம் வரும்போது அது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து முக்கியங்கிறத சொல்லலாம், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் உனக்கு வந்து இவ்வளோ டேலண்ட் இருந்தது, லாஸ்ட் டைம் சின்ன அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற விஷயமா எடுத்துகிட்டு லாஸ்ட் டைம் கம்மியாக எடுத்த, இந்த தடவை இவ்வளோ மார்க் அதிகமாக எடுத்திருக்கிறியே, உனக்கு இந்த விஷயத்தில் டேலண்ட் இருக்குது. அவங்க அப்போ அந்த டேலண்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும்னா அவனுக்கு உண்மையாக எதில் டேலண்ட் இருக்குங்கிறத அந்த பேரண்ட்டோ டீச்சரோ தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அவங்க பண்ணுற தப்பை அதிகமாக ஹைலைட் பண்ணாமல் தப்பு மூலம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். அடுத்தது இது ஒரு இந்த மாதிரி கற்றுக்கிறதுங்கிறது ஸ்லிப் ஆகிறது இல்லை மார்க் குறையிறது இதெல்லாம் வந்து க்ரோத் மைண்ட் செட்டோட ஒரு இது. ரெண்டாவது அவங்களுடைய லிசனிங் அந்த லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். சில பேருக்கு வந்து லேர்னிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா புக்கில் படிப்பாங்க அப்புறம் மனப்பாடம் பண்ணுவாங்க எழுதுவாங்க அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து க்ரியேட்டிவாக அது சம்மந்தமாக ஏதாவது திங்க் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு வீடியோவாக பார்த்தா சில விஷயங்கள் நல்லா வந்து புரியும். சில பேருக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் அந்த ஸ்கில்லில் இந்த டைப் ஆஃப் ஸ்கில்லில் அவனுக்கு எது வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி படிக்க வைக்கலாம். இன்னைக்கு நீ இந்த டாபிக் நீ எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குற, இன்னைக்கு இது புது டாபிக், இதை படிச்சுக்கேன், படிச்சுட்டு உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடு, இல்லை எனக்கு அப்பா கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பா. ஸோ அந்த சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த சுயமரியாதைங்கிற அந்த கான்செப்ட் டச் ஆகும், அவங்களுடைய டேலண்ட்டை நம்ம மதிக்கிறோம்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ சின்ன சின்ன மோட்டிவேஷன் ப்ளஸ் அப்ரிசியேஷன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் படிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் அதை மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்களே, அந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே வந்து என்னடா மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தூக்கி அடிக்கிறது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், எங்கள் அப்பா என்ன இப்படியா படிக்க வச்சாரு, அவர் என்னை சும்மா விட்டுட்டார், நானாக படித்தேன், நானாக வளர்ந்தேன், நானாக இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கேன், உன்னை நான் அப்படியா வச்சுருக்கிறேன், உன்னை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ வச்சுருக்கிறேன், வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நீ ஏன்டா ஒழுங்காக படித்தானடானா அப்படி அவனை ஒரு முட்டாள் மாதிரி இவர் நடத்தும் போது அது நெகட்டிவாக போயிடுது.
0: அது நெகட்டிவாக தான் போகும், அது பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அந்த குழந்தைங்க பவுண்டரிக்குள்ளே போகிறதுங்கிற கான்செப்டே அதில் தான் வரும். அவங்களுக்கு பிடிச்சது பிடி அவங்க அனுபவத்தை சொல்லலாம், அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட, பட் அது வந்து ரிப்பீட்டடாக வரும்போது அவங்களுக்கு போர் அடிச்சிடும், கேட்க மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. அப்பா இந்த மாதிரி படித்தேன், நீ எப்படி படிக்கிறப்பா, உன்னுடைய அனுபவத்தை சொல்லு, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், நீ ஒன்று இதை சொல்லு, உனக்கு அப்பா கிட்ட என்ன பிடிக்கும், இது மாதிரி கொஞ்சம் இவங்க பேசுறதுக்கு முன்னாடி பேரண்ட்டும் கொஞ்சம் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசினாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து அப்பா நம்மளை புரிஞ்சுதான் இருக்கிறாரு, நமக்கு ஒரு விஷயத்துல வந்து இந்த பாடம் எனக்கு புரியல, என்னால படிக்க முடியல, இதனாலதாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறப்பயே அவன் கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்விச் செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028ஆம் ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வின்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்முதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது.

0: உடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:25. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவுகளும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரெக்னன்சில என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணணும்ன்றத பத்தி பாக்கலாம். சோ யூஷுவலா மொதல் 3 மாசத்துல வாமிட்டிங் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட ஃபுட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும், ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும், ஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். யூஷுவலா 3வது ட்ரைமஸ்டர்ல இருந்து பேபியோட வெயிட் கெயின் ஆஃபன் வந்து பேபிக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சோ அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் 60% இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்ல நிறைய இருக்கணும். ப்ரோட்டீன் எவ்வளவு இருக்கணும், 1 to 1.5 gram per kg இருக்க மாதிரி இருக்கணும். சோ புரோட்டீன் ரிச் ஃபுட் என்னென்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எக்ஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். சோ எக்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம், பனீர், டோஃபு, அந்த மாதிரி மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி பனீர் டோஃபு மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பல்சஸ், பல்சஸ் எல்லாத்துலயுமே ஃபுட் புரோட்டீன்ஸ் ரொம்ப ரிச்சா இருக்கு. சோ அதனால எல்லா சுண்டல் வெரைட்டிஸும், சன்னா, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, அப்புறம் வந்துட்டு கடலை பருப்பு, முளைக்கட்டின பாசி பயிறு, அந்த மாதிரி எல்லா பல்சஸ் வெரைட்டி எல்லாமே, தால் வெரைட்டி எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஒரு பவுல் எடுத்துக்கணும். அப்புறம் அயர்ன் ரிச் ஃபுட், ஏன்னா அயர்ன் வந்து பிரெக்னன்சில எப்பயுமே அயர்ன் இஸ் எ டிமாண்ட் ஸ்டேட். சோ அதனால நம்மளோட பாப்புலேஷன்ல 60% வந்து அனிமிக்கா தான் இருப்பாங்க டு ஸ்டார்ட் வித். சோ அதனால அவங்களுக்கு அடுக்குவட் அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ் ஒன்னு நம்ம டேப்லெட்டா கொடுப்போம், இன்னொன்னு ஃபுட்லயும் அயர்ன் ரிச் ஃபுட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். சோ அதனால முருங்கைக்கீரை இல்ல எல்லா கீரை வகைகள், அத்திப்பழம், அப்புறம் பேரிச்சம்பழம், நான்வெஜ் எடுக்கிறவங்கன்னா ஈரல், அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் பிளஸ் ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் ஹை ஃபைபர் டயட். ஏன்னா எப்படி மொதல் 3 மாசத்துல மலச்சிக்கல் வருமோ அதே மாதிரி லாஸ்ட் 3 மாசத்துலயும் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதனால ஃபைபர் ரிச்சா சாப்பிடணும், 3 to 4 liters ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ இது மாதிரி ஜெனரல் ஃபுட் ஐட்டம்ஸ். இப்போ இதே இது உமனுக்கு வேற ஏதாவது மதருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் லைக் டயபெட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி ஃபுட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்க சொல்லி கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு, அதுக்கேத்த மாதிரி சாப்பிடணும். இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயும் தேர்ட் ட்ரைமஸ்டர்லயும் அசிடிட்டி ஜாஸ்தி இருக்கும், அவங்களால நிறைய சாப்பிட முடியாது. அதனால ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு அட் ஒரு 2 to 3 hours கேப்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸசைஸ், சோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரானுவஸ் எக்ஸசைஸ் வந்து ஏர்லி பிரெக்னன்சில பண்ண வேண்டாம். ப்ரீநேட்டல் யோகா எக்ஸசைசஸ் பண்ணலாம், அது வந்து ரொம்ப கொஞ்சம் பிட் ஆஃப் பிரீதிங் எக்ஸசைஸ். சோ பிரீதிங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணும்போது ஒன்னு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், இன்னொன்னு தே வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் டெலிவரி, கொஞ்சம் காமிங் எஃபெக்ட் இருக்கும். சோ அதனால பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், ப்ரீநேட்டல் யோகா ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சனல்ஸ் இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து கத்துட்டு மினிமல் பாஸ்டர்ஸோட ப்ரீநேட்டல் யோகா மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். சோ இது எல்லாத்த விட பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னா அது வந்து வாக்கிங் தான். சோ எவ்ரிடே ஒரு 30 to 40 minutes ஆஃப் வாக்கிங் பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். சோ ஒன்னு, நம்ம ஃபுட் எப்படி எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் மதர்ஸ் வந்து செக் பண்ணணும்னு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் டெலிவரி, இப்போ பேபிக்கும் ஃபீட் பண்ணணும்ன்றது வந்து ரொம்ப இருப்பாங்க. தேர் வில் பி எ லாட் ஆஃப் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரெயின் ஆன் த மதர். சோ அதனால அவங்களுக்கு ஃபேமிலியா மாரல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் எல்லாம் கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்புறம் லாக்டேஷன், சோ மதருக்கு வந்து யூஷுவலா நார்மல் டெலிவரியில பிறந்தா இம்மிடியட்லி ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு ஃபீடிங் கொடுப்போம். சிசரின் செக்ஷன்னா அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டு 45 minutes வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபீடிங் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்பவும் அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம், சோ நிறைய தண்ணி குடிக்கணும், அடிக்கடி வாய்டு பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், தே ஆர் ப்ரோன் ஃபார் த்ரோம்போஎம்பாலிசம். த்ரோம்போஎம்பாலிசம்னா யூஷுவலா போஸ்ட் டெலிவரி சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால அவங்களுக்கு ரத்தம் உறையிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சோ அதனால நம்ம அந்த ரத்தம் உறையிறத கம்மி பண்ணணும்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துட்டு அவங்க வாக் பண்ணணும். சில மதர்ஸ் வந்து பெயின்னால வாக் பண்ணாம இருப்பாங்க, சோ அதனால அவங்கள நடக்க சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வூண்டு கேர், வூண்டு கேர் வந்து அவங்க நார்மல் டெலிவரியான எபிசியோட்டமி வூண்டு கேர் முக்கியம். சோ டெலிவரிக்கு அப்புறம் 6 weeks ஆஃப் போஸ்ட் டெலிவரி டைம் தான் நம்ம பியூர் பெரியம்னு சொல்லுவோம். தேங்க்யூ.
2: நேர்கள் இதுவரை

0: கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவுகளும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
2: நேரம் 7:30:38. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது
3: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: 1816 செப்டம்பர் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம்பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர், அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா ஒரு நீளமான மரப்பலகை. அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சுருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டை ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார். இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்? நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவப்பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருந்தது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் 13 உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்புகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே

0: இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:35. நேர்கள் கேட்கவிருப்பது நகருலா. தினமும் காலை 7:35 முதன்மை அலைவரிசையில் உலா வருகிறது நகருலா நிகழ்ச்சி. ஒரு நகரத்தை அறிந்து கொள்ள அதன் வரைபடத்தை மட்டும் பார்த்தா போதாது, அந்த நகரத்தின் கதைகளை கேட்க வேண்டும். மண் வாசனை என்ன என்பதை அறிய வேண்டும். சில இடங்கள் நம் கண்களை கவரும், சில இடங்கள் மனதை கவரும். ஆனால் சில நகரங்கள், அவற்றின் வரலாறு, மக்களின் வாழ்க்கை, உணவு, பண்பாடு ஆகியவற்றால் நம் நினைவில் என்றும் நின்றுவிடும். இவை எதுவுமே இல்லாமல் இயற்கையை மட்டுமே ரசிக்கும்படி உள்ள இடங்களும் பல உண்டு. பெரிய வரலாறுகள் இருக்காது, மனிதர்கள் வாழும் இடமாக கூட இருக்காது. ஆனால் அதன் இயற்கை சூழல் ஓர் அழகிய சுற்றுலா தலமாக அந்த இடத்தை மாற்றியிருக்கும். அப்படி ஒரு இடம்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உலா வரப்போகிறோம். இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வடபகுதியில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் 3 மாவட்டங்களில் பறந்து கிடக்கும் ஹரிக்கே சதுப்பு நிலம், அதாவது ஹரிக்கே வெட்லேண்ட்ஸ் பற்றிய செய்திகளை தான் பாடல்களுக்கிடையே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அமரன் படத்திற்காக கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ் பாடிய பாடல்.

ஹரிக்கே ஈரநிலம் அல்லது சதுப்பு நிலம் வட இந்தியாவின் மிகப்பெரிய மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு சதுப்பு நிலம். இது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சட்லஜ் பியாஸ் நதிகள் சங்கமிக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கு. முன்னுமே சொன்னது போல 3 மாவட்டங்களில் எல்லைகளில் பரவியுள்ளது. 1952 ஆண்டு நதிகள் சங்கமத்தில் கட்டப்பட்ட ஒரு தடுப்பு அணை மூலம் ஹரிக்கே ஏரி, இந்த ஹரிக்கே சதுப்பு நிலம் உருவாக்கப்பட்டது. இந்த ஏரி ராஜஸ்தான் பஞ்சாபிற்கான முக்கிய நீராதாரமாகவும் விளங்கிட்டிருக்கு. பாடலுக்கு பின் இங்கு என்ன பார்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வருகிறது டிராகன் படத்திற்காக சித் ஸ்ரீராம் சஞ்சனா பாடிய பாடல்.

வேலைவாய்ப்பு செய்திகள். நிலக்கரி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பின் அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரானிக்கல் 221, சிவில்

178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, புவியியல் 15 என்று மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தொகுதி பிஇ பிடெக் வயது வரம்பு 30/4/2026 அன்று உள்பட 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹1160 கட்ட வேண்டும். எஸ்டி எஸ்டி பிரிவினர்களுக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு coalindia.in என்ற இணையதளத்தில் பார்க்கவும். தேசிய உரம் நிறுவனத்தில், அதாவது NFL-இல் காலியிடங்கள் விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றது. ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தொகுதி டிப்ளமா படிப்பு, வயது 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. தேர்வின் மையம் சென்னை மற்றும் கோவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹200. எஸ்டி எஸ்டி பிரிவினர்களுக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு careers.nfl.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்றைக்கி நகருலா நிகழ்ச்சியில் நம்ம ஹரிக்கே சதுப்பு நிலங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஹரிக்கே சதுப்பு நிலங்கள் இந்தியாவில் இரண்டாவது பெரிய பறவைகள் சரணாலயம் இருக்குது. இந்த இடம் பல பறவைகளுக்கு புகலிடமாய் அமைந்துள்ளது. குளிர்காலத்தில் ஆர்க்டிக், சைபீரியா போன்ற தொலைதூர பகுதிகளிலிருந்து பல வகையான புலம்பெயர்ந்த பறவைகளை இந்த இடம் ஈர்க்கின்றது. இங்கு 400க்கும் மேற்பட்ட பறவைகள் காணப்படுகின்றன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து கேட்கலாம் டீசல் படத்திற்காக ரவி பாடிய பாடல்.

நேர்களே, இப்போது ஆகாஷவாணி விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 044-249-86458 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி ageNCHNI1@gmail.com.

ஹரிக்கே சதுப்பு நிலங்களில் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அங்கு உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவை ஆர்வலர்களுக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்குது. அரிய வகை பறவை இனங்களை காண்பதற்கு குளிர்காலமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வசதியான நடை காலணிகள் அணிந்து போதுமான குடிநீரையும் உடன் எடுத்து செல்ல வேண்டும். பறவைகளை காண்பதற்கு பைனாகுலர் எடுத்து செல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆர்டிக் சைபீரியா நாடுகளிலிருந்து வரும் பறவைகளை தவிர இந்த இடத்தில் ஆமைகள், நீர் நாய் மற்றும் அரிதாக காணப்படும் மூழ்கும் வாத்துகள், விழுதுடைய நீல வாத்து, வெண்தலை விரைவால் வாத்து என பல வகையான உயிரினங்களை கண்டுகளிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் பைசன் படத்திற்காக சின்மயி விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல்.

ஹரிக்கே சதுப்பு நிலங்கள் இதன் பல்லுயிர் பெருக்கத்திற்காக 1990 முதல் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது. குலு மணாலி ட்ரிப்புக்கு பிளான் பண்ணினீங்கன்னா போகிற வழியில் இந்த இடம் அமைந்திருக்கு. பிஸியான தினசரி வாழ்க்கையிலிருந்து ஓய்வெடுக்க நினைக்கும் அனைவரும் போய் வரலாம் இந்த அழகான இடத்திற்கு. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வருகிறது புஷ்பா படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நகருலா நிகழ்ச்சி. நேர்களை மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் ஒரு அழகான நகரை பற்றிய தகவல்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில்.
1: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நிலவழித் துறைமுக மேலாண்மை அமைப்பை புதுடெல்லியில் இன்று

0: தொடக்கி வைக்கிறார். தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளின் மூலம் எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் பயணிகளின் நடமாட்டத்தை மேம்படுத்துவதோடு செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் இரும்பு எஃகு ஆலையில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகையும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 நிவாரணமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய அமைச்சர்களாக திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து மற்றும் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோரை முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அரசிதழ் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தென் பகுதியில் உள்ள மிண்டானோ தீவில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் 35 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர், மேலும் 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை தொண்டமா நத்தம், ராமநாதபுரம், பத்துக்கண்ணு, அம்மனங்குப்பம், கூடப்பாக்கம், சேந்தநத்தம், அரசூர், சுல்தான்பேட், பிள்ளையார் குப்பம், கூனிமுடக்கு, செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மகளிர் 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதலாவது பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை 26 வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்திய அணி தனது அடுத்த பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை நாளை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளம். அறிவை வளர்க்கும், ஆச்சரியத்தை தூண்டும், அன்றாட வாழ்க்கையில் மறைந்திருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை உங்களிடம் கொண்டுவரும் நிகழ்ச்சி இந்த தகவல் தளம். அறிவியல், வரலாறு, இயற்கை, தொழில்நுட்பம், உடல் நலம், கலாச்சாரம் என பல துறைகளிலிருந்து பயனுள்ள மற்றும் வியப்பூட்டும் தகவல்களை எளிய தமிழில் பகிர்ந்து கொள்வதே இந்த தகவல் தளம் நிகழ்ச்சி. தினமும் நம்மை சுற்றி நடக்கும் பல விஷயங்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மைகளை, நாம் அறியாத புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் பற்றிய தகவல். இன்று அதாவது ஜூன் 9 ஆண்டுதோறும் சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா அவரின் தியாக தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இவரை பற்றிய தகவல்கள் கேட்கலாம். பாடலுக்கு பின் வருகிறது மனிதன் படத்திற்காக அனிருத் அரியான் தினாஷ் பாடிய பாடல்.

0: விளம்பரத்திற்கு பிறகு தகவல்கள் தொடரும்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: பழங்குடியினர் சுதந்திர போராட்ட வீரரான தர்த்தி அப்பா என்று அழைக்கப்படும் பிர்சா முண்டா 1900 இதே நாளில் தனது 25வது வயதில் ராஞ்சி சிறையில் பிரிட்டிஷ் காவலில் காலமானார். 1890களில் பிற்பகுதிகளில் சோட்டா நாக்பூர் பிளாட்டோ பகுதியில் நிலவிய அடக்குமுறையை பிரிட்டிஷ் தனித்துவ காலனிகளின் தனித்துவ கொள்கைகளை மற்றும் நிலச்சுரண்டர்களுக்கு எதிராக பிர்சா முண்டா உல் குலான் என்ற ஆயுதமேந்திய கிளர்ச்சி தலைமை தாங்கி பழங்குடியினர் நில உரிமையை பாதுகாக்க போராடினார். இதன் விளைவாக 1908 அவர் மறைந்த பிறகு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தை இயற்றுமாறு காலனித்துவ அரசாங்கத்திற்கு கட்டாயப்படுத்தியது. இதற்கு வித்திட்ட பிர்சா முண்டா தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் என் பெயர் சூர்யா, என் வீடு இந்தியா படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பழங்குடி சுதந்திர போராட்ட வீரரான பிர்சா முண்டா தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தினமும் உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று ஆகியவற்றைப் போலவே குடிக்கும் நீரும் வாழ்வின் அடிப்படை தேவையாகும். மனித உடலில் எடையில் சுமார் 50-70% வரை நீர் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட நீர் நம் உடலில் என்னென்ன செய்கிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. தொடர்ந்து கேட்கலாம் கோமாளி படத்திலிருந்து பாடல்.

சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து நீட் நமக்கு செய்யும் நன்மை தகவல் தளம் தொடரும். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு கோடையின் தாகத்தை தவிர்க்க. நெறிப்படுத்துகிறார் சசிகலா. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நேர்களே, இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பலர் தாகம் ஏற்பட்ட பிறகே தண்ணீர் குடிக்கிறோம். நீருக்கு பதிலாக பல பானங்களை கூட எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உடலுக்கு தேவையான அளவு நீர் கிடைக்காத பொழுது சோர்வு, தலைவலி, கவனக்குறைவு, மலச்சிக்கல் மற்றும் உடல் வெப்பநிலையில் மாற்றம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். தண்ணீர் என்பது வெறும் தாகத்தை தணிக்கும் ஒரு திரவம் மட்டுமல்ல, அது உடலின் ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு கொடுப்பது, கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது போன்ற பல முக்கியமான பணிகளை செய்கிறது. அப்படி என்னதான் இந்த தண்ணீர் நம் உடலுக்குள் செய்கிறது? கேட்கலாம் பாடல்களுக்கிடையே. இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. முதல் சிந்தனையை தூண்டும் வரிகள். உணவில்லாமல் பல நாட்கள் வாழ முடியும், ஆனால் நீரில்லாமல் சில நாட்களே வாழ முடியும். சிந்தித்து கொண்டே பாடலை கேளுங்கள். மேலும் தகவல்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

வேலையை கட்டுப்படுத்த தண்ணீர் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? மனித உடல் சுமார் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை பராமரிக்க எப்பொழுதுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளிப்புறத்து சூழல் வெப்பமாக இருந்தாலும் குளிர்ச்சியாக இருந்தாலும் உடலின் உள்ளே நடைபெறும் மெட்டபாலிசம் மாற்று செயல்களால் வெப்பம் உற்பத்தியாகி உடலின் வெப்பநிலையை சரி செய்து கொள்ளும். என்ன அற்புதமான ஒரு உள்கட்டமைப்பு இல்லையா? இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது, அதாவது வெளியில வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது, தோலில் உள்ள வேர்வை சுரப்பிகள் வேர்வையை வெளிப்படுத்துகின்றது. இதனால் உடம்பு குளிர்ச்சி அடைகிறது. இது ஒரு இயற்கையான குளிரூட்டும் அமைப்பு, அதாவது நேச்சுரல் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடலில் போதுமான நீர் இல்லை என்றால் வேர்வை உற்பத்தி குறையும். இதனால் உடல் வெப்பத்தை திறன்பட வெளியேற்ற முடியாமல் உடல் வெப்பநிலை உயர்ந்து சோர்வு, தலை சுற்றல், நீரிழப்பு, வெப்பத்தாக்கம் அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நேர்களே, தண்ணீரின் அவசியமைப்பு புரிகிறதா? தண்ணீர் வெறும் தாகம் தீர்க்கும் தணிப்பது மட்டுமல்ல, உடலின் வெப்பநிலையை பாதுகாக்கும் இயற்கை காவலனும் கூட இதுதான். மேலும் பல தகவல்கள் தண்ணீரை பற்றி, நம்ம உடலில் அது என்னெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. தொடர்ந்து கேட்கலாம் ரிதம் படத்திற்காக உன்னிமேனன் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, உடல் வெப்பநிலை

தண்ணீர் நம்ம உடலுக்குள்ளே என்ன செய்யறது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லையா தகவல் தளம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பார்க்க போகிறது ஊட்டச்சத்துக்களை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்கிறது. நாம் உண்ணும் உணவுகள் செரிமானத்திற்கு பிறகு குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள் போன்ற எளிய ஊட்டச்சத்துக்களாக உடைகின்றன. இந்த ஊட்டச்சத்துக்களை ஒவ்வொரு செல்களையும் சென்றடைய ஒரு போக்குவரத்து அமைப்பாக செயல்படுவதில் தண்ணீர் பெரும் பங்கு வகிக்கிறது. இரத்தம் ஒரு உயிருள்ள நெடுஞ்சாலை போல் செயல்பட்டு பல உறுப்புகளில் சத்துக்களை கொண்டு சென்றாலும் அந்த இரத்தம் 90% நீராலானது தானே. தண்ணீர் உதவியுடன் இரத்த ஓட்டத்தின் மூலம் நமக்கு ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்லும் அமைதியான தூதுவராகவும் செயல்படுகிறது நம் உடலுக்குள் இருக்கும் தண்ணீர். அடுத்ததா, அட இது கூடவா தண்ணீர் அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் ஒன்று இருக்கு. கேட்கலாம் பாடலுக்கு பின் வருகிறது அச்சம் என்பது மடமையடா. இப்படத்திலிருந்து ஆதித்யராவ், ஜோனிதா காந்தி பாடிய பாடல்.

செய்கிறது. இந்த இயக்கங்கள் அனைத்தும் தசைகள் மற்றும் மூட்டுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் மட்டுமே சாத்தியமாகின்றது. இவை சீராக இயங்குவதற்கும் நீர் மிக முக்கியமாக இருக்கு. மூட்டுகளில் உள்ள எலும்புகளின் முனைகள் குருத்தெலும்பு அதாவது கார்டிலேஜ் என்ற மென்மையான திசு மூடியுள்ளது. இந்த பகுதி பெரும்பாலும் நீரால் ஆனது. இது அதிர்வுகளை தாங்கும் குஷன் போல செயல்படும். மூட்டுகளில் உள்ள இந்த சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற திரவம் ஒரு வழுவழுப்பான திரவத்தின் முக்கிய கூறும் நீர்தான். இந்த திரவம் மூட்டுகளில் இயற்கையான மசக்கெண்ணெயை போல் செயல்படும். அதே போல தசைகளில் 75% பகுதி நீராலானது. தசைகள் சுருங்கி விரிவடைய உடற்பயிற்சியின் பொழுது திறன்பட செயல்படவும் நீர் தேவைப்படுகிறது. உடலின் நீர் குறையும் பொழுது தசைகளில் பிடிப்பு ஏற்பட்டு தசை பிடிப்பு அதாவது மசில் கிராம்ப்ஸ் ஏற்படுகிறது. உடல் வெறும் 1-2% நீரிழப்பு ஏற்பட்டாலும் உடற்பயிற்சி திறன் குறைய தொடங்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே நீர் மூட்டுகள் மற்றும் தசைகள் சீராக இயங்க அன்றாட இயக்கங்களை எளிதாக செய்ய உதவும் பெரும் பாதுகாப்பலனாக செயல்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம். காலா படத்திலிருந்து பிரதீப் குமார் தி அனந்தூ பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தண்ணீர் நம்ம உடலுக்குள்ள செயல்படுற பல விஷயங்களை பற்றி பார்த்தோம். முக்கியமாக இப்போ ஒன்று பார்க்க போகிறோம், அதாவது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதும் தண்ணீர் தான். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? பார்க்கலாம் வாங்க. சிரித்தல், சிந்தித்தல், நினைவில் வைத்து கொள்ளுதல், முடிவெடுத்தல்

தல் கவனம் செலுத்துதல், உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற அனைத்து செயல்பாடுகளையும் மூளை ஒருங்கிணைக்கின்றது இல்லையா. இந்த அற்புதமான உறுப்பு திறன்பட செயல்பட போதுமான அளவு நீர் அவசியமாகிறது. மனித மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் இரத்தத்தின் மூலம் செல்கிறது. இந்த இரத்த ஓட்டத்திற்கு நீர் அவசியம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கேட்டோம் இல்லையா. மூளையின் செயல்திறன் பாதிக்கப்பட்டால் கவனக்குறைவு, மறதி, தலைவலி, சோர்வு, கண்ணெரிச்சல் எல்லாம் ஏற்படலாம். நீண்ட நேரம் பணி நிமித்தமாக நீர் அருந்தாமல் இருப்பவர்கள் கவனம் மற்றும் செயல்திறன் குறைவதை அனுபவித்திருப்பீர்கள் இல்லையா. நம்மளுக்கே வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இருந்திருக்கும், தண்ணி குடிக்காமல் அப்படியே உட்காந்துருந்தா ரொம்ப டயர்டாக இருக்கும். இது போன்ற நேரத்தில் தண்ணீர் குடிக்க நிலைமை ஒருவாறு சீராகும். சில சமயம் சோகம் நம் நெஞ்சை அடைக்க அருகில் உள்ளவர்கள் தண்ணி குடிப்பா, சரியாயிடும், இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்வதில்லையா. அது இதற்காக தான். மூளையின் திறன் மேம்பட்டு நமக்கு அது ஆறுதலை தரும். தொடர்ந்துகிட்டாம் சிவப்பு மஞ்சள் பச்சை இப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடிய பாடல்.

தண்ணீர் நம்ம உடலுக்கு செய்யும் நன்மை என்ன என்பது ரொம்ப பெரிய தலைப்புங்க. ஒரு நாள் தகவல் தளம் இதுக்கு போராது. இதுவரை கேட்டது ரொம்ப முக்கியமான தகவல்கள் மட்டும்தான். செரிமானத்திற்கு உதவுவது, தோல் ஆரோக்கியம், கழிவுப் பொருட்களை உடலை விட்டு வெளியேற்றுவது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அனைவருக்கும் ஒரே அளவு தண்ணீர் தேவை இருக்காது. உடல் எடை, வயது, காலநிலை பொறுத்து தேவைகள் மாறப்படலாம். அதிகமாக கொடுப்பதும் ஆபத்து தான். சோடியம் அளவு குறைந்து போகலாம். அளவு அறிந்து தண்ணீர் சேர்த்து ஆரோக்கியமாய் வாழ்வோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது 180. இப்படத்திற்காக சித்ரா, சௌமியா, உன்னிமேனன் பாடிய பாடல்.

ಮುಖದು. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முதல் சிந்தனையை தூண்டும் வரிகள் மீண்டும். உணவில்லாமல் பல நாட்கள் வாழ முடியும், ஆனால் நீர் இல்லாமல் மனித உடல் சில நாட்களே வாழ முடியும். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி இதனுடன் நிறைவேறுகிறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில். சில நொடிகளில் அரங்கிசை நிகழ்ச்சி, சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். முதலில் கோபாலக பாகிமாம் ஸ்வாதித்நாள் கீர்த்தனை, ராகம் ரேவகுப்தி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் இப்போது 9:26. அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து கல்யாண

கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக நவநீத சோரா ராகம் நவ்ரோஜ் மிஸ்ரஜாப்பு தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருடனும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் என்ற உன்னத கோட்பாட்டின் அடிப்படையிலான தொடர் முயற்சிகள் காரணமாக நமது நாடு வலிமையான மற்றும் சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுடெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடக்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுகிறார். CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாள் மதிப்பீட்டிற்கான OSM முறையை ஆட்சேபித்து இந்திய தேசிய மாணவர் யூனியன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொது நலன் மனு மீது மத்திய அரசு மற்றும் CBSE நிர்வாகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணை வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிபதிகள் திருமதி நீனா பன்சால் கிருஷ்ணா, திருமதி மது ஜெயின் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று உத்தரவிட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமேற்கு

0: கிழக்கு மாநிலங்களில் இன்று கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பகல் நேரத்தில் அதிகப்படியான வெப்பம் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 10:02. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது நேர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் கேட்டாலே இனிக்கும். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ள ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூலில் உங்கள் பாடல்களை பதிவிடுங்கள். நீங்கள் விரும்பிய பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சென்னை மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன் இவர்கள் விருப்பமாக எங்கு ஊர் பாட்டுக்காரன். இப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடல்

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சென்னை ஆந்தோனி ராஜ் விருப்பமாக விடுதலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சந்திரபோஸ் குழுவினருடன் பாடிய பாடல்.

நேரம் 10:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் விருப்பமாக கிளிஞ்சல்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் கோவை புதூர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் இவர் விருப்பமாக ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக.

பாடலை கேட்கும் முன் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு கோடை தாகத்தை தவிர்க்க. உங்களோடு இணைகிறார் சசிகலா. இனி கேட்கலாம் ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நீலாணி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நல்லிரம் நாராயணன் இவர்கள் விருப்பமாக நீதிக்கு பின் பாசம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 10:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மையிலே செயல். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விருப்பமாக மிருதங்க சக்கரவர்த்தி படத்திற்காக வாணி ஜெயராம் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

தொடர்ந்து கேட்கலாம். கடலூர் மாவட்டம் திருமுட்டம், நாச்சியார்பேட்டை, கோ அன்பழகன், எடப்பாடி தங்கவேல் இவர்கள் விருப்பமாக மலையூர் மம்பட்டியான் படத்திற்காக எஸ் ஜானகி, இளையராஜா பாடிய பாடல்.

திருவாரூர், காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி. திருப்பூர் அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீ சாயி. கிருஷ்ணகிரி, துடுக்கலை, அள்ளி, கோவில், கொட்டகை, கனகராஜ், ஜெயக்கொடி, சரஸ்வதி, பத்மநாபன், திண்டுக்கல், வைரப்பள்ளப்பட்டி, சரவணன், அழகுமணி. சென்னை, சிவராம், நாகராஜன், பாலா, கார்த்திகா, ஓம் பிரகாஷ், முகேஷ் கஷ்யப் குடும்பத்தினர், சீதல், சோனு, ராஜ்பால், காஜல், தன்வி, சோனி, மோகினி, ஹிருத்திக்.

பல்பீர் சிங், சத்தீஸ்கர் வர்மா குடும்பத்தினர் ஹீராமணி, பார்சுமணி, புஷ்பேந்திரமணி, மதுரை சோமசுந்தரம், முள்ளக்காடு பாபு, பூலுவாளாபாளையம் அனந்தமுருகன், இவர்கள் அனைவரும் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுள்ளனர். நேரமின்மை காரணமாக அனைவருக்காகவும் கண்டு கொண்டேன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். கடந்த 12 ஆண்டுகளில் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், தேசத்தின் நலனை முதன்மையாக கருதி அரசு செயல்பட்டு வருகிறது என்றும், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நனவாக்க சேவை, நல்லாட்சி மற்றும் வளம் நிறைந்த இந்த பாதையில் அரசு தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், 2014 ஆண்டிற்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது 50 அதிகரித்துள்ளது என்று கூறினார். சர்வதேச பிரிக்ஸ் விவசாய மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் பிரேசில், சீனா, ரஷ்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த விவசாயத்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாடு வரும் 13 வரை நடைபெறுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுடெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடக்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுகிறார். பஞ்சாப் மாநிலம் உலான்பூரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் இந்தியா இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியா சார்பில் PV சிந்து, மாளவிகா பன்சோட், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில் வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:13. நிகழ்ச்சியில் தொடர்வது நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சசிகலா. இயற்கை நமக்கு பல பருவங்களை வழங்கினாலும் ஒவ்வொரு ஆண்டும் தனது உச்சக்கட்ட வெப்பத்தால் நம்மை சோதிப்பது கோடைக்காலம். காலை நேரத்தின் மென்மையான சூரிய ஒளி மதிய வேளையில் அனல் பறக்கும் வெயிலாக மாறி மனிதர்கள் முதல் விலங்குகள் வரை அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கோடை வெயில் வெறும் வியர்வை மட்டுமல்ல, உடல் நலம், சுற்றுச்சூழல், நீர்வளம் மற்றும் அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் பண்ண செய்யுது இல்லைங்களா. கோடை வெயில் எந்த அளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைய நேயர் நேரம் தலைப்பு, கோடையின் தாக்கத்தை தவிர்க்க. உங்களோட கோடை அனுபவங்களையும் அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறீங்க என்பதை பற்றியும் என் கூட பகிர்ந்துக்க போறீங்க. நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பரோட 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து டயல் பண்ணுங்க. ஸோ கால் பண்ணுங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசைக்கு. நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளர் யார், எங்க இருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: ஆ சொல்லுங்க சார். நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
3: நலமா இருக்கிறேன் மேம்.
2: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு கோடையின் தாக்கத்தை தவிர்க்க.
3: கோடையினுடைய தாக்கத்தை தவிர்க்கணும்னா முதல்ல உடல் உஷ்ணம் தராத பொருட்களை நம்ம உட்கொள்ளணும். ரொம்ப முக்கியம். ஆமா, குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா

0: இந்த நீர்மோர் குடிக்கலாம், பானகம் குடிக்கலாம், அதுக்கப்புறமா வந்து பச்சை காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கலாம் மேம். குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மொலாம் பழம், இதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. தர்பூசணி பழம், இதெல்லாமும் உடலுக்கு ரொம்பவே நல்லது மேம். அப்புறமா இயல்பாகவே காரம் அப்படிங்கறது உணவுல ரொம்பவே கம்மியா சாப்பிடணும் மேம் கோடை காலத்துல. ஏன்னா நமக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், காரம்னா யூஸ்வலா உடம்புல வந்து சூடு அப்படிங்கறது அதிகரிக்கும். அதனால அந்த காரமான உணவுகளை தவிர்த்துக்கிடணும் மேம். அதே மாதிரி எண்ணெய் குளியல் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆமா, வீட்டுல வாரத்துக்கு ஒரு முறை, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதையே இப்ப கூட பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் அப்படிங்கறத பண்ணுவோம் மேம். அது பாத்தீங்கன்னா உடலுக்கு உஷ்ணத்தை கம்மி பண்ணி புத்துணர்வு அப்படிங்கறதையும்
1: கொடுத்துரும்.
0: அது பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளத்துல டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் அப்படிங்கறத சாப்பிடணும் மேம். ஆவியில வேக வைத்த உணவுகள் அப்படிங்கறது கோடை காலத்துக்கு உகந்த உணவுகள். ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் மேம். அப்புறமா நம்ம வெளியில போறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்ப நல்லா கவர் பண்ணி மாதிரி போகணும். காலையில வந்து ஒரு 9 மணிக்கு முன்னாடியும் சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறமா ஏதாவது வீட்டுக்கு வேலை இருந்தது அப்படின்னா அது செய்யணும் இல்லையா?
1: ஆமா சார்.
0: ஏன்னா அது வெயில் தாக்கம் நம்ம உடம்புக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய வண்ணம் இருக்கு மேம். அதை நம்ம சரி பார்த்து கொள்ளணும். எல்லாவற்றிற்கும் மேலாக மேம் நம்ம அதிக அளவிலான தண்ணீர்
1: குடிக்கணும் மேம். நீங்க எந்த அளவுக்கு சார் குடிப்பீங்க? ஒரு
0: நாளைக்கு 2 லிருந்து 3 லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கணும். ஏன்னா உடம்புல நிறைய அளவிலான வியர்வையினால நம்மளுடைய உடல்ல அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கறது குறையும். அதே மாதிரி குளுக்கோஸ் மாதிரி கூட நீங்க தண்ணியில கலந்து குடிச்சா அது ரொம்பவே நல்லது பயக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மேம். அப்புறமா நிறைவாக இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுரைக்காய், அப்புறமா சௌ சௌ, பீர்க்கங்காய், முள்ளங்கி, இது மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடும் பொழுது நீச்சத்து அப்படிங்கறது உடம்புல அதிகரிக்கவும் செய்யும். அதே மாதிரி இந்த வாட்டர் கண்டென்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு நமக்கு உடல் சோர்வு அப்படிங்கறதும் வராது மேம் இல்லையா?
1: சூப்பர் சார். ஆமா சார், கண்டிப்பா நம்ம கரெக்டா பாத்துக்கிட்டோம் அப்படின்னால நிறைய பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடலாம்.
0: நன்றி.
1: இன்றைய நேரம் தலைப்பு கோடையின் தாக்கத்தை தவிர்க்க. கோடையில் வெயில் தாக்கத்தை தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதிக அளவில் தண்ணீர் குடிக்கிறது. தாகம் எடுக்கலைனாலும் தண்ணி அடிக்கடி குளிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட நீர் சத்தை கண்டிப்பாக அழகாக பராமரிச்சிடும். அதே மாதிரி இயற்கை குளிர்பானங்களே அருந்துறது, இளநீர், மோர், சர்பத், தர்பூசணி ஜூஸு அந்த மாதிரிலாம் குடிக்கிறது. இந்த வெளி ஐட்டம்ஸ் அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் இணையும் அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? இன்றைய நேர் நேரம் தலைப்பு கோடையின் தாக்கத்தை தவிர்க்க. சொல்லுங்க சார். ஆமா சார், நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
1: இப்ப வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம வந்து பிறந்தவங்க

0: இணைப்பு துண்டித்து விட்டது. சிறிது நேரம் கருத்து இணைப்பில் இணையலாம், பாடல் கேட்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க முருகன் சார், சொல்லுங்க சொல்லுங்க.
1: வடிச்ச
0: கஞ்சில சொல்றீங்களா சார்? நீராகரமா குடிக்க சொல்றீங்க?
1: இளநீர் நீராகரமா குடிக்கலாம் மேம். அப்புறம் காய்கறிகள் வந்து கேரட்டு, இந்த பீர்க்கங்காய், தர்பூசணி, அப்புறம் மற்ற இதெல்லாம் சாப்பிடலாம் மேம். நம்ம குளிர்ச்சி நம்ம இது வச்சுக்கிட்டு உடம்பு. அப்புறம் ஒரு போன இதுக்கு வந்து வசதியான

0: உள்ளவங்கதான் அது சாப்பிடலாம், இருக்கப்பட்டது சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு நேரம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் நம்ம நம்ம கையில கிடைக்கிறப்ப நம்ம உடம்ப அல்லது நம்ம என்ன டைம் வந்து ஒரு மரத்து நிலையிலயோ இந்த வீட்டு நிலையிலயோ இருக்கிறாங்க. ஒரு திருஜில வச்சு ஒரு குளிர்பானம் வந்து பிரிட்டுல வச்சு குளிர்பான அந்த கல்வி மட்டும்தான் மேம், வெளியில வந்தா ஈட்டா இருக்கு மேம்.
1: அப்படி சொல்றீங்க,
0: ஈட்டியா கிடைக்கிட்டு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது மேம்.
1: நல்லது,
0: ஈட்டு அதான் கூட எதுவுமே கலக்க கூடாது மேம். அதான்
1: செயற்கை பொருளை சேர்க்காம சாப்பிட சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க அப்படிதான் சாப்பிட்டு இருக்கீங்களா சார்? சாப்பிட்டு தனிச்சிட்டு இருக்கீங்களா? ஓ சூப்பர் சார்.
0: ஆறு
1: லிட்டர் தண்ணி அருமை சார். இது ரொம்ப முக்கியம் சார், நமக்கும் நல்லது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லீங்களா?
0: குளிக்கணும்.
1: சூப்பர் சார், நல்லது நல்லது சார். அருமையான கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில இருந்துமேக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. கோடையின் தாக்கத்தை தணிக்க ஒரு பீச் பாடல், இனுமுகன் படத்திலிருந்தார்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரம் தலைப்பு கோடையின் தாக்கத்தை தவிர்க்க சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும்னு நினைக்கிறேங்க. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை தேவையற்ற வெளிப்பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வெளியே செல்லும்போது குடை தொப்பி அந்த மாதிரி அணியறதும் மிக மிக நல்லது. பருத்தி ஆடைகளை தேர்ந்தெடுத்து நல்ல வெளிர் நிறமாக தளர்வான பருத்தி ஆடைகளை போட்டால் கூட கொஞ்சம் குளிர்ச்சியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கோடையின் வெப்பத்தை தணிக்க மர நிழல்களின் காடுகளின் பயணம் கடல் படத்திலிருந்து பாடலடிக்க கேட்கலாம்.

கோடை வெயில் நம்மை வாட்டினாலும் அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றினால் ஆரோக்கியமாக இந்த பருவத்தை கடக்க முடியும். தண்ணீரை சேமிப்போம், மரங்களை வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். வரும் பாடலுடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம் தெரி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 11:30. 6 நொடி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது ஜன்தன் வங்கி கணக்கு குறித்து புதுவை கிராம வங்கியின் தலைவர் திரு டி ரத்னவேல் பங்கேற்கும் நேர்முகம். உடன் நேர்முகம் காண்பவர் கே வெற்றி கொண்டான்.
2: பொருளாதார வலிமை வாளின் வலிமையை விட மேன்மையானது. இதை உணர்த்தும் வகையில்தான் ஐயன் வள்ளுவரும் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனை கூறியதில் என்று பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறார். ஒரு தனி நபரின் முன்னேற்றத்திற்கும் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதார வலிமை இன்றியமையாதது. ஆகையால் தான் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 12 கால நல்லாட்சியில் நாட்டு மக்களை பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அனைவரையும் வங்கி சேவைகளுடன் இணைக்கும் பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன, அது யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார்.
3: இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்னவென்றால், அதுவரை வங்கி சேவைகள் பெறாமல் இருந்த இந்திய மக்கள் அனைவருக்கும் வங்கியில் கணக்கு துவக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. அன்றைய தேதியில் இந்திய நாட்டில் மொத்தமாக 58% மக்களுக்கு வங்கி கணக்கு இல்லாமல் இருந்தது. அவர்கள் அனைவரையும் வங்கி சேவைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் இந்த PMJDY என்ற மிகப்பெரிய இந்தியாவின் கனவு நிதி சேர்க்கை இயக்கமானது அறிவிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரே வாரத்தில் 1,56,00,000 கணக்குகள் துவங்கி இது கின்னஸ் சாதனை படைத்தது என்பது மிக முக்கியமான ஒன்று. யாரை எய்ம் பண்ணி இந்த கணக்கு தொடங்கப்பட்டது என்றால், கிராமப்புற மற்றும் அடித்தட்டு மக்கள், இதுவரை வங்கி பக்கமே செல்லாத மக்கள், வங்கி சேவை இதுவரை கிடைக்காத மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த வசதிகள் எல்லாம் கிராமப்புற மக்களுக்கு அந்நாள் இல்லாமல் இருந்தது. ஒன்லி நகர்ப்புற மக்களுக்கும் அரசு வேலையில் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தவர்களுக்கு மட்டுமே இருந்த வசதிகள் அனைத்து மக்களையும் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் PMJDY திட்டத்தின் பிரதான நோக்கமாகும்.
2: சார், இந்த ஜன்தன் கணக்கு தொடங்குவதன் மூலம் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன சார்?
3: மக்களுக்கு வங்கி சேவை கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். அந்த வங்கி சேவை என்று ஒன்று கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு அது தொடர்பான மற்ற நிதி சேவைகளும் கட்டாயம் கிடைத்துவிடும். பண பரிவர்த்தனை செய்வதற்கான வசதிகள் உடனடியாக கிடைத்துவிடும்.

0: அவர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும், சேமிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். பிஎம்ஜிடிஓ திட்டத்தின்படி ஒரு கணக்கு துவங்கப்படும் பட்சத்தில் முதலில் மக்களுக்கு ஒரு கணக்கு துவக்கி கொடுக்கப்படுகிறது வங்கியில். கணக்குடன் சேர்த்து ஒரு ஏடிஎம் கார்டு, ரூபே ஏடிஎம் கார்டு இதோடு சேர்த்து வழங்கப்படுகிறது. அந்த ரூபே ஏடிஎம் கார்டை வைத்து அவர்கள் எந்த ஏடிஎம்மிலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம், பிஓஎஸ் மிஷினில் அவர்கள் பணம் எடுத்துக்கொள்ளலாம், ஆன்லைன் வர்த்தகம் செய்து கொள்ளலாம், யூபிஐ பேமெண்ட் செய்து கொள்ளலாம். இதை தவிர நேரடியாக வங்கிக்கு சென்று வரவு செலவு செய்து கொள்ளலாம். இத்தனை வசதிகளும் உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படுகிறது. ரூபே கார்டை வழங்கும் போது அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 லட்சம் வரையிலான விபத்து காப்பீடும் இதுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸில் அவர்களுக்கு ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட், உடம்புல பாதிப்பு ஏற்பட்டாலும் உயிர் துறக்க நேர்ந்தாலும் அதுக்குண்டான பலன் உடனடியாக கிடைக்கிறது. அவர்கள் இறந்து விட்டால் வாரிசுகளுக்கு 2 லட்சம் ரூபாயும், சப்போஸ் ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு நிறைய டிசபிலிட்டி தான் வந்ததுன்னா இவங்களுக்கு அந்த டிசபிலிட்டியோட பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு 2 லட்சம் வரை அந்த பெனிஃபிட் அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்கப்படுகிறது. இது போக இந்த வங்கியில் 6 மாதம் வரவு செலவு பட்சத்தில் 10,000 ரூபாய் வரை ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வழங்கப்படுகின்றது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஓவர் டிராஃப்ட் என்ற வகையில் 10,000 ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. இது முக்கியமாக குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இதை கொடுப்பதற்கு வங்கிகள் முன்னுரிமை கொடுக்கின்றன. இது தவிர நீங்கள் வங்கியில் போட்டிருக்கும் பணத்திற்கு வட்டியாக வீட்டில் வைத்திருந்தால் வட்டி கிடைக்கப் போவதில்லை, வங்கியில் இருக்கும்போது அதுக்குரிய வட்டியும் அதுக்குரிய பெனிஃபிட் கிடைக்கிறது. கணக்கு துவங்குவதன் மூலம் கவர்மெண்ட்டுடைய டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் என்ற அந்த சப்சிடி கிரெடிட், எல்பிஜி சப்சிடி கிரெடிட், ஸ்காலர்ஷிப் கிரெடிட், பென்ஷன் கிரெடிட், வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழங்கப்படும் சம்பளத்தொகை அனைத்தும் இந்த கணக்கில் நேரடியாக எந்த கமிஷனும் இல்லாமல் எந்த டிலேயும் இல்லாமல் இந்த கணக்கில் வர வைப்பதற்கு பயன்படுகிறது. இது தவிர சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. 3 ஸ்கீம் மெயினாக சொல்லலாம் நம்ம. பிஎம்ஜேஜிபிஒய், பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிறது, லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். 436 ரூபாயில் ஒரு வருஷத்துக்கு 430 ரூபாய் கட்டினா போதும், 2 லட்சத்துக்கு அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிறது. இதை தவிர பிஎம்எஸ்பிஒய், பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா ஒன்று இருக்கிறது. அது வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட், அதில் வந்து உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் இல்லை என்றால் இறந்தாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. இது ரெண்டும் இன்சூரன்ஸை சார்ந்த ஸ்கீம்கள். இதை தவிர அவர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பென்ஷன் இல்லாதவர்களுக்கும் பென்ஷன் கொடுக்கும் விதமாக அடல் பென்ஷன் யோஜனா என்ற பென்ஷன் ஸ்கீமும் உள்ளது. 60 வயதுக்கு அப்புறம் 1,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை மாதம் மாதம் பென்ஷன் வருகின்ற மாதிரி இந்த ஸ்கீம். இது அனைத்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்களையும் செய்யப்படுவதற்கான தகுதி இந்த கணக்கு துவங்குவதன் மூலம் ஒரு கணக்காளருக்கு உடனடியாக கிடைக்கும். இது எல்லாமே 2014 முன்னால் அடித்தட்டு மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் இல்லாமல் இருந்த இந்த வசதிகளை எல்லாம் இந்த பிஎம்ஜிடிஒய் திட்டத்தின் மூலம் அனைவரையும் சென்றடையுமாறு இந்த மோடி அரசு செய்து மிகப்பெரும் மகத்தான சாதனையை செய்துள்ளது. பிஎம்ஜிடிஒய் அக்கௌண்ட்ஸில் மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா, வங்கியில் வந்து பொதுவாக ஒரு கணக்கு பண்ண போகிறதுன்னா கிராமப்புறமாக இருந்தால் மினிமம் ஒரு 500 ரூபாய் கணக்கில் வச்சுருக்கணும்பாங்க, நகர்ப்புறமாக இருந்தால் மினிமம் 1,000 ரூபாய் கணக்கு வச்சுக்கணும்பாங்க. இது வந்து வங்கிக்கு வங்கி, ஊருக்கு ஊர், அந்த டவுனை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். அப்படி வைக்கல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி வங்கியிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட அனைத்து வங்கியிலும் இந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் எடுத்து விட்டாங்க கூட போன வருஷம் வரைக்கும் இருந்தது. இந்த பிஎம்ஜிடிஒய் அக்கௌண்ட்ஸில் பேசிக் ஃபீச்சரே அதான், இந்த கணக்கு வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக தான் ஓப்பன் செய்யப்பட வேண்டும். இதில் வர்ற மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் என்ற எந்த சார்ஜஸும் இந்த கணக்கில் எடுக்கப்படக்கூடாது. இதில் வந்து நிறைய வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குது. நீங்கள் வந்து இந்தந்த சர்வீசஸ் ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற நாம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ஆர்பிஐ ரெகுலேஷன் இருக்குது, டிஎஃப்எஸ்ஐ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தந்த சர்வீசஸ்லாம் பேங்க்லேருந்து எந்த சார்ஜுமே பண்ண மாட்டாங்க. இது மிகப்பெரிய பெனிஃபிட், ஏழை மக்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. 500 ரூபாங்கிறது நிறைய வருமானம் உள்ளவங்களுக்கு வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், இன்றைக்கும் 500 ரூபாங்கிறது ஏழைப்புற மக்களுக்கு வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய தொகை. இது அவங்களுக்கு இந்த பிஎம்ஜிடிஒய் அக்கௌண்ட்ஸில் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்ங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
1: நம்ம புதுச்சேரியில் இந்த திட்டத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது? இது வரைக்கும் நம்ம புதுச்சேரியில் எத்தனை பேர் இதன் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: புதுச்சேரி என்பது ஒரு மிகச்சிறிய ஒரு யூனியன் டெரிட்டரி என்பது அனைவருக்கும் தெரிந்தது. புதுச்சேரியில் வந்து லிட்ரஸி லெவல், படிப்பறிவு அதிகமான மாநிலம், நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம். இந்த பிஎம்ஜிடிஒய் திட்டத்தை அமல்படுத்துவதில் யூனியன் டெரிட்டரியிலேயே முன்னோடியாக திகழ்ந்தது வந்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ஆகும். முதன் முதலாக அனைத்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் இந்த பிஎம்ஜிடிஒய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கவர் செய்த பெருமை புதுச்சேரி மாநிலத்தை மட்டுமே சேரும். இதற்கு காரணம் அனைத்து வங்கியாளர்களும் எஸ்எல்பிசி என்ற ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி அவங்க தலைமையில் நிறைய கேம்ப்ஸு, பேங்க் பிரான்ச்சஸ்ஸு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து வீட்டு வீடாக சென்று ஒவ்வொருத்தருக்காக கணக்கு ஓப்பன் பண்ணி கேம்பெயின் மோடில் மக்கள்கிட்டருந்து யார் யாருக்கு கணக்கு இல்லைன்னு சொல்லி விவரங்கள் சேகரித்து மிக தீவிரமாக முயற்சி செய்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியானது முதல் முதலில் அனைத்து வீடுகளிலும் கணக்கு என்ற இலக்கை முதலாவது எட்டிய பெருமையை புதுச்சேரி சரி பெற்றிருந்தது. இதுவரை மொத்தமாக புதுச்சேரியில் 2,50,000 மக்கள் வீட்டுகள் பிஎம்ஜேடிவி என்ற திட்டத்தின் கீழ்

0: ஒதுக்கப்பட்டு மக்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது புதுச்சேரி கிராம வங்கியில் மட்டுமே கிட்டத்தட்ட 72,000 அக்கவுண்டுகள், 48 கிளைகள் மூலம் நாங்கள் துவங்கி மக்களுக்கு பயன்பெறுமாறு செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்.
1: சார், இப்போ நிறைய இடத்துல இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வராங்க, அவர்களுக்கு இந்த திட்டம் எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்?
0: சார், பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து பொதுவாக எல்லாருக்கும், அனைத்து தகுதி உள்ளவர்களுக்கும் பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மெயினான எய்மாக இருந்தால் கூட, இதில் மெயின் ஃபோக்கஸ் என்பது பெண்களை சுற்றியே உள்ளது. இதுவரை இந்தியாவில் 58 கோடி அக்கௌண்ட் கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளது. அதில் கிட்டத்தட்ட 56% அக்கௌண்ட்டுகள் பெண்களுக்காக மட்டுமே ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது. 2014 முன்பு வரை பெண்கள் தங்களுடைய சேமிப்புகளை அவர்கள் வீட்டில் உள்ள பாத்திரங்களில் இல்லை சமையலறையில் உள்ள சில டப்பாக்களில் போட்டு ஒழித்து வைத்து வச்சிருப்பார்கள். அவர்கள் சம்பாதித்த தொகையாகட்டும், இல்லது அவர்கள் குடும்ப பெண்களாக இருந்தால், வேலைக்கு போகாத பெண்களாக இருந்தால், எல்லா செலவுக்கும் கணவனையோ இல்லை அப்பாவையோ நம்பித்தான் இருக்க வேண்டும். ஃபினான்சியலாக எந்த ஒரு முடிவையும் அவரால் எடுக்க முடியாது. பட் இந்த பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பின்னாடி பெண்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். நார்மலாக இந்த டிபிடிஎஸ் எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, இதெல்லாம் டைரெக்டாக அந்த வீட்டு பெண்களோட அக்கௌண்ட்டில் போகிற மாதிரி செய்கிறது தான் கவர்மெண்ட்டோட மெயினான நியமம் இருந்தது. ஏன்னா பெண்கள் வீட்டில் மிகவும் பொறுப்பானவர்கள், சேமிப்பு பழக்கம் அதிகம் பெண்களிடம் தான் உள்ளது. டிபிடி கிரெடிட்ஸ், ஸ்காலர்ஷிப், இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வர எல்லா பணங்களும் அவர்கள் கணக்குகளுக்கு நேரடியாக வர வைக்கப்பட்டன. 100 நாள் வேலை திட்டத்தில் வரும் பணமும், அதில் பெரும்பாலும் பெண்கள் தான் வேலை பார்க்கிறார்கள், அதில் வரும் பணமும் பெண்கள் கணக்கிற்கு நேரடியாக சேர்ந்துவிடும். இதில் பெண்கள் கணக்கில் நேரடியாக இந்த பணங்கள் வந்து சேர்றதுனால பெண்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கும். அவர்களால் சுயமாக தேவைகளை பூர்த்தி செய்து, அவர்களுக்கான தேவைகளும் அவர் குடும்பத்திற்கான தேவைகளும் அவர்கள் ஈஸியாக அவர்களாக முடிவு செய்து, அவர்கள் செலவு செய்யவோ இல்லை சேமிப்பு பண்ணுவதற்கு அந்த முடிவு எடுக்கப்பட்டது. எதுக்கும் அப்பாவையோ இல்லை வீட்டுக்காரரையோ வந்து எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கான தேவைகளை தானே தன்னுடைய கணக்கிலிருந்து எடுத்து அவங்க செலவழிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு கிடைத்தது. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த பேங்க்கில் இவ்வளோ கஸ்டமர்ஸ் பெண்கள் வந்தது, அப்போ தான் வந்து இந்த எஸ்ஹெச்ஜி மூமெண்ட்டும் நல்ல பீக்கில் இருந்தது. எஸ்ஹெச்ஜிங்கிறது மகளிர் குழு. பேங்க்கில் இருந்தவங்க ஒரு 10 பேர் 20 பேர் ஒரே ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு மகளிர் குழு ஆரம்பித்து ஒரு 6 மாதம் நடத்தும் பட்சத்தில் பேங்க்லேருந்து ஃபர்தராக அவங்களுக்கு கடன் கொடுக்க ஆரம்பித்தேன். முதலில் சேமிப்பு கடனாக கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் 2வது தவணையாக தொழில் செய்வதற்கு கடன் கொடுத்து பெண்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. முதலில் கூட்டுக்குழுவாக செயல்படுவதில் 10 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் ஒரு குழு ஆரம்பித்து அவங்களாம் ஒன்றா போய் பேங்க்கில் வந்து மகளிர் குழுக்குன்னு தனியாக கணக்கு ஆரம்பித்து வரவுசெலவு பண்ணும்போது பேங்க்லேருந்து கடன் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். முதலில் தனிப்பட்ட ஒரு பெண் போய் ஒரு வங்கியில் கடன் கேட்டால் வாங்குவது அவ்வளோ எளிதல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு 10 பேர்லேருந்து 20 பேர் சேர்ந்து மகளிர் குழு கொண்டு ஆரம்பித்து ஒரு 6 மாதம் நல்லா நடத்தி பேங்க்கில் போய் அவங்கள்ட்ட நாங்களாம் சேர்ந்து வாங்குகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஜாமீன், நாங்களாம் சேர்ந்து கடனை கட்டிடுவோம், நாங்கள் தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது அந்த பேங்க் வந்து ரொம்ப ஈஸியாக கடன் கொடுத்தாங்க. இவங்க தொழில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. கிராமப்புற பொருளாதாரம் வளர்ந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் வருமானம் நன்றாக இருந்தது. இது அந்த ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட்ஸுங்கிறது அது வந்து நீங்கள் அதனோட இம்பேக்ட் வந்து அதனோட பெனிஃபிட் வந்து ரொம்ப சாதாரணமாக வெளியிருந்து பார்த்தா தெரியாது. ஒரு மேக்ரோ எக்கனாமிக் வியூலேருந்து பார்த்தா தான் அது வந்து இது எந்த அளவுக்கு இந்தியா பொருளாதாரத்திலும் பர்டிகுலராக இந்த பெண்களின் மேம்பாட்டிலும் உதவி இருக்குங்கிறது நிச்சயமாக ரொம்ப வியத்தகு முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. ஆண்களா பெண்களா யார் சேமிப்பில் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க பார்த்தா பெண்கள் தான். இது வந்து டெஃபினட்டாக பெண்களோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. அதோடு சேர்த்து சொசைட்டிலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தது.
1: அரசின் நலத்திட்ட உதவிகளான முதியோர் பென்ஷன், மாணவருக்கான ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்ப்பதில் இந்த திட்டம் எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்?
0: சார், மிக முக்கியமான கேள்வி. 2014 முன்னாடி வரைக்கும் அரசின் நலத்திட்ட உதவிகள் ஆகட்டும், சப்சிடிஸ் ஆகட்டும், எல்பிஜி சப்சிடிஸ் ஆகட்டும், இல்லை ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், இதெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அரசுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருந்தன. அவங்களை கூப்பிட்டு கேஷாக கொடுக்கணும், இல்லைன்னா செக்காக கொடுக்கணும், ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் கொடுக்கணும், இல்லை 1 கோடி பேர் கொடுக்கணும்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்கிற காரியமாக இல்லை. கேஷ் மேனேஜ் பண்ணணும், கேஷ் அரேஞ்ச் பண்ணணும், கரெக்டாக அவங்களுக்கு போய் கொடுக்கணும். இதை கேஷ் வாங்குறதுக்கு அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப பயணப்படணும், அதுக்கு பயணத்துக்கு செலவுகள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். இல்லைனா யாராச்சும் இன்டர்மீடியட் ஏஜென்ஸை வச்சு கொடுக்கணும், ஏஜென்சிஸ் வச்சு கொடுக்கணும், அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க அவங்களுக்குரிய கமிஷன் எடுப்பாங்க. லீகலாக எவ்வளோ பெர்மிஷன் இருக்குது, அப்போ இல்லீகலாக வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ 1000 ரூபா பென்ஷன் கட்டிட்டாங்க, அவங்களுக்கு வந்து போயிச்சிடற 900 ரூபா தான் போயிச்சேரும். இந்த மாதிரி நிறைய வந்து லீக்கேஜஸ் இன் பிட்வீன் நிறையா இருந்தது. இதில் இந்த டிபிடி டிரான்ஸ்ஃபர்ஸ் இல்லை அரசு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் இறந்து போனவர்களை பற்றி கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரப்போவதில்லை. இல்லாத பேர்களும் இந்த மாதிரி டிபிடி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ்லாம் போய் சேர்ந்து கொடுத்து கிட்டத்தட்ட 3,00,000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி இந்த டிபிடி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக அந்த கவர்மெண்ட் வந்து லீக்கேஜஸ் இல்லாமல் 100% 1,000 ரூபாய் பென்ஷன் என்றால் ஒரு பைசா குறையாமல் 1,000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் போய் சேரும். இன்றைக்கி 5 கோடி பேருக்கு இன்றைக்கி ஒரு நாள் கிரெடிட்

0: கொடுக்க முடியும்னா, இன்றைக்கி இந்த பிஎம்ஜேடிபி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுனால டிஜிட்டலில் இம்மிடியட்டாக யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் அந்த ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் வந்து ஒரு 1 ஹவரில் அந்த 5 கோடி பேருக்கும் ஒரே இரவில் போய் சேர்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த வசதியில் வந்திருக்குது. நேரடியாக அக்கௌண்ட்டில் போயிருக்கிறதுனால இந்த மக்கள் வந்து இதை வாங்குவதற்கு அங்கே எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. தேவையில்லாமல் தகுதி இல்லாத மக்களுக்கு இந்த டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் போச்சிருவதும் தடுக்கப்பட்டு அரசுக்கு மிகப்பெரிய சேமிப்பை இது உருவாக்கி கொடுத்துள்ளது. டைரெக்டாக இது அக்கௌண்ட்டுக்கு போகிறதுனால பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் இருக்கும், தேவைப்படுறப்ப அவங்களுக்கு தேவைப்பட்ட செலவுகளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து மிச்சத்தை அவங்க சேமிச்சுக்கலாம். இதே இது கையில் கேஷாக வச்சுருந்தா மக்கள் ஈஸியாக செலவு வச்சுருவாங்க, இப்போ அது இல்லை. பேங்க்கில் இருக்குது, தேவைப்பட்டால் தான் எடுக்கிறாங்க, மிச்சம் பேங்க்கில் இருக்குது. ஸோ இது இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த பணம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது வந்து நீங்கள் ஒரு புரட்சின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி டேட்டில் 140 கோடி மக்களுக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த டிபிடி கிரெடிட்லாம் வந்து மேனுவலாக சப்போஸ் கொடுக்குறதா இருந்தால் நினச்சி பாருங்க. இன்றைக்கி இதில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு காரியம், அது நடக்காத காரியம்னே சொல்லலாம். அது ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறோம், ரொம்ப அக்யூரேட்டாக 100% வித்தவுட் எனி லீக்கேஜ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கரெக்டாக போய் சேர்வதற்கு இந்த பிஎம்ஜேடிஒய் ஸ்கீம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் மிகப்பெரிய அளவு உதவியாக இருந்திருக்கிறது.
1: சார், இப்போ நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க, அப்புறம் நடைபாதையில் கடை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஜன்தன் கணக்கு அப்புறம் அது மூலயமா கிடைக்கிற அந்த டிஜிட்டல் வங்கி சேவை எப்படி அவங்களுக்கு பயனளிக்குது சார்?
0: சார், 2014 முன்பு வரை கிராமப்புறத்தில் இருக்கும் மக்களும் சிறு குறு தொழில் செய்வர்களும் வங்கியின் வரையறைக்குள் வராமல் இருந்தார்கள். அவசரத்துக்கு பணம் வேணும், தொழில் செய்ய பணம் வேணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அப்போ மணி லெண்டர்ஸ்ட் வந்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்க, மணி லெண்டர்ஸ்ங்கிறது வட்டி கொடுத்து வாங்குறாங்க. 2 வட்டியிலிருந்து 5 வட்டி வரைக்கும் இவங்க வந்து கடனுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மல் கிரெடிட் பேங்கிங் மூலமாக ஃபார்மல் கிரெடிட்டுங்கிறது அப்போ அவைலபிள் அவங்களுக்கு இல்லை. இந்த பிஎம்ஜேடிஒய் திட்டத்தோடு சேர்த்து பிஎம்ஜேடிஒய் திட்டங்கிறது ஒன்லி கணக்கு ஓப்பன் பண்ணுறது மட்டுமே கிடையாது, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு தி ரூரல் பீப்புள் பேங்கிங் சிஸ்டம் மூலமாக ஒரு ஃபார்மல் கிரெடிட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம். இதில் ஆல்ரெடி ஒரு கணக்கு 6 மாதம் ஆரம்பித்தாலே 10,000 ரூபாய் அதிலே ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துட்றாங்க. அவசராதத்துக்கு நீங்கள் பக்கத்தில் போய் யார்ட்டையும் கடன் கேட்க வேண்டியதில்லை, கைமாற்ற வாங்க வேண்டியது, அதிக வட்டிக்கு வாங்க வேண்டியதில்லை. பேங்க்கில் போய் நான் 6 மாதம் வரவசம் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுங்கன்னா இம்மிடியட்டாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஆரம்ப நிலை. இது தவிர பிஎம்ஜேடிஒய் துவங்கிய வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் தொழில் செய்வதற்கு பல்வேறு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்திருந்தது. இப்போ பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் சொல்லி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டாங்க. திருவில் இருக்கும் சிறு குறு வியாபாரிகளுக்கு அப்போல்லாம் அவங்கெல்லாம் வந்து பேங்க் பக்கமே போக முடியாது, ஏன்னா பேங்க்ஸ் வந்து 2014 முன்னாடி வரைக்கும் இந்த ஏழை மக்களோ இல்லை இந்த சிறு குறு வியாபாரிகளோ தெருவர வியாபாரிகளோ அவங்களுக்கு பேங்கிங் பண்ணுறது வந்து எந்த வகையில் லாபமும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேங்கிங் வந்து மெயின் எய்ம் வந்து ப்ராஃபிட், அது வந்து பணக்காரவர்களுக்கு நிறைய கடன் கொடுத்து நிறைய டெபாசிட் வாங்குறவங்களுக்கு தான் ஈஸியாக அவங்க லாபம் பார்த்துட்டு இருந்தாங்க, அதுதான் லாபம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல இதில் வந்து இவ்வளோ பிஸ்னஸ் கிடைக்கும்னு அப்போ வந்து பேங்கர்ஸுக்கே தெரியல. இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்த பின்னாடி இந்த பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி நீங்கள் டெபாசிட் உள்ளது. இதெல்லாம் எதிர்ப்பாக பேங்க் எதிர்பார்க்கலாம், பேங்க்ல இருந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க சார், அதில் வந்து 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டேர்ம், 7% வட்டி இல்லை, கவர்மெண்ட் கேரண்டி, கவர்மெண்ட்டே கேரண்டி கொடுத்து தெரு வியாபாரிகளுக்கு 10,000 கொடுத்து அதில் அது டிஜிட்டல் பேங்கிங்கையும் கொண்டு வந்தாங்க. அவங்க யூபிஐ கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணி அவங்க அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவர வியாபாரிகள் சின்ன சின்ன கடைகள்லாம் கூட கியூஆர் கோட் இருக்கும். ஸோ 10,000 வாங்குவாங்க, அவங்க பண்ணுற வியாபாரத்தில் அந்த கியூஆர் கோடு மூலமாக அந்த பணம்லாம் கணக்கு நேரம் கணக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் கணக்கு அடிச்சுட்டு அடுத்து 20,000 ரூபாய், அடுத்தது அது ஒரு 1 வருஷத்தில் அடிச்சிட்டாங்க அடுத்து 50,000 ரூபாய். ஸோ 3 லெவலில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக 10,000 இருந்து 20,000 இருந்து 50,000 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கடன் வாங்கி அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது இந்த ஸ்கீம். இதை தவிர முத்ரா ஸ்கீம் ஒன்று இருக்குது சார், ரொம்ப சின்ன சின்ன லெவலில் தொழில் பண்ணுறவங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு 50,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் இப்போ 20 லட்சம் வரைக்கும் எந்த பிணையமும் இல்லாமல் இந்த பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கப்பட்டன. இதில் இப்போ பிணையமே தேவையில்லை, கேரண்டி தேவையில்லை, நான் என்ன தொழில் செய்கிறேன் எனக்கு பணம் கொடுங்க, பிஎம்ஜே இந்த இதில் கொடுங்கன்னா குறைந்த வட்டியில் அவங்களால ஈஸியாக இந்த தொழில் கடன் வாங்கி வெளியிலேருந்து கடன் வாங்காமல் அதிக வட்டிக்கு கடன் வாங்காமல் ஈஸியாக கடன் வாங்கி அவங்க தொழிலை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடிஞ்சது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் பிஎம்ஜேடிஒய் ஸ்கீம்ஸ். இந்த மணி லெண்டர்ஸோட டிபெண்டன்சி, அவங்களோட சார்ந்திருந்த கிராமப்புற பொருளாதாரம் அதை விட்டு சுதந்திரம் அடைந்து வெளியே வந்து இன்றைக்கி வந்து அந்த ஃபார்மல் கிரெடிட் எல்லாமே வந்து ஹேஸ் ரீச் தட், அதாவது கடைசி கட்ட மனிதன் வரைக்கும் இது சென்று சேர்ந்துருக்குது சார். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கீமின் வெற்றியாகும் இது.
1: சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் பார்க்கும்போது சமூகத்தோட அனைத்து தரப்பு மக்களும் இந்த திட்டத்தின் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க, பயனடைஞ்சிட்டு வராங்க. சார், குறிப்பாக மாணவர்கள் மற்றும் முதியோர்கள் இந்த திட்டத்தின் மூலயமா எப்படி பயன்பெறுறாங்க சார்?
0: இந்த திட்டத்தில் வந்து 10 வயசுக்கு மேற்பட்ட அனைவருமே வந்து பிஎம்ஜேடிஒய் கணக்கு துவங்கலாம். 10 வயசுக்கு மேற்பட்டனா 10 குறைஞ்சபட்சம் 18 வயசு, குறைஞ்சபட்சம்

0: 18 வயசு, இல்லை காலேஜ் படிக்கிறாங்க, இல்லை அதுக்கு மேலே படிக்கிறாங்கன்னா 21, 22 வயசு, 23 வயசு வரைக்குமே இந்த அவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லாம் இருப்பாங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், பத்தாவது போகிறான் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப்லாம் வரும். அதை வாங்குறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் போகணும், ஸ்கூலில் போய் காத்துட்டு இருக்கணும், இன்றைக்கி வரல நாளைக்கு வாங்கம்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கணக்கில் டைரெக்டாக இந்த ஸ்காலர்ஷிப் பணம்லாம் டைரெக்டாக வர ஆரம்பிச்சிது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாணவர்களுக்கு வங்கி வரவு செலவுக்கு இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியது. ஸோ சேமிப்பு பழக்கம் மாணவர்களாக இருக்கும்போது அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. மாணவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அக்கௌண்ட்டில் பேங்க்கில் வச்சுட்டே வராங்க, மேற்படிப்புக்கு ஒரு கடன் தேவைப்படுது, வங்கியில் ஆல்ரெடி போய் வந்து பழக்கம் இருக்குது, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க தெரியுது, நல்ல மார்க் வாங்கிடுறாங்க, போனாங்கன்னா பேங்க்கில் வந்து எஜுகேஷன் லோன் ஈஸியாக கிடச்சிருது. ஸோ 10 வயசுலேருந்து அவங்க வரவுலாம் இருக்கிறனால அந்த பேங்க்குக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமோ இதோ இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறத பேங்க்கில் கேட்டு வாங்கிற அளவுக்கு இந்த மாணவர்களுக்கு ஒரு நாலேஜையும் கொடுத்து 10 வயசுலேருந்து நீங்கள் 90 வயசு இருந்தால் கூட நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு உதவிகிட்டே இருக்கும். தொழில் பண்ணுறப்ப வரவுல பண்ணிக்கலாம், ரிட்டையர் ஆன பின்னாடி பென்ஷன் வருது, நடக்க முடியாது, அது 70 வயசாச்சு 80 வயசாச்சு பேங்க்கு போக வர முடியாது. இந்த பேங்க்கில் வந்து இந்த ஸ்கீமில் ஒன் ஆஃப் தி ஃபியூச்சர் வந்து இந்த பிசிஎஸ் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லி அனைத்து வங்கிகளும் அனைத்து கிளைகளிலும் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் வீட்டுக்கு சென்று வங்கி சேவை அளிக்கக்கூடிய வணிக தொடர்பாளர்களை அனைத்து வங்கிகளும் இதில் அமர்த்தியது. இந்த முதியவர்கள் வந்து வங்கிக்கு அலைய வேண்டியதில்லை, வங்கியில் வந்து கால் எடுக்க நிற்க வேண்டியதில்லை, போக்குவரத்துக்கு இவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர்கள் வீட்டுக்கே வந்து அவர்களுக்கு வசதியான நேரத்தில் அவர்களுக்கு வந்த பென்ஷனோ அவர்களுக்கு வந்த சப்சிடி அமௌண்ட்டோ அவர்களிடத்தில் சேர்த்து விடுகின்றார்கள். இது வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் வந்து இதை வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு உலகளாவிய லெவல் பார்த்தா கூட ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் வந்து இந்தியாவில் வந்து இன்றைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கிறோம்.
1: சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மக்கள் வந்து இந்த பணத்தை கையில் தொடுறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் வங்கி சேவை அவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு சார்?
0: உங்களுக்கெல்லாம் தெரியும், கோவிட் தொற்று 2020லேருந்து 2022 வரை மிக மிக தீவிரமாக உலகளவில் உலகை முடக்கி போட்டிருந்தது. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கோ மற்றவர்களை பார்த்து பேசுவதற்கோ அவர்களுக்கு வேலைக்கு செல்வதற்கோ எந்த வகையிலும் முடியாத அளவிற்கு அனைவரையும் வீட்டுக்குள்ளேயே முடக்கிவிட்டது. இதில் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுனால நம்மளால் வந்து இதை பேங்கிங் சைட்லேருந்து இந்த ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுது. இந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்ததுன்னா எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருந்ததுனால வந்தது. பிஎம்ஜிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அத்தனை பேருக்கும் அக்கௌண்ட் இருந்ததுனால அத்தனை பேர் கையிலையும் அக்கௌண்ட் இருந்தது, அத்தனை பேர் கையிலையும் மொபைல் இருந்தது, அத்தனை பேர் கையிலையும் ஆதார் இருந்தது. நம்ம வந்து இந்த ஜாம் சொல்லுவோம், ஜன்தன் ஆதார் மொபைல், இந்த மூணு சேர்ந்து தான் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு. ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதில் ஆதார் லிங்க்காக இருக்கும், கையில் மொபைல் இருக்கும், அது அதுலேயும் ஆதார் லிங்க்காக இருக்கும், ஒரு கணக்கில் வரவு செலவு பண்ணுறதுக்கு இது மூணு இருந்தால் யூபிஐ மூலமாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பணம் எடுத்துக்கலாம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த கோவிட் வந்தப்போ ஏடிஎம் போனால் இமீடியட்டாக கோவிட் வந்துருங்கிறது தான் ஒரு பெரிய பேச்சாக இருந்தது. மக்கள் யாருமே அங்கே வந்து ஏற்கனவே பல பேர் தொட்டிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம போய் தொட்டோம்னா இமீடியட்டாக நம்ம தொத்திக்கிறோம்னா மக்கள் ஏடிஎம் போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. வங்கியில் வேலை பார்ப்பவர்கள் மட்டும்தான் அந்த வேலை பார்க்கும் அந்த கடமையில் அவங்க போய் எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்களே வழியே, பொதுமக்கள் வங்கிக்கு வருவதற்கோ இல்லை ஏடிஎம் போவதற்கோ பணம் எடுப்பதற்கோ இந்த பணம் கேன்சல் பண்ணுறதுக்கு பயந்தாங்க. தொடர்க்க வேண்டாம், ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கினா கோவிட் வந்துடும். இந்த நேரத்தில் அனைவருக்கும் கணக்கு இருந்ததுனால, அனைவருக்கும் டிஜிட்டல் யூபிஐ பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருந்ததுனால பணத்தை அனுப்புவதற்கும் பணத்தை பெறுவதற்கும் பொருட்களை வாங்குவதற்கும் எல்லாவற்றிலும் இந்த பிஎம்ஜிடிபி அக்கௌண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு மிக உதவிகரமாக இருந்ததுமே மறுப்பதற்கு இல்லை சார்.
1: சார், இந்த ஜன்தன் திட்டத்தை பற்றி இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைவாக மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்?
0: சார், 2014 தொடங்கப்பட்ட இந்த பிஎம்ஜிடிபி ஸ்கீம் இன்றைக்கு தேதியில் வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்களோ சாதிச்சிட்டாங்க. அனைவருக்கும் கணக்கு என்பது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் ஆகிடுச்சு. கணக்கு வந்து தொங்கப்பட்டாச்சு, வரசு ஆரம்பிச்சாச்சு, கிட்டத்தட்ட 58 கோடி கணக்கு ஓப்பன் பண்ணி 3 லட்சம் கோடி பணம் அதில் வந்து இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணுன்னா நீங்கள் நேராக வங்கி பக்கத்தில் இருக்க வங்கி கிளைக்கு போகலாம். புதுச்சேரியில் எங்கள் வங்கி கிளையே 48 கிளைகள் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் மாகே, யானம், காரைக்கால், எங்கே போனாலும் எங்கள் வங்கி கிளையே பக்கத்தில் இருக்கும். ஒவ்வொரு வங்கி கிளையிலும் நீங்கள் வங்கிக்கு போனால் உடனே ஒரு 1 ஹவரில் கணக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணிடலாம். கணக்கு வங்கி கணக்கு என்பது மிக மிக இன்றமையாது இன்றைய காலகட்டத்தில். 10 வயசு தானே இம்மீடியட்டாக ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணிவிடுங்க. 58 கோடி அக்கௌண்ட்டு நம்ம துவங்கியிருக்கிறோம். இதில் வந்து நிறைய இன்ஆப்ரேட்டிவ் அண்ட் டார்மெண்ட் அக்கௌண்ட், அதாவது வரவு செலவு செய்யப்படாத கணக்குகள் என்பது ஒரு பக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. இப்போ அதில் வந்து இந்த 2 லட்சம் ரூபாய் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சொல்கிறோம் நம்ம, 90 நாளைக்குள்ளே ஒரு ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்தால் தான் அந்த 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். டார்மெண்ட்டாவோ இன்னபிலிட்டி அக்கௌண்ட்டாவோ வரசூல் செய்யாமல் இருந்ததுன்னா அந்த பெனிஃபிட்லாம் இல்லாமல் போயிடும்.

0: இந்த மக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் ஒரு கணக்கு துவங்குங்கள், கண்டினியூஸாக பண்ணிட்டே வாங்க. வீட்டில் 10 வயசுக்கு மேலே யாராச்சும் தானே இமீடியட்டாக போய் ஒரு கணக்கு ஒர்க் பண்ணிவிடுங்க. இது பல வகைகளில் பல நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் உங்களுடன் துணையாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது கண்டிப்பாக. இப்போ நம்ம எல்லாமே ரீச் பண்ணிட்டோம், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா 2047 விக்ஷித் பாரதங்கிறது ஒரு அடுத்த மிகப்பெரிய கனவுல வந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். பிரதமர் மோடியோட மிகப்பெரிய கணக்கு வந்து 2047 வந்து நம்ம வந்து வளர் சாகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த பிஎம்ஜிடி அக்கௌண்ட்ஸ் வந்து இட்ஸ் எந்த வழியில் உதவி பண்ண போதுன்னா, தோக்கப்பட்ட அனைத்து கணக்குகளும் வரவுசூல பண்ண வேண்டும். இந்த கணக்குகள் மூலமாக அனைத்து மக்களும் பயன்பெற்று பொருளாதார ரீதியாகவும் ஃபினான்சியல் ரீதியாகவும் அனைவரும் முன்னேற்றம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து விக்ஸித் பாரத் வல்லரசு நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம அடைகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது. ஜன்தன் வங்கி கணக்கு குறித்து புதுவை கிராம வங்கியின் தலைவர் திரு டி ரத்னவேல் பங்கேற்ற நேர்முகம் கண்டவர் கே வெற்றி கொண்டான். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி வினோதினி பக்கிரிசாமி, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

நேர்களே, இன்று மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இன்று 7:30 எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும்.
5: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தி

0: கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:06.
1: கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: காலையில் இன்று கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி குலாவி நடப்பானே.
3: என்ன விமலா, ஏதோ சித்தர் பாட்டு போல இருக்கு.
2: ஆமா கோபி, கடுக்காய்னு ஒரு காயே, அத பத்தி படிக்கும் போது இந்த பாட்டு அதுல இருந்துச்சு.
3: ஓ, கடுக்காய பத்தியா? ஈனாத மாட்டுக்கு ஒரு கடுக்காய், இளம் பிள்ளைத்தாச்சிக்கு 7 கடுக்காய். இந்த பழமொழியும் கடுக்காயோட பெருமையை சொல்றதுதான்.
2: ஓஹோ கோபி, உடல் மனம் ஆன்மாவை தூய்மை செய்யும் வல்லமே கடுக்காய்க்கு இருக்கு அப்படின்னுட்டோ தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சப்ப தோன்றின அமிர்தத்துக்கு ஒப்பானது கடுக்காய் அப்படின்னுட்டோம் திருமூலர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த புத்தகத்துல இருக்கு கோபி.
3: கடுக்காய் மரம் 4000 ஆண்டுகள் பழமையானது. புராணங்களிலும் இம்மரத்தை பற்றி குறிப்புகள் உள்ளன. இதன் தாயகம் இந்தியாதான். இதில் ஒரு சுவையான செய்தி என்னன்னா, தேவலோகத்தில் இந்திரன் அமிர்தத்தை அருந்தும் போது ஒரு துளி அமிர்தம் சிந்தியதாம். அத்துளி பூமியில் விழுந்து கடுக்காய் மரமாக உருவெடுத்தது என புராணம் கூறுகிறது.
2: கோபி, இதெல்லாம் நம்பும்படியா இருக்கு?
3: அந்த விவாதம் நமக்கு வேண்டாம். ஆனா கடுக்காயின் மகத்துவத்தை எடுத்துரைக்க இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா?
2: ஓஹோ, அப்படின்னா மிடுக்காய் வாழ கடுக்காய் சரியா?
3: என்ன இப்படி சொல்லிட்டவங்களா? உண்மையிலேயே கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாம். ஒரு சித்தர் பாடல் சொல்றேன். கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண் நீ, கடுக்காய் நோய் ஓட்டி உடல் தேற்றும் உற்ற அன்னையே, சுவைகள் ஊட்டி உடல் தேற்றும் உவந்து. அதாவது கடுக்காயும் தாயும் கருத்தில் ஒன்று என்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண் நீ அப்படிங்கிறது இந்த பாடல்.
2: நான் ஒத்துக்க மாட்டேன் கோபி, அதேபடி பெத்த தாயை விட கடுக்காய் மேலானதாகும்.

0: விமலா, பெத்த தாயானவள் தன் பிள்ளை மேல் உள்ள பாச மிகுதியால் கண்ட உணவுகளையும் வகை வகையாய் செய்து கொடுத்து வயிற்றை கெடுத்து விடுவாள். ஆனால் கடுக்காயோ வயிற்றில் உள்ள கழிவுகளையெல்லாம் வெளித்தள்ளி அவனுடைய பிறவி பயனை நீட்டித்து வருகிறது.
1: கோபி கோபி, நீ சொல்றதை கேக்குறப்ப அந்த கடுக்காய் மரங்களை போய் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு.
0: அதனால என்ன, உலகின் சிறந்த கடுக்காய்கள் விளையும் பகுதிக்கே உன்னை அழைச்சிட்டு போறேன்.
1: உலகின் சிறந்த கடுக்காய் விளையும் பகுதியா, அது எங்க இருக்கு?
0: இந்தியாவின் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்ல விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சிக்கு அருகில கல்வராயன் மலையில தான் உலகின் மிகச்சிறந்த கடுக்காய்கள் விளைவதாக சொல்லப்படுது.
1: கோபி, இன்னைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், இப்பவே கிளம்பலாமா?
0: சரி விமலா, எனக்கும் ரொம்ப நாளா கல்வராயன் மலைக்கு திரும்பவும் போய் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கே நாம போகலாம், கார் கூட ரெடியா தான் இருக்கு.
1: ஓகே கோபி, கிளம்பலாம்.

0: கோபி, இப்ப நாம எந்த இடத்துல இருக்கோம்?
1: கல்வராயன் மலையில ஏறிக்கிட்டு இருக்கோம்.
0: அச்சச்சோ, வந்த வழியெல்லாம் பார்க்காம விட்டுட்டனே.
1: விமலா, கார்ல ஏறின, கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிட்ட. சரி, எழுப்ப வேணாம்னு நானும் விட்டுட்டேன்.
0: ஓ சாரி கோபி. சரி, நாம எந்தெந்த ஊர் வழியா வந்தோம்?
1: ஓ, அதை கேக்குறியா? பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பி விழுப்புரம் வந்து, பிறகு உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி வந்து, அப்புறம் கச்சிராப்பாளையம் வழியா கல்வராயன் மலை மேல இப்ப ஏறிக்கிட்டு இருக்கோம்.
0: ஓ, மலையடிவாரத்துல கோமுகி அணை இருந்திருக்குமே, என்ன எழுப்பியிருக்க கூடாதா?
1: விமலா, அணையில தண்ணி இல்லை, அதனால அங்க சுற்றுலா பயணிகள் அதிகம் இல்லை, அதனாலதான் உன்னையும் நான் எழுப்பல.
0: சரி கோபி, இப்ப எந்த இடத்துல நாம இருக்கோம்?
1: இதோ அத பாரு, இந்த இடம்தான் பெரியார் அருவி. மழை காலத்துல முழு அருவியா பார்க்கலாம். இப்ப கொஞ்சோண்டு தண்ணி வருது, பாக்குறியா?
0: ஆமா, தண்ணி கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்கு. சரி கோபி, நீ காரெல்லாம் நிறுத்தாத, நம்ம போயிட்டே இருக்கலாம். ரெண்டு பக்கமும் நிலத்தை சீர் பண்ணி விவசாய நிலங்களா மாத்திருக்காங்க இல்ல?
1: ஆமா, முன்னாடி எல்லாம் சிறுதானிய பயிர்கள் அதிகமா பயிரிடுவாங்க இந்த மலைவாழ் மக்கள். இப்ப நெல், காய்கறி, மரவள்ளி அப்படின்னு மாறிட்டாங்க. தேனும் தினைமாவும் சாப்பிட்டவங்க இப்ப நம்மள மாதிரி அரிசி சோறு சாப்பிடுறாங்க.
0: கோபி, இந்த பெரியார் அருவி மட்டும்தான் இங்க இருக்கா? வேற அருவிகளே இந்த மலையில இல்லையா?
1: மேகம்னு ஒரு அருவி இருக்கு, மேகத்தை தொடர மாதிரி உயரமான இடத்துல இருக்கிறதால இந்த பெயர். அங்கிருந்துதான் கோமுகி நதி பிறக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் பன்னியப்பாடி அருவின்னு ஒரு அருவி இருக்கு. இது போக ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டி படகு குழாம் ஒன்றும் இருக்குது.
0: ஓ, இந்த கல்வராயன் மலையோட உயரம் என்ன?
1: மலைகளின் வடப்பகுதியை பார்த்தோம்னா சின்ன கல்வராயன் மலைன்னு சொல்லுவாங்க. சுமார் 2700 அடி உயரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தென்பகுதி பெரிய கல்வராயன் மலை, இது சராசரியா 4000 அடி உயரம் கொண்டது.
0: கோபி, இந்த மலையில வசிக்கிறவங்க எல்லாருமே மலைவாழ் மக்கள் மட்டும்தானா?
1: 98% பேர் மலைவாழ் பழங்குடி இனத்தவர். மலை முழுவதும் 152 கிராமங்கள் இருப்பதாகவும், இன்னும் தங்களுடைய மரபு வழி சடங்குகளை விடாமல் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
0: ஓஹோ, மலை மேல ஏறிக்கிட்டே இருக்கும், இன்னும் கடுக்காய் மரங்களை காணுமே.
1: காடுகளை விவசாய நிலங்களா மாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இப்ப கடுக்காய் மரங்களை பார்க்கலன்னு சொல்றியே.
0: ஓ, விவசாய நிலங்களுக்கு நடுவுல அங்கங்க நிக்குதே, அதுதானே கடுக்காய் மரம்?
1: ஆமா விமலா, கடுக்காய் மரங்கள் இந்த கல்வராயன் மலைக்காட்டுல தானா வளருது. விதை எப்படி பரவி மலை முழுக்க முளைக்குதுன்னு தெரியல, ஆனா நிலத்தை சீர் செய்யறப்ப கடுக்காய் மரங்களை அப்படியே விட்டு விடுற பழக்கம் இந்த மலைவாழ் மக்கள் கிட்ட இருக்குது.
0: நான் ஏதோ இந்த கடுக்காய் மரம் செடியாவோ இல்ல சின்ன மரமாவோ இருக்கும்னு பார்த்தேன், இவ்வளவு பெருசா இருக்கே இந்த கடுக்காய் மரம்.
1: என்ன இப்படி கேட்டுட்ட? இங்க உள்ளவங்க வீடுகள் கட்டுறதுக்கும் இந்த மரத்தை தான் பயன்படுத்துறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஆனால் வனத்துறை மரங்களை வெட்ட அனுமதி கொடுக்கறதில்ல. இங்குள்ள வனத்துறையினர் விதை போட்டு கடுக்காய் மரங்களை வளர்க்கறதாவும் சொல்றாங்க.
0: அந்த காலத்துல இந்த கட்டடங்கள்லாம் உறுதியா இருக்க கடுக்காயை சேர்த்து கட்டினாங்களாமே, உண்மையா கோபி?
1: ஆமாம்ல.

0: நல்ல ஒட்டுந்தன்மை உடையதால் கடுக்காயை சுண்ணாம்பு கலவையில் பொடியாக அரைச்சி பயன்படுத்தியிருக்காங்க.
1: ஓ சரி கோபி, இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்?
0: இந்த இடத்தோட பேர் கரியாலூர். முன்பு தென்னார்காடு மாவட்டமாக இருந்தப்ப அப்போதைய மாவட்ட ஆட்சியர் பெயர்லேயே இந்த ஊருக்கு கரியாலூர் அப்படின்னு வச்சிருக்காங்க.
1: ஆச்சரியமாக இருக்கு கோபி. சரி சரி, அங்கே வராங்களே அவங்க கிட்ட கடுக்காயை பற்றி கேட்போமா?
0: உங்ககிட்ட இருக்கிற ரெக்கார்டரை எடு, அவங்க பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். என்னம்மா இங்கே வாங்க, உங்கள் பேரை சொல்லிட்டு கடுக்காயை பற்றின உங்களுடைய கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் வந்து சாந்தி. எனக்கு சொந்த ஊர் வந்து இன்னாடு. வெள்ளிமலையிலேருந்து 13 கிலோமீட்டர். இன்னாடு வந்து கல்வராயன் மலையில் இருக்குது. இருக்கிறதுலே அதுதான் உயரமான இடம். பங்குனி மாதத்தில் வந்து தலைலாம் விழுந்து தலை கொட்டும். தலை கொட்டினோடனே துளிர் வரும்போதே பூவும் கூட சேர்ந்து வரும். பூ வந்துச்சுன்னா பூ கூட பிஞ்சு வரும். பிஞ்சு வந்துச்சுன்னா நிறைய காற்று அடிக்கும். காற்று அடிச்சுன்னா நிறைய பிஞ்சு கொட்டும். சின்ன சின்னதாக இருக்கும். அந்த பிஞ்சு பொறுக்கிட்டு வந்து காய வைப்பாங்க. காய வச்சா வந்து அது வந்து கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும், வெள்ளையெல்லாம் இருக்காது. அதுக்கு பிற்பாடு அடுத்த ஸ்டேஜில் வர்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இலையில் முருடுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு வயிற்றால் போச்சுன்னா அந்த முருடு வந்து அரைச்சி தூள் பண்ணி வெள்ளாட்டு பாலில் வந்து கலந்து கொடுத்தா வயிற்றுப்போக்கு நின்றுடும். கடுக்காய் பிஞ்சு சாப்பிட்டா தோறானது, அதுவும் வந்து நல்லது. பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. கடுக்காய் பிஞ்சு வந்து ஊறுக்காய் போடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிட்ணுன்றதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தோக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கடுக்க தான் தொழில். காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது முதல்ல வீட்டில் பெரியவங்க சமைப்பாங்க. குழந்தைங்க ஒரு 5-6 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளை போய் அந்த கடுக்க பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா எந்த பிள்ளையா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனால் கூட சரி, காட்டு வேலைக்கு போனாலும் சரி, காலையில் போய் கடுக்க பொறுக்கிட்டு வந்து மூங்கில் கூட இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் பொறுக்கிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு அப்புறம் பல் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போவோம். ஆடு மேய்க்க போகிறவங்க ஆடுக்கு போவாங்க, காட்டு வேலை செய்ய போகிறாங்க காட்டு வேலைக்கு. அது வந்து ரெகுலராக வந்து எல்லோரும் தொழில் மாதிரி தான் முன்னாடி. வீட்டில் கடுக்கா பொறுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கடுக்காய் கொண்டு போய் போட்டால் தான் காசு, இல்லைன்னா காசு கேடல. ஒரு துணி வாங்கணும்னா கூட, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும்னா கூட, 10 மூட்டை கடுக்காய் இருக்குதுன்னா அந்த கடுக்காய் பணத்தில் தான் அந்த கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அந்தமாரி தான் கல்யாணம் நடந்துருக்குது. 6 மாதமாக அந்த காய் பொறுக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்லா விளைய வரைக்கும் விழு விழ டெய்லியும் போய் பொறுக்குவாங்க. புரட்டாசி மாதம் அது கடைசியாக அடிப்பாங்க, ஏன்னா நல்லா அது வந்து விளைஞ்சிடும். அப்போ அடித்து கொண்டு வந்து பாறையில் காய வச்சாதான் வந்து கலர் வந்து மாறாது, நல்லா கோல்டு கலரில் இருக்கும். அதுக்கு தான் விலை அதிகம். கலர் மாறி போச்சுன்னா விலை இருக்காது. இப்போ வந்து வீடு வீடாக கூட வந்து மரக்கா எடுத்துகிட்டு வந்து ஒரு மரக்கா இப்போ 100 ரூபா இல்லை 200 ரூபா இப்போ வந்து வாங்கிட்டு போங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கிலோ கணக்கில் வாங்கிக்குவாங்க. ஒரு சாக்கில் ஒரு 25 கிலோ இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு 10 கிலோ இருக்கிற மாதிரி வெள்ளிமலை சந்தைக்கு போவாங்க. அங்கே வியாபாரி இருப்பாங்க, அவங்க கூட போட்டுட்டு அந்த சந்தையில் தேவையான பொருள், அரிசி பருப்பு எண்ணெய் மற்ற பொருள், மண்ணெண்ணெய் கூட இப்போ தான் கொண்டாந்து வீட்டில் இங்கே ரேஷன் கடையில் போடுவாங்க. அப்போல்லாம் சந்தையில் போய் தான் அந்த மண்ணெண்ணெய் கூட வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து தான் அதுதான் வச்சு சமைப்பாங்க. விளக்கு தான் வச்சுக்குவாங்க. கரண்ட் வசதியெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து கடுக்க தான் தொழில். ஃபாரஸ்ட்காரங்கெல்லாம் விதை கடுக்க விதை போட்டு அவங்க கண்ணு கூட நடுறாங்க தான். அந்த மரம் வந்து இப்போ அருக்காள் கிழவன் அறுப்பாங்க. அருக்காள் பலகைக்கு ஈசோமம் விறகும் நல்லா எரியும். அந்த மரம் வந்து எல்லாத்துக்குமே நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வயிற்றுப்போக்கு சாப்பிட்லாம். மஞ்சள் காமலை இருந்தால் கூட சாப்பிடுவாங்க. பிஞ்சியாக இருக்கிறது ஊறுக்கா போடலாம். இப்போ மிஷினில் அரைச்சாக்கா அது டெய்லியும் பல்புடியாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சிமெண்ட் கூட அந்த கடுக்காவும் போட்டு அரைச்சி சிமெண்டாகவும் பயன்படுத்துகிறாங்களாம். வீடு காங்கிரீட் போடும்போது இது வந்து உரலில் போட்டு நல்லா அடித்து அந்த சார் வந்து புழிஞ்சு கூட மேலே தெளித்து விட்டாங்கன்னா நல்லா கிரிப்பாகும்.
1: ஓ இவ்வளவு செய்திகளை சொல்கிறாங்களே இவங்க. அடுத்ததாக அவர்கிட்ட கேட்கலாம். படித்தவர் மாதிரி இருக்காரு. சார் ஒரு நிமிஷம், இங்கே விளையிற கடுக்காய் பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்களேன்.
3: வணக்கம், நான் மலரடியான் பேசுகிறேன். கடுக்காய் கல்வராயன் மலை வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு தொங்கு தோட்டம், ஏழைகளுக்கான ஏற்காடு என்பார்கள். அதுபோலவே கல்வராயன் மலை விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா மையமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த கல்வராயன் மலையிலே பல்வேறு விதமான மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள், எல்லா காய்கனிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. பசுமையான காடுகளை நிறைந்த மரங்களை நிறைந்த ஒரு மலைப்பகுதி இது. கிழக்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுகின்ற இந்த மலையிலே கடுக்காய் மரங்கள் மிக அதிகமாக வளர்கிறது. இந்த கடுக்காய் இரவில் அது சாப்பிட்டு படுத்தால் நல்ல இரத்த ஓட்டம் பெருகி நரம்புகளுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது என்று இந்த மூலிகை பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட மூலிகை மருந்தான இந்த கடுக்காய் கல்வராயன் மலையில் கிடைக்கக்கூடிய கடுக்காய் மிகச்சிறந்த

0: வளம் வாய்ந்தது என்று ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது எல்லா பச்சை மலை, வெள்ளிமலை, ஜவ்வாது மலை போன்ற பகுதிகளில் கடுக்காய் இருந்தால் கூட எல்லா கடுக்காயும் விட மிகச்சிறந்த ஒரு கடுக்காய் என்பது கல்வராயமலை கடுக்காய் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான சான்றும் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடுக்காயை இங்கே சேகரிப்பவர்கள் நிறைய மக்கள் இருக்கிறார். அந்த வாழ்வாதாரமாகவே இங்கே விளைந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கடுக்காய் நடப்படுவதில்லை. கடுக்காய் வந்து தானாகவே முளைத்து காடுகளெல்லாம் நிறைய வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய கடுக்காய் மரங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த பகுதியில் உள்ள இந்நாடு, கரியாலூர், கொட்டப்புத்தூர், மணியார்பாளையம், மணியார்குண்டம், மாவடிப்பட்டு, குளத்திக்குன்றம் பகுதிகள் எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கின்றன. சித்திரை வைகாட்சி மாதங்களில் தான் அது பூ பூத்து காய் காய்த்து நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. அந்த நல்ல முற்றிய காய்கள் தானாகவே கீழே பூமியில் விழுகிறது. அதை பொறுக்கி எடுத்து அதை பக்குவமாக காய வைத்து சந்தையில் விற்கிறார்கள். அதை பல்வேறு சேலம் பகுதியான மக்கள் வந்து சந்தையில் வாங்கி கொண்டு சென்று அதை மருந்துக்காக பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கல்வராயமலை கடுக்காய் சிறந்தது என்று சொன்னால் கூட இங்கே அதற்கான வசதிகள், அதை வாங்கி அதை பக்குவப்படுத்தி மூலிகை மருந்தாக தயார்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே இல்லாமல் இருந்தது. ஆனால் கரியாலூர் பகுதியிலே ஒரு ஆலை துவக்கினார்கள். அந்த ஆலை துவக்கி அந்த ஆலையை வந்து கடுக்காயை அரைத்து தூளாக்கி அதை விற்பனையும் செய்தார்கள். மிக அருமையாக இருந்தது. ஆனால் அதை சந்தைப்படுத்த முடியாமல், அதை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்த முடியாமல் அது நின்றுவிட்டது. இப்பொழுதும் அந்த கடுக்காய் ஆலைகள் எல்லாம் இருக்கின்றன. அதை தொடர்ந்து அதை பயன்படுத்தினால் இந்த பகுதி மக்களுக்கு, அதாவது கல்வராயன்மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு, அவர்கள் கிடைக்கக்கூடிய இந்த கடுக்காயை மிக அருமையாக பயன்படுத்தி நல்ல ஒரு மூலிகை மருந்தாக பயன்படுத்தலாம். மக்கள் வாழ்க்கைக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல மருந்து. இந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கடுக்காயை அவசியம் பாதுகாப்பாக வளர்த்து நிறைய இடங்களிலே அதை பயிர் செய்ய வேண்டும். இப்போ ஃபாரஸ்ட் என்று சமூக காடுகள் வளர்க்கிறார்கள். சமூக காடுகளிலே வேறு ஏதோ கன்றுகள் எல்லாம் நடப்படுகிறது. அந்த கன்றுகளோடு இந்த கடுக்காயையும் வளர்த்து அதையும் நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்தால் இந்த மக்களுக்கு மிக அருமையான ஒரு நல்ல ஒரு வருவாய் கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு உடல் பேணுதல் சூழல் எல்லாம் ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுக்காயை நாம் வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: விமலா, பக்கத்தில் நிற்கிறாங்களே அந்த அம்மா, அவங்கள்ட்டையும் கேட்கலாம்.
2: ஓகே கோபி, வா.
3: என் பேர் உண்ணாமலை. கல்லூராயமலையில் கரியலூரில் வசந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்களை படிக்கிறது கூட அதிகமாக சொல்லலை. எங்களுக்கு தெரியும், காலையில் போட்டு வர சொல்லுவாங்க, கடுக்கடங்கு போய் சின்ன சின்ன புட்டில் எடுத்துகிட்டு போய் கூட எடுத்துகிட்டு போய் மலை, அந்த மலையெல்லாம் போய் பொறுக்கிட்டு 7-8 மணிக்கெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வேறு வேலைக்கோ, களை வெட்டுறதுக்கோ, கொத்துறதுக்கோ, படிக்கிறதுக்கோ அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் பாறையில் காய வச்சோமா நல்ல கலராக இருக்கும், கோல்டு கலராக இருக்கும், நல்லா இருக்கும் காய். இந்த சின்ன சின்ன பொடிங்களுக்குன்னு வந்து விலை அதிகமாக சொல்லுவாங்க. கொஞ்சம் அதுவோட மீடியமாக இருக்கிறதுக்கு ஒரு விலை சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் முத்துன காய்க்கு வேறு விலை சொல்லுவாங்க. நாங்கள் அந்த முருடன்றும் அதை தனியே எடுத்து வச்சோமா அதுக்கு அதிகமாக காசு தருவாங்க. மழையும் பெய்ய மாட்டேங்குது, மரத்தில் இருக்கிற காயும் காய்க்க மாட்டேங்குது, வியாபாரிகளும் கரெக்டான காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க. காட்டில் விவசாயம் பண்ணாலும் அந்தளவுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. இது தன்னால் முளைக்கும், தன்னால் அவங்கவுங்க காட்டில் இருக்கிறது அவங்கவுங்க மரம் அடித்து பொறுக்கி காயை வச்சு பயன்படுத்தி வர வியாபாரிகிட்ட கொடுப்பாங்க. ஏதோ அதை வச்சு அப்படி இருக்கிறவங்க போல போட்டிட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என்னமோ கிடைக்குதா, சும்மா கிடைக்கிறோமா? ஏதோ பொறுக்கிட்டு வந்தால் 10 ரூபா கிடைக்கும், நீங்கள் செலவுக்கு நினைக்கிதா உப்பு மிளகாய் வாங்கிக்கலாம், காய்கறி வாங்கிக்கலாம். அப்படி தான் இது வரைக்குமே நடந்துருக்குதா. கொஞ்சம் ஏதோ காய்கறி போடுறாங்க, நெல் நடுறாங்க, பயிர் போடுறாங்க, ஏதோ இருக்கிறத வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா பிரேட் வியாபாரி வருவார் போவார், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இவ்வளோ தான், நமக்கு இவ்வளோ காசு கொடுத்தா நமக்கு இவ்வளோ முதல் ஆகுன்றதை எடுப்பாங்க, இல்லைன்னா அப்புறம் விட்டுருவாங்க. அதுவும் முடிஞ்சு இங்கேருந்து வெள்ளி மரத்துக்கு போய் போட்டால் தான் அது ஏதோ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா முடிஞ்ச வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்காக இப்போ அதிகபட்சமாக அதை கடுக்க கூட அதிகம் நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்போ கூட மாட்டாங்க. நல்ல காத்திய மாதம் மோட மழையே பெஞ்சா கூட அதை கொண்டு வந்து கீழே போட்டு கொட்டி உணர்த்தி பணலம் போட்டு மேலே போட்டு நெருப்பு போட்டு பிறகு கொண்டு வந்து அதை கஷ்டப்பட்டு காய வைக்குவாங்க. இப்போ அதை கொண்டு வந்தால் கூலிக்கு போனால் கூட 200 ரூபா கிடைக்கும், இதை கொண்டு வந்தால் 100 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிற மாதிரி இப்போ அதுக்கு மவுசு குறையுது. ஏன்னா நம்ம இதை கஷ்டப்பட்டு மலையேறி கொண்டு வந்து அதை அடித்து பொறுக்கி ஒரு ஆள் கூலி 200 ரூபா 300 ரூபா கேட்குறாங்க, கீழே பொறுக்கிறவங்களுக்கு 150 ரூபா கேட்குறாங்க. அவங்களுக்கு அதை கூலி கொடுத்து அதை கொண்டு வந்து காய வச்சா அதில் என்ன வருது? அப்போ அந்த 500 ரூபா செலவு பண்ணுறோமோ அந்த காசே வர மாட்டேங்குதா? சரி கூட கலந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி அதை இப்போ யாருமே எடுத்துக்கிறதில்ல.
1: அதோ ஒருத்தர் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்டையும் நாம் கேட்போம்.
4: ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா வரும், அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல ஒரு 10 மரம் இருந்தா ஒரு 20,000 ரூபா கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது சார்.

0: மற்ற மரங்களில் வந்து நிறையா பூக்கு வைக்கிறதுக்கான தொழில்நுட்பம், காய் நிறையா பிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் கடுக்காயை பொறுத்தளவுக்கு இயற்கையாக அது என்ன விளையுதோ அதுதானா, இல்லை வந்து நீங்கள் அதுமாரி ஏதாவது
1: அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க, அதே இயற்கையாக விளையிறது தான், எதுவுமே பண்ணுறதெல்லாம் இல்லை.
0: காய் எப்படி இருக்கும் பார்க்க?
1: சின்ன சின்ன பொடி பொடி காயாக தான் இருக்கும், நம்ம நல்லிக்காய் மாரி தான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது. அதோட சின்ன பொடி காயும் இருக்கும், கொஞ்சம் பெருங்காயும் இருக்கும், சும்மா வெள்ளை கலர் தான் இருக்கும். காய் வச்சு தான் நாங்க விற்போம். பச்சை காய் வாங்கினா வாங்க மாட்டாங்க, நாங்க காய் வச்சு

0: வெயில்னா மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி
1: எப்போ வேணாலும் ராத்திரி பகலாம் வெளியே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய வரைக்கும் அப்புறம் எடுத்து நம்ம கொண்டு போய் போட்டுடலாம்.
0: காஞ்ச பிறகு அஞ்சு வரும்பு மாதிரி இருக்கு காயில்,
1: எப்படி
0: காயில் அப்படி கூட கூட நரம்பு மாதிரி இருக்கு,
1: அது ஒரு நரம்பு தான் அதுக்கு. காஞ்ச பிறகு கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும், சுருங்கினதுனால அப்படியே நரம்பு மாதிரியே வரும். விற்கிறதோட சரி, நாங்களாம் இதெல்லாம் பயன்படுத்துறதில்லைங்க. ஒரு கிலோ பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் போட்டுவிட்டு நாங்கள் காசு வாங்கி செலவு பண்ணிட்டு வருவோம்.
0: அவ்வளோதான்.
1: வெள்ளிமலை கரும்புந்தூரில் இப்படி தான் இந்த பக்கம் தான் வாங்குறாங்க. கள்ளக்குறிச்சி லைனெல்லாம் இல்லை, கரும்புந்தூரை சேலம் இப்படி நிறைய ஊருங்க இங்கேருந்து தான் வந்து வாங்குவாங்க.
2: கடுக்காய் பறித்து விற்கிறது வந்து ஒரு முழு நேர தொழில் கிடையாது உங்களுக்கு?
1: இல்லை இல்லை, வருஷத்தில் ஒரு நாளைக்கு. வருஷத்துலன்னாக்கா அப்போ கிடைக்கும், மாச்சு பங்குனியில் தான் பூக்கும். அது
0: பங்குனி சித்திரையில் பூக்க
1: ஆரம்பிச்சிடேன். ஆடி மாதம் ஆவணி மாதம் காய் அறுப்படிக்கு வந்துடும்.
2: இந்த காயிலேருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா?
1: இல்லைங்களா, அது ஒன்ட்டு அது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் மானுவாரி குச்சி கலங்கு தோட்டம் போட்டால் அது ஒரு பத்து ரூபா கிடைக்கும் வருஷத்தில் ஒரு மரம் தான். அப்புறம் பயிர்கரம் வச்சா தான், தண்ணி வச்சு தீர்ந்தால் தானே வைக்க முடியும்.
0: கடுக்காய் மரத்தில் வந்து மற்றபடி மரம் வந்து நல்ல விலைக்கு போகுமா? ஏன்னா மரம் வேலைக்கெல்லாம்
1: மரம் அறுப்புக்கு போனால் ஒரு கதவு இந்த மாதிரி ஒரு இது நல்லது கட்டது, ஒரு பலவா கிழவை எல்லாமே இருக்கிறதுக்கு அதுவும் உதவிப்படுத்தும். இலையாவது டாப்பாடு ஆகிறதுக்கு அது வந்து கட்டை கொண்டாந்து போட்டால் நாங்கள் சோறாகிறதுக்கு அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். சரியான வேலை தான் இல்லை, கலங்குக்கும் வேலை இல்லை, காய்க்கும் வேலை இல்லை, எதுக்குமே வேலை இல்லாதான் பண்ணிட்டு
0: இருக்கிறாங்க. தொழில்நுட்பத்தோட கூடிய வந்து ஒரு தொழிற்சாலை இருந்துச்சுன்னா
1: எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக, கொஞ்சம் ஒரு பத்து ரூபா வருமானம் கிடச்ச மாதிரியா இருக்கும், எங்களுக்கு ஒரு வேலையும் கிடச்ச மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு காட்டை பார்த்துக்கிட்டுன்னு கிடக்குறோம் நாங்கள், அதனால தான் சார் சொல்கிறோம்.
0: நன்றி.
1: சரி சார்,
2: சரி போகலாம்ங்களா? இந்த கரியாலூரில் தான் கோடை விழா அரசு செலவில் வருடா வருடம் நடக்குது. இங்கேருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா படகு துறையை பார்க்கலாம்.
3: கோபி, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கவா?
2: கேளுங்களா.
3: ஏமாத்தி மோசம் செய்கிறவங்கள கடுக்காய் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு?
2: கடுக்காயை அப்படியே முழுமையாக பயன்படுத்தினால் ஆபத்து. ஏன்னா அதனுடைய உள் கொட்டையில் இருக்கும் ஒரு நரம்பு விஷத்தன்மை உடையது. எனவே உள் கொட்டையை நீக்கிவிட்டு பயன்படுத்த வேண்டும். இது தெரியாமல் கடுக்காயை அப்படியே பயன்படுத்தினோம்னா மோசம்தான் போவோம். அதனால் கூட இந்த பழமொழி வந்திருக்கலாம் இல்லையா?
3: ஏதாச்சும் காரணம் இல்லாமல் சொல்லியிருப்பாங்க பழமொழி எல்லாம். சரி கோபி, இப்போ நாம் எங்கே போகிறோம்?
2: இப்போ நாம் வெள்ளிமலைக்கு போகிறோம். அதோ ஊர் வந்துக்கிட்டே இருக்குது, அருமையான ஊர். நமக்கு சாப்பிடவும் உணவு விடுதிகள் நிறைய இருக்குது. இப்படியே எதிரில் போனோம்னா கருமந்துறைன்னு ஒரு ஊருக்கு போகலாம். சரி வா, நாம வெள்ளிமலைக்கு போவோம். இறங்குவோமா?
3: கோபி அதோ வராரே, அவர்கிட்ட கேட்போம். சார் சார், இந்த மலை அப்புறம் கடுக்கா இது பத்தி உங்க கருத்தை சொல்லுங்களேன்.
4: ஏன், நான் கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருக்கிறேன், பேர் கோவிந்தராஜன். இந்த கல்வராயன் மலையில வந்துங்க, ஏன் எங்க பார்த்தாலும் வந்து பசுமை காட்சியாக தெரியும். அதிலும் வந்து எல்லா விதமான மரங்களும், தரையில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் இருக்குது. இது வந்து புதுவை மாநிலத்தில் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. ஏற்காடை விட கொஞ்சம் மலை அடி உயரம் குறைவு, இருந்தாலும் அதே ஒரு குளிர் பிரதேசமாக இந்த இடம் இருக்கின்றது. இந்த மலையிலே வந்து அனைத்து வகையான மரங்களும் இன்றைக்கு இருக்கின்றன. மா, பலா, வாழை இருக்கின்றது, தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக மருந்துக்கு பயன்படக்கூடிய கடுக்காய் மரங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த கல்வராயன் மலையிலே அடிவாரத்திலிருந்து கருமந்துறை வரையில் உள்ள, கருமந்துறை என்பது சேலம் மாவட்டத்தினுடைய பகுதியாக மாறுகிறது, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எல்லையாக இந்த இடம் இருக்கிறது. இது கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி. இந்த மலையிலே மூலிகை மருந்தாக இந்த கடுக்காய் மரங்கள் எங்கு பார்த்தாலும் நிரம்பி வளர்ந்திருக்கின்றன. இங்கிருந்து கடுக்காய்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பயிர் செய்து கூட்டுறவு மையங்கள் எல்லாம் இருக்கின்றன, அங்கே சேகரித்து பல மருந்து தயாரிக்கக்கூடிய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாக அமைந்திருக்கிறது.
2: வா விமலா, கிளம்பலாம்.
3: இப்ப எங்க போறோம்?
2: கருமந்துறைக்கு போகலாம்.
3: ஓகே, போலாமே.
2: இந்த இடத்துல வனத்துறை சார்பில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, முன்கூட்டியே புக் பண்ணோம்னா இரவுல தங்கலாம். சரி விமலா, கடுக்காய் விநாயகரை நீ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது, கடுக்காய் விநாயகரா? அவர் எங்க இருக்காரு?
2: திருவாரூர்ல இருக்காரு.
3: ஓஹோ, சரி மேல சொல்லு.
2: திருக்காரையில் கோவிலில் உள்ள விநாயகர் கடுக்காய் விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வணிகர் ஒருவர் சாதிக்காய் மூட்டைகளை ஏற்றி வரும்போது விநாயகர் சிறுவன் போல் வந்து

0: என்ன மூட்டை அப்படின்னு கேட்டாராம். சிறுவனை ஏமாத்த நினைத்த வணிகர் கடுக்காய் மூட்டை அப்படின்னு சொன்னாராம். பிறகு வணிகர் மூட்டைகளை அவிழ்த்து பார்த்தபோது அனைத்தும் கடுக்காயாக இருந்ததை எண்ணி மனம் திருந்தி விநாயகரை வழிபட்டு மீண்டும் சாதிக்காய்களை பெற்றாராம்.
1: கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி கோபி, கடுக்காயை பொடி பண்ணி பயன்படுத்தினா நல்லதுன்னு சொல்கிறாங்க, அப்படி அதில் என்ன பயன் இருக்கு?
0: முதல்ல பதப்படுத்துறது, பொடி செய்யறது, இதெல்லாம் தேர்ச்சி பெற்ற அனுபவம் உள்ளவங்க தான் செய்யணும். பயன்னு பார்த்தோம்னா ரத்தத்தை சுத்திகரிக்குது, பிராணவாயு அதாவது ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை பல மடங்கு அதிகமாக்குது, வாய் மற்றும் குடல் புண்களை ஆற்றும் தன்மை உடையது, மலச்சிக்கலை நீக்கும், வயிற்றை சுத்தப்படுத்தும், இளமையாக நீண்ட ஆயுள் பெற வழிவகுக்கும்.
1: கோபி, அது பாரு, நமக்கு முன்னாடி ரெண்டு காட்டு பண்ணிக்க போகுது, அங்க பாரு.
0: ஆமா விமலா, இது அரிய காட்சி தான், முன்ன மாதிரி இல்லை விமலா. இப்பெல்லாம் காட்டு விலங்குகள் எண்ணிக்கையில குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த காட்டில் காட்டு பன்றி, சென்னாய், மான், கரடி இது போன்ற விலங்குகள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: ஓஹோ கோபி, அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம புதுவை கவிஞர் பாவீந்தர் பாரதிதாசன் அவங்க இந்த கல்வராயன் மலையில பல நாட்கள் தங்கியிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா?
0: என்ன அப்படி கேட்டுட்டே? நடந்தே இந்த மலைக்கு வந்தவர் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்து இந்த இயற்கை அழகு எப்போதும் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்துதான் அழகின் சிரிப்பு என்ற கவிதை நூலில் காடு அப்படிங்கிற தலைப்புல கல்வராயன் மலையை பற்றி எழுதியிருக்காரு. அதுல ஒரு பறவைக்கு பாரதிதாசன் செம்போத்து அப்படின்னு புது பெயர் இட்டது ஒரு வரலாற்று சிறப்பு.
1: ஓ குபி, அப்புறம் இன்னொரு விஷயம், கடுக்காயோட பயன்களை பத்தி நிறைய விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கடுக்காய் பொருட்களை தயார் பண்ற மாதிரி தொழிற்சாலை ஏதாவது இந்த பகுதியில இருக்கா?
0: விமலா, நல்ல கேள்வி கேட்ட. மருத்துவ குணம் கொண்ட கடுக்காய் பயன்பாடின்றி முதிர்ந்து உதிர்ந்து விழுந்து மண்ணில் கேட்பாரற்று கிடப்பதை பார்க்கும்போது மனம் சங்கடப்படுது. 30,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கும் இந்த கல்வராயன் மலையில் கடுக்காய் தொழிற்சாலை அமைக்கப்படுமா அப்படிங்கிறது இந்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
1: தோல் பதனிடுற தொழிற்சாலைகளில் கடுக்காய் பவுடரை பயன்படுத்தியதாகவோ தற்போது நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு கூடுறாங்களே, அது உண்மையா கோபி?
0: ஆமா விமலா, சென்னை, செங்கல்பட்டு, திண்டுக்கல், ராணிப்பேட்டை இது போன்ற பகுதிகளில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தோல் பதனிட கடுக்காய் பவுடரை ஒரு காலத்தில் பயன்படுத்தி வந்தாங்க. பின்னர் ரசாயன கலவைகள் வந்த பிறகு கடுக்காய் பவுடர் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. பாரம்பரிய கடுக்காய் மரங்களை பாதுகாக்கும் வகையில் கல்வராயன் மலையில் கடுக்காயை பதப்படுத்தி சித்த மருந்துகள், பற்பசை, பற்பொடி இவையெல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை அமைக்க வேண்டும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.
1: ஓ ஆமா கோபி, கடுக்காய் பொடியை கொண்டு பல் துளக்குனா ஈறுவலி குணப்படுத்தப்படுவதோட ஈரில் ரத்தம் வருதும் நிற்கும், பல்லும் உறுதியாகும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன்.
0: விமலா, கருமந்துறையை இப்போ நாம் நெருங்கிட்டோம், ஆனால் ரோட்டில் வேலை நடக்குது, நாம் மேற்கொண்டு செல்ல முடியாது போல இருக்கு. திரும்பி வந்த வழியே போவோமா?
1: சரி கோபி, இருட்டுறதுக்குள்ள நாம மலையை விட்டு கீழே இறங்கிடலாம்.
0: சரி விமலா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமா?
1: ஒன்றும் வேணாம், இந்த இயற்கையின் எழில் கொஞ்சம் அழக நான் பார்த்துக்கிட்டே வரேன், எனக்கு பசிக்கவே இல்லை, நீ காரை ஓட்டு.
0: இன்றைய பொழுது நமக்கு பயனுள்ள பொழுதா அமைந்தது.
1: ஆனா கோபி, அரிய மூலிகை பயிரான கடுக்காயோட பயன்களை அறிஞ்சு உலகம் முழுதோ மக்கள் தங்கள் வாழ்க்கையில அன்றாடும் பயன்படுத்தும் ஒரு பொருளா கடுக்கா மாறணும். கோபி, எனக்கு தூக்கமா வருது.
0: அருமையான கருத்து விமலா. மக்களின் மனம் மாற வேண்டும், எதிர்காலம்தான் இதற்கு பதில் சொல்லணும். என்ன விமலா, ஓ அதுக்குள்ள தூங்கிட்டியா? அப்ப மலையிலிருந்து இறங்கும் போதும் கோமுகி அணையை பார்க்க உனக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு கொடுத்து வைக்கல. சரி, காரை நாம வேகமாக ஓட்டுவோம்.

0: குரல் வண்ணம் கோபியாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், விமலாவாக ஏ பிரியா ஆகியோர். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
1: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

இன்று மதியம் ஒரு மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. நிகழ்ச்சியில் தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பித்துக்குள்ளி பி. முருகதாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாளும் மிகுந்த என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபகார நிந்தை என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பித்துக்குள்ளிப்பி முருகதாஸ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு

0: பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
1: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலையில் நின்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சு அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து 1-2 நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன்

0: இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: தள்ளாடிய காளை மாடுன்னு அந்த நேத்து பொண்ணு கிண்டல் பண்ணுதாச்சி. அந்த பொட்டைக்குட்டியை அலாக்காக தூக்கி எந்திடணும். அந்த ஐயனை எந்திரிக்க ஒட்டாம அடிக்கணும். வேல்சாமிக்கு நெஞ்சில் முள் குத்துவது போல் இருக்கிறது. இது எதிர்கட்சி வினையா அல்லது கொழுத்து போன குண்டர்களின் தனிச்செயலா? யோ, யாரை அங்கே நிற்கிறது என்று நிழலோடு நிற்கும் வேல்சாமியை நோக்கி பையன் கூவுகிறான். ஒரு சிங்கிள் கேட்டேன், ஏன் அங்கிட்டு இருட்டில் போய் நிற்கிற என்று அதட்டிவிட்டு அவன் தலையை உள்ளே இழுத்து கொள்கிறான். வேல்சாமி கடையின் முன் வந்து நிற்கிறார். விரைந்துயரும் விசையை அமுக்கிவிட்ட பின்பு நடுவில் நிறுத்துவதற்கு இல்லை. ஏதோ ஒரு விசை புகுந்து அவளுடைய வாழ்வு சக்கரத்தை இயக்குவதாக மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. சூறாவளி சுற்றுப்பிரயாணம். கூட்டுக்கொடிகள் பறக்கும் கார்களில் பூமாலைகள் துவைப்படுவது போல் கற்களும் ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து விழுகின்றன. போலீஸ் கெடுபிடி செய்யும். கார் கண்ணாடிகள் உடைவது சகஜமாகிறது. வசை மாறிகள் வாய்ப்பந்தல்களை கேட்டு கேட்டு காதுகள் புளிக்கின்றன. ஒரே மாலையில் 4-5 கூட்டங்கள். லோகாவின் தொகுதியில் இரவு பகல் ஓய்வு ஒழிதலின்றி ஆங்காங்கு இணையும் கூட்டுக்கட்சி தோழருடன் அவள் சுற்றுப்பிரயாணம் செய்கிறாள். மொட்டைத்தலை கணவர் அந்த ஊர்ப்பக்கம் தலைநீட்ட அஞ்சி ஒளிந்து கொள்கிறார். மைத்ரேயிக்கு உணவு உறக்கம் ஓய்வு குறைந்து நலம் குன்றினாலும் உற்சாகம் குன்றவில்லை. அது ஒரு வெறிபோல்தான் இருக்கிறது. 4:30 அவளுக்கு 30 ரூபாய் என்று ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறான். ஸ்டார் ஸ்பீக்கர் என்று பெயர் பெற்ற அழகிய மணவாளனுக்கு 25 ரூபாய்தான். அவனுக்கு மவுசு குறைந்து விட்டது. 17 வருஷங்களாக பேசும் தொழிலில் கொட்டை போட்ட அவன் பெயரை அவள் பெயருக்கு கீழே சிறிய எழுத்தில் போடுகிறார்கள். பத்திரிகைக்காரன் அச்சில் அவன் பெயரை போடாமலேயே விட்டுவிடுகிறான். அவன் உள்ளூர வெந்து குமரினாலும் வெளிக்கு வெற்றிலைச்சாறு துளும்பாமல் சிரிக்கிறான் அழகாக. தனராஜ் எதிர்பாராமல் மேடையில் வந்து சிரிக்கப் போகிறானோ என்ற நடுக்கம் அவளுக்கு இப்போதெல்லாம் இல்லை. செல்வி மைத்ரேயி அவர்கள் என்று அவன் முன்னிருந்து அவளை குறித்து சொல்லுவதும் மைத்ரேயி கூட்டுக்கட்சி தோழர்கள் என்று குறிப்பிட்டு வாக்குகளை கேட்பதும் மிகவும் பழகியதாகிவிட்டன. அக்காவும் அத்திம்பேரும் தங்கள் வீட்டு தோட்டத்தில் ஓர் அரசியல் விருந்து வைத்ததும் அதற்கு லோகா தம்பதியுடன் தனராஜையும் வரவேற்று மைத்ரேயையும்

0: உபச்சாரம் செய்ததும் அவளை திணறடித்தன. ஞானத்தை தேடி வந்து பேசவே மைத்ரேயிக்கு நேரமில்லை. எல்லாம் புதிய அனுபவங்களாக வந்து பழகுகின்றன. எதிர்கட்சியாளரின் சவால்களுக்கு பதில் கூற, கொள்கை அளவில் மக்களுக்கு விளக்கம் கொடுக்க அவள் நிறைய படித்து தெரிந்து கொள்கிறாள். ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தின் சில்லறை சச்சரவுகளில் அவள் தலையிட்டுக் கொள்வதில்லை. கொள்கைகளை பற்றி எவ்வளவு நல்லவிதமாக எளிய முறையில் அவள் விளக்கம் கூறினாலும் குழுமியிருக்கும் மக்கள் வெறுமே முகவிலாசத்தை மட்டுமே கவனிப்பதாக சில சமயங்களில் அவளுக்கு ஐயம் தோன்றுகிறது. அழகிய மணவாளினின் பேச்சு முற்றிலும் வேறு வகையாக இருக்கிறது. அவன் ஊர் விவகாரங்களில் புகுந்து தனிநபர் மீது அவதூறு தொடுப்பதில் மன்னன். நம்ப இயலாத அப்பட்டமான பொய்யை அடுக்க அவன் அஞ்சுவதில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதரின் மீது அவதூறு கூறாதீர்கள், நம் வேட்பாளரின் தகுதியை சொல்லி ஓட்டு கேளுங்கள் என்று மைத்ரேயி ஒவ்வொரு முறையிலும் கூறுவது வழக்கம். இதை பாருங்கம்மா, நீங்க இன்னைக்குதான் மேடையேறியிருக்கள். 17 வருஷமா நான் மேடையேறியிருக்கேன். நான் பேசின கட்சி இன்னி வரை மெஜாரிட்டியில தான் வந்திருக்கு. உங்க படிப்பு, அறிவு, கொள்கை விளக்கம் இதெல்லாம் நிச்சயம் இங்கே கை கொடுக்க போறதில்லை. அதனால உங்க பாட்டை பார்த்துண்டு என்னை விடுங்கோ என்று அவன் கூறுகிறான். அவன் இறங்கும் அளவுக்கு கூட்டுக்கட்சி தம்பிகள் கூட இறங்கி பேசாதது கண்டு அவள் வியப்படைகிறாள். அன்று தேர்தல் நாளுக்கு முந்தைய கடைசி நாள் கூட்டம். அன்று நிலை கொள்ளாத சுற்றுப்பிரயாணமாக இருக்கிறது. 8:30 மணிக்கு ஸ்ரீனிவாசன் தொகுதியில் அவள் பேச வந்திருக்கிறாள். அவள் மேடைக்கு வரும்போது அழகிய மணவாளன் வழக்கம்போல் பேசி கொண்டிருக்கிறான். ஸ்ரீனிவாசன் இருக்கிறான். வெங்கடாச்சலம் தலைமை வகிக்கிறார். கடைவீதி முச்சந்தியில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. கணீரென்ற குரலில் அழகிய மணவாளன் எதிர்க்கட்சி வேட்பாளரை தாக்குகிறான். இந்த ராஜபூசணி பூசணிக்காய் அம்மாள் யாரு? அவ அப்பன் யாரு? காந்தி இறந்து போன அன்று பூந்தி வாங்கி வழங்கியவன் அப்பன். ஐயா, காந்தி இறந்தபோது நாடே கண்ணீர் விடுகிறது, கதறி அழுகிறது, சோறும் நீரும் மறந்து சோர்ந்து புலம்புகிறது. இந்த அம்மாளின் அப்பன் என்ன செய்தார்? சுத்தி இருந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். பொட்டலம் பொட்டலமாக பூந்தி பூந்தி ஐயா பூந்தி என்று அவன் அடுத்து உச்சரிக்கும் முன்பு குறிப்பார்த்து ஒரு கல் பறந்து வந்து அவன் நெற்றியை தாக்குகிறது, குருதி பொழிகிறது. அப்படியும் அவன் விடவில்லை. ஒலுபெருக்கி தண்டை பற்றி கொண்டு இன்னும் உரத்த பயங்கர குரலில், உண்மையை சொன்னால் கல் பார்த்தீர்களா என்ற ராஜ்யத்தில் கற்கள் தொடர்ந்து விர் விர் என்று மேடையை நோக்கி பறந்து வருகின்றன. கூட்டத்தில் இருப்பவர்களை கல் வீசுகிறார்களோ என்று மைத்ரேயை நினைக்கும் முன்பு அவள் மீது கல்படுகிறது. அழகிய மணவாளனின் ஜிப்பா கிழிந்து நெற்றியில் ரத்தம் பெருகுகிறது. வெங்கடாச்சலம் ஓட்டமாக ஓடுகிறார். ஸ்ரீனிவாசன் தலைமீது கைகளை போட்டுக்கொண்டு தப்பி ஓடுகிறான். மைத்ரேயி நிலைமையை சமாளிக்க ஒலிபெருக்கியின் முன்பு குரல் எழுப்ப பார்க்கிறாள். போலீஸ் உள்ளே புகுந்து அகப்பட்டவர்களை அதற்குள் தறியால் அடிக்கிறது. அப்போதுதான் ஒரு கிழவன் மைத்ரேயின் கையை பற்றி இழுத்து கொண்டு ஓடுகிறான். அவளால் அந்த பிடியிலிருந்து திமிர முடியவில்லை. சுத்த கயவாளி பசங்க, தெம்பில்லாதவங்க, ஏர்மா வண்டியில என்று அதட்டுகிறான். அங்கே நல்ல ஒளி இல்லை. ஏதோ ஒரு கருப்பு வண்டி நிற்கிறது. ஒட்டி இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். இது யார் வண்டி என்று பீதியுற்ற மைத்ரேயி நடுக்கம் மாறாமலே வினவுகிறாள். எல்லாம் நம்ம வண்டிதான். ஏறம்மாண்ணா, ஏன் நிற்கிற? உன் நல்லத்துக்கு தான் சொல்றேன். மைத்ரேயி அந்த அதட்டலுக்கு கட்டுப்பட்டாற்போல் வண்டியில் ஏறி உட்காருகிறாள். கிழவன் முன்பக்கத்தில் அமர்ந்து கொள்கிறான். அந்த முகத்தை மைத்ரேயி நினைவுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறாள். பொதுக்கூட்ட முகங்களில் குறிப்பாக எந்த முகம்தான் நினைவில் தங்குகிறது? வண்டி காஞ்சிபுரம் சாலையில் செல்வதாக அவள் நம்புகிறாள். ஏன் பெரியவரே, வண்டி நம்ம வீட்டுக்குத்தானே போகிறது? தோட்ட பங்களாவுக்குத்தான் போகுது. முன்னமே சொன்னேனே, ஏன் சும்மா கேட்குற? தோட்ட பங்களா? மாம்பாக்கம் வீட்டை அப்படி குறிப்பிடுகிறான் என்று அவள் நம்புகிறாள். இந்த 1 மாச காலமாக அவள் இரவு அங்கேதான் அநேகமாக தங்க வருகிறாள். பழிச்சென்று சாலை விளக்குகள் வந்து போகின்றன. மின்சார கிளை நிலையம் ஒன்று போகிறது. இது எந்த ஊர்? தென்னமரச் சோலையிடையே புகுந்து ஒரு வீட்டின் முன்பு வண்டி நிற்கிறது. கிழவன் இறங்கி கதவை திறக்கிறான். இறங்கு. ஏன்பா, நம்ம வீடு இதுவா? எங்க வீட்டுக்கு கொண்டு போறேன்ல நினைச்சேன். எனக்கு இப்ப இங்கு வரதுக்கில்ல என்று வண்டியை விட்டு இறங்க மறுக்கிறாள். அது சர்த்தாம்மா, நான் வயசானவன் சொல்றேன். ஒம்பு தும்பு செய்யாம இறங்கி வா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நேரம் 1:06.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். அண்ட் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், நீங்க லாஸ்ட் வீக் இந்த வாரிசு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. உயில் எழுதுறதோட முக்கியத்துவம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இன் கேஸ் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகாம செப்பரேட்டா மட்டும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, இப்ப அந்த மனைவியோட சொத்துக்களுக்கு வாரிசுகளா யார் வருவாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல அப்படின்ற பட்சத்துல
1: இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் அவங்களுக்கு வந்து சுனாமி சமயத்துல இருக்கு இல்ல, அப்ப கவர்மெண்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்தாங்க. அந்த லேடிக்கு வந்து ரெண்டு பேர், அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வந்து கணவரோட பிரிஞ்சுதான் இருந்தாங்க. அவங்க அம்மாவும் இவங்களும் மட்டும் தான் இருந்தாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. சுனாமில அந்த குழந்தை தவறிடுச்சு. சின்ன இடத்துல குடிசை போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இடம் கொடுத்து ஒரு வீடு கொடுத்துச்சு. அதுல அம்மாவும் பொண்ணு தான் இருந்தாங்க. அந்த வீடு யார் பேர்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேர்ல தான் இருந்துச்சு.
2: சரி,
1: சோ அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து கணவர் இல்ல, கணவர் தனியா பிரிஞ்சு இருக்கிறார், குழந்தை இல்ல. அவங்க அம்மாவோட இருந்திருந்தாங்க, அம்மா இறந்துட்டாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கணவர் தவறிட்டார். இப்ப அந்த வீடுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த கணவர் கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, இப்பயே வீடு எழுதி கொடுன்னு
2: கேக்குறாங்க.
1: பாத்தீங்கன்னா, இது வந்து செல்ஃப் அக்கௌண்டும் கிடையாது, புருஷன் மூலமா வந்த சொத்தும் கிடையாது. அந்த பெண்ணோட தனிப்பட்ட சொத்து இது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நமக்கு புருஷன் இல்ல, பஞ்சாயத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்ன சொல்றாங்க, நீ வந்து உன் புருஷனோட அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு தான் நீ இந்த வீட்டை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து சொல்றாங்க. இந்த பொண்ணு பயந்துட்டு, சரி அப்ப வந்து நான் என்ன பண்றது, இது பண்ணா பாதி வீட்டை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒன்று இடத்துல மட்டும் இருக்குது, மீதி அதை செத்த பிறகு அந்த வீடை எப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து தெரியாதனால அவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க முழுக்க அந்த பொண்ணுக்கு தான் உரியது. அந்த பொண்ணா விருப்பப்பட்டு யாருக்கு வேணாலும் உயிலை எழுதி வைக்கலாம். அந்த பொண்ணுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு தான் போகும். ஏன்னா இது அந்த பொண்ணோட சொத்து, அதுதான் இருந்துச்சு. ஏன்னா புருஷன் சம்பாதிச்சு கொடுக்கல, புருஷனோட சொந்தக்காரங்க மூலமா இன்ஹெரிட் பண்ணல, அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் மூலமா கொடுத்த தனிப்பட்ட சொத்து. சோ இது வந்து அது அந்த அவங்க அண்ணன் தம்பி. ஆனா வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா கிளைம் பண்ற செல்ஃப் அக்கௌண்ட் இல்லன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இது செல்ஃப் அக்கௌண்ட் கிடையாது, இது வந்து அவங்க வந்து ஒரு இதுக்கு குடும்பத்துல

0: இந்த நாள் தான் கூட, அப்போ எங்களுக்கு தான் வரணும், நாங்கள் தான் அடுத்த ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு அவங்க கேட்கலாம். அதுக்கு தான் அந்த பொண்ணு உயிலாக எழுதி வச்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: ஓகே,
0: இது இவ்வளோ நாளைக்கு என் புருஷன் வீட்டிலேருந்து எனக்கு எந்த இதுவும் தரல. என்ன புருஷன் வீட்டில் நல்ல வசதியே தான், அவங்களுக்கு வந்து சொத்தை பிரித்து பிரித்து ஒன்றுமே கொடுக்கல. அவர் இறந்துட்டார், அவங்க அண்ணன் தம்பிக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீட்டையும் கேட்குறாங்கன்னும் போது சொல்லலாம், இவ்வளோ காலமாக நான் தனியாக பிரிஞ்சு தான் இருந்தேன், இவ்வளோ நாள் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க, என் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இருக்காங்க, நான் அவங்களுக்கு தான் என் சொத்தை கொடுப்பேன்னு அவங்க எழுதி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு தான் வில்லு. அதை விட முக்கியமான யாரு வந்து கொல்லி போட்டா அவங்களுக்கு சொத்து போகும்ன்றது கூட இன்ன வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசிட்டு இருக்காங்க.
1: ஓகே, சோ இது ஆனா சட்டப்படி செல்லாது தானமே?
0: செல்லாது. ஆனா சட்டப்படி செல்லாதனா யாராவது க்வெஸ்சன் பண்ணுமல்ல? போய் நான் வந்து இந்த இது பண்றாங்க, இந்த பொண்ணை ஒத்துட்டு சரிங்க வீட்டை விட்டு வெளில வந்துருச்சுன்னா நீங்க யாருமே க்வெஸ்சன் பண்ணலனா உங்களுக்கு என்ன ஆகும்? அது ஒண்ணு, யாரும் க்வெஸ்சன் பண்ணல. சோ எப்ப வந்து செல்லாதுன்னா, நான் செல்லாது, நான் போய் க்வெஸ்சன் பண்ணணும், கோர்ட்டுக்கு போயிட்டு ஏன் சொத்தை இந்த மாதிரி அபகரிக்கிறாங்க நான் க்வெஸ்சன் பண்ணணும் இல்ல?
1: ஆமா,
0: கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி நாலு பேருக்கு ஒன்னா சேர்ந்து உட்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இல்ல அவங்களுக்கு தான் நீங்க சொத்து கொடுக்கணும், இந்த அந்த சட்டத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாமனால அவங்களுக்கு வந்து கை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
1: அதனால
0: பார்த்த அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் வந்து அது ஒரு இதுதான், அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம குழந்தை இறந்த பிறகு பார்த்தாங்க, அவங்களையும் இவ்வளவு நாள் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிரதிபலனும் எதுவுமே இருக்காது. இவங்களுக்கும் வந்து யாருக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும்.
1: ஓகே,
0: சோ வில்ல எழுதினாங்கன்னா அந்த வில்லு வந்து இவங்க விஷ் என்ன இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டாங்க, சோ அவங்களுக்கு நான் வந்து என்னோட கிராட்டிடியூட நான் தெரிவிக்கிறேன், அவங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன், எழுதி வச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: ஓகே மேம், சோ இப்போ இது வந்து செல்ஃப் அக்வயர்ட் கிடையாது, அவங்களுடைய சுய சம்பாத்தியத்துல வாங்கின ஒரு சொத்து அப்படின்றது கிடையாது, ஆனா அவங்களுக்கு அரசாங்கம் அவங்களுக்காக தான் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப இதுக்கு வந்து வாரிசு உரிமை கொண்டாடுறதுக்கு இரண்டு தரப்புலயுமே வந்து வாய்ப்புகள் இருக்கு இல்லையா மேம்?
0: வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே,
0: அதனாலதான் வந்து இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாமே வந்து இன்டர்லிங்க்டுன்னு சொன்னல, விமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட் இதுக்குள்ள கொண்டு வரும்.
1: ஓகே,
0: சோ விமன் ப்ராப்பர்ட்டி ரைட் செக்ஷன் 14ல என்ன சொல்லலாம், ஒரு பொண்ணோட சொத்து வெதர் அட் இஸ் செல்ஃப் அக்யர்ட் இல்லை ஸ்ரீதனா மூலம் வந்தது இல்லை யாராவது கிஃப்டாக கொடுத்தது இல்லை எதுவாக இருந்தாலும் அது அவளோட தனிப்பட்ட சொத்து, அது அவளுக்கு தான் முழுமையான அனுபவிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொண்டு வந்து கோட் பண்ணி அவங்க உயிரை எழுதி வச்சாங்கன்னா அதை வந்து யாருமே க்வெஸ்சன் பண்ண முடியாது.
1: ஓகே,
0: சித்தப்பா இவங்களும் இருந்தனால தான் சொத்து கவர்மெண்ட்ல கொடுத்துச்சு, இவங்க இப்படி வாதாடினாங்கன்னு வச்சுங்க இப்படி போவோம். ஸோ அதனால தான் வந்து அவங்க உயிரை எழுதி வைக்கும் போது ஹாசல் ஃப்ரீ, 10 வருஷம் 20 வருஷம் வழக்கு ஒரு சொத்து வழக்குனாவே அது பாட்டுக்கு எழுத்துருதானே இருக்கும், சீக்கிரம் முடியறது கிடையாது. ஸோ அதெல்லாம் இல்லாம எனக்கு நான் விரும்புறவங்க என்னோட குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்து உடனே கிடைச்சிடும்.
1: ஓகே,
0: பேங்க் இதுவே பாருங்க, உடனே அவங்க இறந்துட்டாங்க உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட். அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் இவங்களுக்கு தான் போகணும்னு தான் அவங்க போறாங்க, அந்த வில்ல வச்சு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லாம ஒரு ஹேசல் ஃப்ரீயா ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது வில்ல எழுதி வைக்கிறது நல்லது.
1: ஓகே மேம், சோ நேயர்களை இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு நபர் எழுதியிருக்கக்கூடிய உயில்ல அவருடைய சொத்துக்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து, இது எல்லாமே வந்து அவரு கணக்குல காமிச்சு ஒரு உயில் எழுதி வச்சிடுறாங்க. ஆனா அது எழுதுனதுக்கு அப்புறமா சில சொத்துக்களை அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதாவது அந்த உயில்ல மென்ஷன் பண்ணாம விட்டு அந்த நபர் இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ அந்த உயிலுக்கு முழுமையான பவர் வந்துடுது இல்லையா? சோ இதுல மென்ஷன் பண்ணாம விட்ட சொத்துக்களுடைய நிலை என்ன ஆகும்?
1: இப்ப வந்து சொத்துக்கள் எழுதிட்டாங்க, ஒரு எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் வாங்குறாங்க, அதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது நடுவில்

0: முடியாம போயிடுச்சு, ஏதோ சம்பவம் ஆயிடுச்சுன்னா இன்டர்ஸ்டேட் சக்சஷன் அப்பதான் வரும்.
1: ஓகே,
0: சோ அப்ப ஹிந்து பொறுத்த வரைக்கும் ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ஹிந்துஸ்ல வந்து புத்திஸ்ட் ஜெயினிஸ் அவங்க ஜூஸ் எல்லாம் இதுல வருவாங்க, முஸ்லிம்ஸ்க்கு முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட், பார்சிஸ்க்கும் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா விடோ குழந்தைங்க, அது ஒரு குழந்தையா இருந்தால் மூணு ஷேராக வரும், ரெண்டு குழந்தையா இருந்தால் நாலு ஷேராக வரும். ஸோ அதுபடி பிரிப்பாங்க. அம்மா இல்லாத பட்சத்தில் இந்த கிளாஸ் ஒன் ஹையர் யாராக இருக்காங்க, ஒய்ஃப் குழந்தைங்கன்னா அவங்களுக்கு மட்டும் மூணு பிரிவாக பிரியும்.
1: ஓகே,
0: ஸோ இது வந்து ஹிந்துஸ் இதில் இல்லை, அர்த்தம் அவங்க இல்லைனா நான் முதல்ல சொன்ன மாதிரி அர்த்த லீகல் ஹையர்ஸ் யாருன்னா அவங்க அப்பா அம்மா, அப்பா இருந்தாங்கன்னா அப்பா, சிப்ளிங்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களாம் இல்லைனா அப்பா வழி சொந்தம் இல்லை அம்மா வழி சொந்தம், இப்படி அது ஒவ்வொருதா இது பண்ணிட்டே வருவாங்க. யாருமே இல்லைங்க நான் சொத்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும்.
1: ஓகே,
0: யாருமே இல்லை, இந்த எந்த லீகல் ஹையருமே எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. கிளாஸ் ஃபோர் வரைக்கும் பார்த்தாச்சு அவங்களோட லீகல் ஹையர்ஸ் யாருமே இங்க இல்லை, யாருமே கிளைம் பண்ணல, அன்கிளைம்டுன்னும் போது அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும்.
1: ஓகே, ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, இவ்வளோ காலம் வரைக்கும் யாரும் வரலன்ற பட்சத்தில் தான் அது கவர்மெண்ட்டுக்கு போகுமா, இல்லைனா உடனடியாக வந்து அதுக்கான விசாரணை நடந்து இது யாரும் இல்லை
0: இல்லைப்பா வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கிளாஸ் ஒன்று கிளாஸ் ஃபோர் இதெல்லாமே இது பண்ணணும் இல்லை, யாரும் இது பண்ணுவாங்கல்ல, அது வந்து கிளைம் பண்ணாதெல்லாம் வந்து ரேர் தான். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சொத்து இதுன்னு போறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான், குழந்தைங்க இல்ல இல்லைன்னா அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களோட சிப்ளிங்ஸ் அது யாராவது இருப்பாங்க, இல்லைன்னா சிப்ளிங்ஸோட குழந்தைங்க இருப்பாங்க, இதுன்னு இல்லைன்னா அதுக்கு அடுத்து அப்பாவோட வழி சொந்தம் அப்புறம் அம்மா வழி சொத்து இவங்க எல்லாம் யாருமே இல்லைன்ற பட்சத்துல தான் அது இதுக்கு போகும்.
1: ஓகே, இல்லைனாலும் அவங்கள யாராவது கடைசி காலத்துல ரத்த பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்,
0: அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புனா உயிரா எழுதி வச்சீங்கன்னா தான் வாய்ப்பு.
1: ஓகே, இல்லைன்னா வந்து
0: இல்லைனா வாய்ப்பு கிடையாது முடியும், அதுக்காக தான் உயிரா எழுதி வைக்கணும். அவங்களுக்கு இல்ல, இவ்வளவு வருஷமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க, ஒரு மனசு கூட நினைக்கிறாரு நமக்கு அப்புறம் யாருமே இல்லை இவனுக்கு எழுதி வைக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சொத்து கிடைக்காம விடுபட்டு போயிடக்கூடாது, அவங்களோட இதுல வந்து வேலிட் மேரேஜ் நாலு வரைக்கும் பண்ணிக்கலாம். மதிப்பு கொடுக்கணும், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும், எல்லாம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அவரு எழுதி வச்சிட கூடாது இல்ல,
1: சோ மத்தவங்களுக்கு அது கிடைக்காம போயிடும்.
0: அந்த அந்த இதுக்காக வந்து எல்லாதையும் இது பண்ணி, ஏன்னா யாருமே அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ ஏதோ செஞ்சிடக்கூடாதுன்ற இதுக்கல அவங்களோட பர்சனல்லால அதை ஒரு கிளாஸை சேர்த்துருக்காங்க. ஒன் தேர்ட் அவரோட ப்ராப்பர்ட்டியில ஒன் தேர்ட் மட்டும்தான் அவர் வில்லா எழுதி வைக்கலாம். மீதியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒன் எய்த் ஷேர், குழந்தைங்க இல்லைனா ஒன் போர்த் ஷேர். அப்ப அவங்களுக்கு எல்லாமே ஷேர் வைஸ்ல வரும், இன்னாருக்கு இவ்வளவு ஷேரு இவ்வளவு கொடுக்கணும், இதுல எல்லாருமே கவர் ஆவாங்க. சோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அந்த இதுல வரும்.
1: ஓகே, ஸோ இப்போ அந்த முஸ்லீம்னால பொறுத்த வரைக்கும் அந்த ஒன் தேர்ட் அப்படின்றது வந்து உயில் எழுதி வைக்கலாம், அது வரைக்கும் சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒன் தேர்ட் வந்து உயில் எழுதிட்டாங்க ஒருத்தர் மேலே, மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பங்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சொத்துக்களை வந்து பிரிக்கிறப்போ ஆல்ரெடி உயில எழுதி வச்சாங்க இல்லையா, அவங்களுமே இதில் பங்குக்கு வர முடியும் ஆக்சுவலாக, அவங்களுக்குமே அந்த சட்டத்தில் இடம் இருக்கு,
0: அவங்களும் அதில் ஒரு லீகல் ஹையர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வரும்.
1: ஓகே, ஸோ அப்போ அந்த ஷேர்லேயே அவங்களுக்கு கிடைக்கும்,
0: அதில் அவங்களோட பர்சனல் கிளாஸில் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனால ஒழிய அவங்களுக்கும் அது கேட்கறதுக்கான இது இருக்கு.
1: ஓகே,
0: சோ அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அது வராது, இவங்களுக்கு இந்த சொத்து கொடுத்தாச்சு மீதி இதுல இருந்து தான் இவங்களுக்கு இது என்னும் போது அதுல மட்டும் டிவைட் ஆகும்.
1: ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரிலிஜியன் விட்டு ரிலிஜியன் மேரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, மாதிரி ஹிந்து முஸ்லீம் இல்லை ஹிந்து கிறிஸ்டியன் இல்லை கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி வெவ்வேறு ரிலிஜியனில் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இப்போ இவங்களுடைய சொத்துக்கள் வந்து வருதுன்னா இப்போ அவங்க ஒரு உயில் எழுதுறாங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு லா வந்து செலுத்தணும்?
0: இப்போ வில்லு ஒருத்தவங்க வில்லு எழுதிட்டாங்க, அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஹிந்துலேருந்து அவர் மாறிட்டாருன்னா அப்புறம் வந்து கிளைம் கேட்க முடியாது அவர்.
1: ஓகே,
0: அந்த ஒரு இது உண்டு, ஹிந்துலாம் இருக்கு அவர் வந்து
1: அப்பா இருக்காரு
0: அவருக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்க சூழல்ல வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா குழந்தைங்க இல்ல. இந்த கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த கல்யாணம் ஆன பையன் பேரு சுமா சாகர், இவன் பேரு வித்யாசாகர்.

0: சாகர் வேணும், சாகர் வித்யான்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ சாகர்ன்றவனுக்கு பையன் இருக்கு, இந்த வித்யாசாகருக்கு இல்லை, உயிர் எழுதாமலே இருக்கிறாரு. சாகர் வந்து அவர் சாகடிச்சிடாரு அப்பாவை. அப்ப அவருக்கு சொத்து போகுமானா போகாது.
1: ஓகே, மீதம் இருக்க இன்னொரு பிள்ளைக்கு மட்டும்தான் வந்து அந்த
0: பிள்ளைக்கு மட்டும்தான் போகும். ஆனா சாகருக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு போகுமான்னு பார்த்தா அவனுக்கு போகாது.
1: ஓகே, அதோட பிரேக் ஆயிடுச்சு.
0: ஏன்னா அவரு எப்ப அவரு அவங்க அப்பாவை மர்டர் பண்ணிடுறாரோ அப்பவே இந்த பையன் செத்ததுக்காக சமம், அவனே இல்லைன்ற மாதிரி. அவனே இல்லாதப்ப அவன் குழந்தைக்கு எப்படி போகும்?
1: ஓகே,
0: அவன் ஈவன் தோ அவன் இன்னசென்டா இருந்தாலுமே

0: புரியுது. எப்ப அவர் அவங்க அப்பாவை மர்டர் பண்ணிடுறாரோ அப்பவே இந்த பையன் செத்துதுக்காக சமம், அவனே இல்லன்ற மாதிரி. அவனே இல்லாதப்ப அவன் குழந்தைக்கு எப்படி போ? அவன் ஈவன் அவன் இன்னசென்டா இருந்தாலுமே இது இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கு.
1: அப்ப அந்த அப்பா செய்த தவறுக்கு அது அந்த அதுக்கு அடுத்து அந்த சந்ததிக்கு முழுமையா வந்து சொத்துல வந்து எந்த பங்கும்
0: கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து அவர் வந்து சாகடிச்சிட்டாருன்றதுக்கு அதேதான் உயில எழுதியிருக்கிறாரு. பெனிஃபிஷியரி அதை மர்டர் பண்றா உயில வந்து கிளைம் பண்ண முடியாது. சோ அதனால கூட வந்து சாகடிச்சிக்கலாம்னு அந்த மாதிரி ஆகும் இல்ல, அதனால அதை கேட்க முடியாது. சோ ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி போது அது வந்து க்வெஸ்சனபிள் ஆயிடும்.
2: ஓகே மேம். சோ நேயர்களை பாத்தீங்களா, உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ உயிர் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விபத்துகள்ல இருக்கிறாங்க இல்லையா, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ மேம்
1: அதுக்காக தானே உயிரை எழுதி வைக்கிறது. ஆக்சிடென்ட் இல்லை நம்ம பதிச்சதில் அது வந்து மர்டர் ஆகிடுது இல்லையா. ஸோ அது வந்து ப்ரீ பிளான்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடத்தியிருக்காங்கன்னா வந்து அது வந்து கேன்சல் ஆகிடும்.
0: ஓகே,
1: அது எல்லாமே எப்போ தெரியுமா, சேலஞ்ச் பண்ணாதான். யாருக்கும் சந்தேகம் வரல இது பண்ணால் அது இதுவாகிடும். இல்லை சந்தேகம் வந்துடுச்சு இது இதுவாக இருக்குது, நாங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும்.
0: ஓகே மேம். ஸோ இந்த ரிலிஜியன் விட்டு ரிலிஜியன் மாறுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த உயில் எழுதுறதுல என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: நான் வந்து என் பையன் வந்து அவன் ஹிந்துன்ற இதில் தான் நான் அவனுக்கு வந்து என்ன கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஹையர்ஸ் இதெல்லாம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ கிளாஸ் ஒன் ஹையரில் வந்து என் ரெண்டு பசங்க இருக்கு, அதில் ஒரு பையன் வந்து மதம் மாறி போயிட்டான். நான் வந்து இன்னொரு சொத்தை வந்து என் பையன் இன்னொரு பையன் எனக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கிறான். இவன் வந்து கேட்கும்போது கேட்க முடியாது.
0: ஓகே,
1: ஏன்னா அது வந்து நீங்கள் ரிலிஜன் விட்டு மாறி போயிட்டப்ப இப்போ இன்னொரு ஒரு கிளாஸ் வேற கூட சேர்த்துட்டாங்கல்ல, லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட சம்மந்தம் இல்லாமல் அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க சொத்து கேட்க முடியாது.
0: அந்த மாதிரி
1: இப்போ அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு.
0: ஓகே,
1: அதனால் வந்து வர வர ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வர வர வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த அந்த க்வெஸ்சனபிளாக ஆகிடும்.
0: ஓகே, ஸோ இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன கண்டிஷனில் வந்து அவங்க சொத்துல பங்கு கேட்க முடியாது அப்படின்னு, இப்போ இப்போ அதை வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க எழுதி
1: வச்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
0: அதை வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்க கேட்க முடியாது எனக்கு உரிமை கொடுங்க.
1: இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏற்றுட்டாங்கன்னா ஓகே பிரச்சனை கிடையாது.
0: சரி,
1: ஆனால் இப்போ வந்து என்னோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க இது பண்ணாமல் போயிட்டாங்க, நான் வந்து இன்னொரு சொத்தை இன்னொரு பையனுக்கு எழுதி வச்சுட்டேன், இவங்க போயிட்டு இல்லை இது எங்கள் தாத்தா சொட்டு இல்லை எங்கள் எனக்கும் பங்கு இருக்குன்னு போய் இவங்க கேட்க முடியாது.
0: ஈவன் இவந்தும் அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியாக
1: இருந்தாலுமே வந்து அதுக்கு தான் இப்போ வந்து அது ஒரு இது வச்சுட்டாங்க ஒரு.
0: ஓகே,
1: ஸோ அதை நான் அதுவும் கேட்க முடியாது. 2005 அப்புறம் பெண்களுக்கும் வந்து சொத்துரிமை, முன்னாடிலாம் எப்படி பார்த்தீங்கன்னா கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி ஹிந்து அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும்.
0: ஓகே,
1: ஸோ அது எப்படின்னா எல்லாரும் லேண்டு வச்சுருந்தாங்க. ஸோ லேண்டை வந்து பெண் குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகும்போது அதை பிரித்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஈல்டிங், அவங்களோட வருமானமே அதுலேருந்து வரதா இருக்கும். ஸோ அதை குட்டி குட்டியாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் அக்ரிகல்ச்சரல் லேண்டு பெரிய அளவுக்கு இது இருக்காதனால அது எப்படி வச்சுருந்தாங்கன்னா சட்டம், அதாவது இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான்.
0: ஓகே,
1: ஸோ அவங்களுக்கு தான் அந்த இது இருக்கும், அதுவும் அந்த உயிரோட இருக்கிற மேல் மெம்பர்ஸ்க்கு வரும். இல்லைனா வந்து அங்கே அடுத்து அவங்க வாரிசு யார் பிறக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஈவன் லேண்டாக இருந்தாலும் சரி கோபார்ஷனராக இருந்தாலும் சரி பெண்களுக்கும் வந்து சொத்து உரிமை உண்டு.
0: ஏன்னா
1: இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஈக்குவலாக படிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்பா அம்மாவோட இது பார்க்கறது பார்த்தா பெண்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சம்பாதிச்சு அவங்களும் அம்மா அப்பாட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி இதுன்னு வரும்போது அப்போ பெண்களுக்கும் சட்ட சமமான உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருக்கும் சமமான உரிமை.
0: ஓகே, ஸோ இப்போ இந்த உயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க ஹிந்துனால வேற மாதிரி இருக்கு, முஸ்லீம்னால வந்து 1/3 தான் எழுதி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நபர் உயில் எழுதி வச்ச ஒரு நபர் வந்துட்டு அவரே ரிலிஜியன் மாறிடுறாரு அப்படின்றப்போ, ஒரு ஹிந்துலேருந்து ஒரு முஸ்லீமாவோ இல்லை ஒரு கிறிஸ்டினாவோ மாறிடுறாரு, இல்லை முஸ்லீம்லேருந்து ஹிந்துவா ஏதோ ஒரு ரிலிஜியன்லேருந்து இன்னொரு ரிலிஜியனுக்கு மாறிடுறாரு அப்படின்றப்போ, இப்போ அவர் எழுதின உயில் அப்படின்றது வந்து அது முன்னாடியே எழுதினது, அதுக்கப்புறம் அவர் திருத்தி எழுதலை, அப்போ வந்து இது எந்த ஆக்ட் படி வந்து அவருடைய உயில் வந்து செல்லுபடியாகும்?
1: இப்ப இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து க்வெஸ்சன் ஆஃப் லான்னு சொல்லிட்டு வருது. இப்ப வந்து ஒரு உயில் எழுதினாங்கன்னா இப்ப அவரு சப்போஸ் வந்து ஒரு ஹிந்து அவர் வந்து முஸ்லீமா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செல்லுபடி ஆகிறெல்லாம் முஸ்லீம் தான்.
0: ஓகே,
1: அதுபடிதான் உயில் எழுத முடியும்.
0: இல்ல இப்ப அது வந்து அவரு மதம் மாறறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு, அதுக்கப்புறமா அவங்க ரிலிஜியன் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவர் மாத்தி எழுதலன்றப்போ முன்னாடி எழுதின உயில் வந்து இப்ப கரண்ட்ல என்ன ரிலிஜியன்ல இருக்காரோ அதுபடிதான் உயில் வந்து செல்லுபடி ஆகுமா?
1: இப்ப ஏற்கனவே அவர் உயில் எழுதின உயில ஒரு இது மாத்தி இது பண்ணாங்கனாலே அங்க வந்து அவர் வந்து மாத்தி எழுதணும். சப்போஸ் முன்னாடியே எழுதிட்டாரு, இப்ப வந்து அவர் மாறின பிறகு இறந்துட்டாருன்னா வந்து உயில வந்து எப்போதும் வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு பார்ப்பாங்க எந்த சிக்கலும் இல்லாமல். ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி இப்போ முஸ்லீம் லான்னும் போது முஸ்லீம் லாவில் வந்து தனியாக அவங்களுக்குன்னு தனியாக அவர் இருக்குது, 1/3 தான் எழுத முடியும். ஸோ அவர் ஃபுல்லுமே எழுதி வச்சுருந்தாலும் அப்போ சட்ட சிக்கல்கள் வரும், அதெல்லாம் வந்து அந்தந்த ஒரு கேஸும் எப்படி இது பண்ணுறது, ஏன்னா இது வந்து ஜென்ரலைஸாக இதுக்கு இப்படி தான் ரூல் அப்ளிகபிள் ஆகும் இதுக்கு இப்படி தான் ரூல் அப்ளிகபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேஸுக்கும்

0: ஜென்ரலைஸ்டா கோர்ட்டோட டிசிஷனும் இதுல இருக்கு.
1: ஓகே ஓகே. சோ அப்ப வந்து சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி
0: அதுக்கு என்ன இது பண்ணனும். ஏனா ஒருத்தவங்க மாறறாங்கனா அவங்க வந்து அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். இது பண்றாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற உயிலை கேன்சல் பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம இது பேசிட்டு இருக்கும்போது அதை கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். டிவோர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா மதம் மாறிட்டாருன்னா அது ஒரு கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: ஓகே.
0: நான் வந்து அவர் ஹிந்து நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன், அவர் மதம் மாறிட்டாரு, அதனால நான் வந்து டிவோர்ஸ் பண்ண அது கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ்.
1: ஓகே.
0: ஸோ அந்த மாதிரி இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஜன் மாறும்பொழுது சொத்து வந்து நான் வந்து கேட்கற போது அம்மா அப்பா கேட்கும் போது அது அவங்க மறுக்கலாம். அவன் என் மதம் மாறிட்டு அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த வாரிசுரிமை சட்டத்துல நிறைய ஒரு வைடு இது இருக்கு. ஸோ ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஒரு லாஸ் அப்ளிகபிள் ஆகும்.
1: ஓகே. அண்ட் மேம், இப்போ ஒரு உயில் எழுதியிருக்காங்க, அதை வந்து நம்ம இப்போ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் வச்சு நம்ம ஒரு உயில வந்து சேலஞ்ச் பண்ண முடியும்?
0: என்ன மாதிரி? ஃபர்ஸ்ட் வந்து மைனரா இருந்துச்சுன்னா செல்லுபடி ஆகாது, வயசு இது இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்சவுண்ட் மைண்ட், அந்த சமயத்தில் அவங்க வந்து மனநிலை அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஞாபகம் மறதி இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சரியான மனநிலையில இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ பழைய விஷயங்கள்லாம் நிறைய மறந்துட்டாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து அவங்கள வந்து வற்புறுத்தி அவங்களோட ப்ரெஷர் பண்ணி த்ரெட்டு மூலமாக தான் இது வில்லு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இந்த விஷயம் நடத்துக்கலாம் இந்த இதுக்காக, அதான் அதுவும் த்ரெட்டு இந்த ப்ரெஷர்ன்ற இதில் தான் வரும்.
1: ஓகே.
0: ஸோ அதனால செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொன்று இந்த வில்லை இவங்களே எழுதலை, இது எழுதுனது இவங்களே கிடையாது, இது உங்களோட
1: கிடையாது. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிச உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு உயில் எழுதுறப்போ என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து பெரும்பாலும் நடக்குது, அண்ட் இன்னும் இதுல இன்னும் என்ன மாதிரியான அவேர்னஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: வில்ல எழுதும் போது அடுத்தல் இல்லாம எழுதுறோம்.
0: ஓகே,
1: சோ எழுதும் போது முதல்ல எழுதும் போது நான் வந்து என்னோட சுய நினைவோட தான் எழுதுறேன்றது எல்லாருமே பேரு, அவங்களோட வயசு, அவங்களோட அப்பா பேரு, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட இது ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி அவங்க கீழே சைன் கை நாட்டு எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஃபார்மேட். ஒரு டிடி எப்படி செய்யறோமோ அதே தான். ஸோ நீ உங்களோட ஏதோ மாதிரி இப்போ நான் முக்கியமாக எல்லாத்திலும் ஆதார் கார்டு சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஆதார் நம்பர் சேர்க்கும்
0: யாருக்கு நம்ம எழுதி,
1: சம்மந்தப்பட்டவங்க யாருக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அவங்க பேர், அவங்க வயசு, அவங்க ஆதார் நம்பர், உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் ஆதார் நம்பர். நீங்கள் டெஸ்டேட்டர்னு வருவாங்க, அவங்களாம் பெனிஃபிஷியரிஸ்னு வருவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட்டன் வர்றீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டர் வைக்கிறீங்க, நீங்கள் யார் பெனிஃபிஷியரி கொடுக்குறீங்கன்னா அவங்கள ஒன்று ஒருத்தவங்க கூட எக்ஸிக்யூட்டராக இருக்கலாம். அதுவே இல்லாமல் தேர்ட் பர்சன் ஒருத்தவங்களை, ஒரு அட்வொகேட்டோ இல்லை உங்கள் வீட்லேயே உங்கள் பெரியவங்க யாரையாவது ஒருத்தவங்களை நீங்கள் எக்ஸிக்யூட்டராக வைக்கிறீங்க, நாங்களாம் அவங்கள எக்ஸிக்யூட்டர்னு போட்டு அவங்களோட ஆதார் நம்பர்.
0: ஓகே,
1: இங்கே விட்னஸ்னா விட்னஸ் அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட இது எல்லாமே அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் செய்து அவங்க கை நாடு சைன்.
0: ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு உயில் எழுதுறதுல வந்து கவனிக்க விஷயங்கள். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு அடித்தல் திருத்தலோ இல்லை ஒரு பிளாங்க் ஸ்பேஸோ விட்டுட்டாங்க அப்படின்னா அதை ஒரு ரீசனாக வச்சு அந்த உயிலை நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு.
1: ஆமாம், ஏன்னா அடிச்சல் இருக்கா, அடி இதை வந்து ஏற்கனவே அவங்க எழுதுனது வேற ஏதோ எழுதியிருக்காங்க, அது மேலே இவங்க ஒயிட்னர் வச்சிருக்காங்கன்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க.
0: ஓகே,
1: ஸோ அதனால தான் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். அப்படி எழுதுனா கீழ்ச்சிடணும், ஒயிட்னர் வைக்கக்கூடாது.
0: ஓகே,
1: ஒயிட்னர் வைக்காம நீங்க வந்து கரெக்டாக அது எழுதி இருக்கணும். அடிச்சு டைப் அடிச்சிருந்தாலுமே அதில் எந்த இதுமே இது இல்லாமல் இருக்கணும். டேட்டு டைம் கண்டிப்பாக
0: மென்ஷன்
1: பண்ணியிருக்கோம்.
0: ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு உயில் எழுதியிருக்காங்க, ஆனால் அது வந்து ஒரு ரகசியமான ஒரு உயிலாக வந்து வச்சுருக்காங்க. அந்த நபர் வந்து இறந்துட்டாங்க, ஆனால் உயில் எழுதின விஷயமே வந்து யாருக்கும் தெரியலன்ற பட்சத்தில் இப்போ அந்த சொத்துக்கள்லாம் வந்துட்டு வாரிசுரிமை சட்டம் படி தான் வந்து அதை பிரிப்பாங்களா மேம்?
1: கண்டிப்பாக, ஏன்னா அதனால தான் உயில் எழுதுனா நீங்கள் வந்து அதை தெரியப்படுத்துகின்றது. உங்கள் பெனிஃபிஷியரி உங்கள் பசங்களுக்காக இருந்தாலும் நான் அந்த மாதிரி உயிலுன்னு ஒன்று எழுதியிருக்கேன், இன்னார்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் தெரியப்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ உயிலே எழுதாமல் நீங்கள் வந்து அதுக்கு அதாவது என்ன ஆகும்னா ரொம்ப நாள் கழித்து அதுக்கப்புறம் இந்த உயில்னு ஒன்று வந்து அதுக்குள்ளே சொத்து பிரிச்சிருப்பாங்க, அப்போ அவங்க அதை க்வெஸ்சன் பண்ணும்போது திருப்பி கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாதிரி இருக்கும்.
0: ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ என்ன ஆகும் மேம்? ஆக்சுவலாக இப்போ உயில் ரகசியம்,
1: உயில் வந்து ரகசியமாக வச்சுட்டாங்க, நான் வந்து இது வந்து என்னோட செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, நான் வந்து என்னோட பையன் வந்து அவன் நல்லபடியாக

0: இருக்கிறான். பையனுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வீடு வாங்கிட்டு அவன் வெளிநாட்டில் இருக்கான் இல்லை வேற எங்கேயும் இருக்கான். என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வறுமையில் இருக்கு, நான் என் பொண்ணு பேரில் நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கு எழுதியும் வச்சுட்டேன், எழுதி வச்சுட்டு சரி இது பையனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை நமக்கு கல்யாணம் இதுக்கப்புறம் தெரியட்டும், நான் ஒன்றுமே சொல்லாமல் நான் பாட்டிக்கு பீரோ லாக்கர்லேயே அதிலேயே வச்சிடறேன் இல்லை பீரோ அடியிலேயே இங்கேயே வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வாரிசுரிமை சட்டம் மூலமாக அம்மாவுக்கு அம்மா இல்லைன்னா பசங்க ரெண்டு பசங்களுக்கு பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உயில் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரெண்டு பேரும் பிரிச்சிருப்பாங்க, இல்லை விற்றுருக்கலாம், இல்லைனா ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டு வேற ஆளை யாராவது விட்டுருக்கலாம், லீஸு கொடுத்து இப்போ இதெல்லாம் நிறைய ஒரு சுச்சுவேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கிடைக்கும் போது நீங்கள் கோர்ட்டில் போய் தான் நீங்கள் திருப்பி இதை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று சொல்லி ஃபஸ்ட்டு பேசி பார்க்கலாம், ரெண்டு பேருக்குள்ள சுமூகமான இருந்தால் அந்த மாதிரி என் பேரில் எழுதியிருக்காங்க பேசலாம். எப்பவுமே பிரச்சனை எப்போ வரும்னா ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது தான், ரெண்டு பேருக்குமே அந்த இதில் வந்து உடன்பாடு இல்லைன்ன போது தான் பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனை வரும்போது எங்கே போவோம் நம்ம? சொல்யூஷன் வந்து கோர்ட்டுக்கு தான் போவோம். ஸோ அதெல்லாம் இதுக்கு தான் ஒரு உயில்னு எழுதுனா அதை தெரியப்படுத்துங்க. எக்ஸிக்யூட்டார் ஒன்று வையுங்க, எக்ஸிக்யூட்டார் ஒன்று வந்து இந்த மாதிரி உயில்னு ஒன்று எழுதியிருக்கேன்றது என்ன வந்து உங்கள் வாரிசுகளுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய இந்த ஷேர்ஸு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து சரியான டாக்குமெண்டேஷன்லாம் வந்து எங்கே வச்சிருக்காங்க ஏது வச்சிருக்காங்க நிறைய ஒரு ஒய்ஃபுக்கே தெரியாத அளவுக்கு வச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, ஏன்னா அடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் கிளைம் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு பிளேஸில் வைக்கணும். அதெல்லாம் எழுதணும்னாலும் எல்லாமே எழுதணும். நீங்கள் எல்லாமே நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து தனியாக இதுவாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே வெளிநாட்டில் சம்பாதிச்சாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேர் பேரில் தான் வாங்கினாங்க. அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார், அவருக்கு வந்து நடக்கிறதுலாம் சிரமம் ஆயிடுச்சு, சுகர் வந்ததுனால கால் நடக்க. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு பின்ன ஏதோ ஒன்று செய்யணும்னா கஷ்டமாயிடுமா, ஏன்னா இவருக்கு வந்து கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ இவரு பேர் ரெண்டு பேர் பேர்ல இருந்தால் என்ன பண்றது, முதல்ல உயிலா எழுதலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் வந்து ரிலீஸ் டீட்டா எழுதி மொத்தமா நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அப்புறம் ரிலீஸ் டீட்டா என்னோட பாதி உரிமையை நான் முழுவதும் என் ஒய்ஃபுக்கு நான் விட்டு கொடுத்துட்றேன், என் ஒய்ஃபுக்கு தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் டீட்டா
1: எழுதிட்டேன்.
0: எழுதி ஒரு 3 months கிட்ட இருக்காது அவர் இறந்துட்டார். இப்ப வந்து வீடு முழுமையான உரிமை யாருக்கு இருக்குன்னா மனைவிக்கு இருக்கு, அவங்களுக்கு அது தவிர வேற எந்த சொத்தும் கிடையாது, எந்த பிரச்சனை இல்லை. இப்ப இவங்க வந்து ஏதோ ஒரு இதுனா கூட அவங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, இல்ல பொண்ணு கூட கொஞ்ச நாள் போறாங்களே இருக்காங்க. சப்போஸ் அவர் ரிலீஸ் டீட் வைக்காம இறந்துருந்தாருன்னா தெரியுமா ஆயிருக்கும், அந்த வீட்டுக்கு உரிமை வந்து அவங்க ரெண்டு பேரும் உரிமை, அந்த பாதி உரிமை வந்து அவருக்கு அவர் ஒய்ஃபுக்கு அவர் பையனுக்கு அவர் பொண்ணுக்கு.
1: ஓகே, ஸோ மூணு பேருக்கும் ஈக்குவல் ஷேராக
0: பிரியும். அப்போ ஈக்குவல் ஷேராக பிரியும் போது இதில் மூணு பேர் வந்து ஒன்றா சொன்னாங்கன்னா பரவாயில்ல, இல்லை இல்லை எனக்கு இப்போ சங்கடமாக இருக்கு, எனக்கு இப்போ இப்போ உடனே நிறைய பணம் வேணும், நீங்கள் வீட்டை விட்டு எங்க காசை கொடுங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்க அம்மா வேற வழி கிடையாது, அவங்க வீட்டை விட்டு வெளில போகணும்.
1: ஓகே,
0: இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன் இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா எலி வலையாக இருந்தாலும் ஒரு தனி வலையாகவே நல்லது. ஸோ அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலுமே பையனாக இருந்தாலுமே தாயும் புள்ளியனாலும் வாயும் வயிறு வேற வேறனுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது நான் போய் இருக்கிறேன் இருக்கலாம், இல்லைன்னு வச்சுங்களேன் அவங்க அழுதுகிட்டே அந்த வீட்லேயே பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வில் அவசியமாக எழுதணும்.
1: ஓகே,
0: அதான் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு டவுட் ஆகுதுன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு இருக்குல்ல அங்கே கூட நீங்கள் கேட்கலாம், பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு அங்கே சர்வீசஸ் அத்தாரிட்டிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு லாயர் யாராவது ஹெல்ப் வேணுனாலும் அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க.
2: ஓகே மேம், ஸோ நேயர்களே இன்னைக்கு நம்ம ஷோவில் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பற்றி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. இப்போ சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ஒயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்றாங்க இல்ல மேம், ஸோ அதை பத்தி சொல்லுங்க.
1: இப்ப ஒரு வில்லு வந்து லேப்ஸ் ஆயிடுது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஏன்னு வச்சுக்கோ, ஏ அவரோட பையனுக்கு எழுதி வைக்கிறார், பையன் தான், ஒரே பையனுக்கு எழுதி வைக்கிறார். ஆனா பையன் வந்து எதிர்பாராத விதமா இறந்துட்டான். இப்ப இந்த உயில் செல்லாம ஆயிடுவோம், அதான் டாக்டர் ஆஃப் லேப்ஸ்.
0: ஓகே,
1: சோ அப்ப இல்ல செல்லாதனா அப்ப திருப்பி அவர் புதுசாக தான் உயில் எழுதும். அதுக்கப்புறம் அவர் யார் என்ன நினைக்கிறாங்களோ அவங்கள எழுதும்.
0: ஓகே மேம், ஸோ இப்போ இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த அப்பா சொத்துக்கள் வந்து ஒரு பிள்ளை மேலே மட்டும் உயில் எழுதி வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பிள்ளை இறந்துடுறாங்க, அண்ட் அதை மாற்றி எழுதாம அந்த தந்தையும் இறந்துடுறாரு அப்படின்றப்போ, இப்போ இந்த இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வாரிசுரிமையை வச்சு பிரிக்கப்படுமா மேம்?
1: அவரும் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி வில்லு எழுதி வச்சவங்க இறந்துட்டாங்க, ஸோ வில்லு எழுதி வச்சவரும் இறந்துட்டாரு. இப்போ நான் ஏ எழுது பிக்கு எழுதுறேன், அதாவது பி சன்னு பிக்கு எழுதுறேன். ஏ இருக்கும்போது பி இறந்துட்டாருன்னா ஏ வந்து திருப்பி உயில் எழுதலாம். இப்போ ஏவும் இறந்துட்டாரு பியும் இறந்துட்டா அட் அ டைம்ல நடக்காது, யாராவது எய்தர் வந்து முன்னாடி பின்னாடி நடக்கும். சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் அட் அ டைம் நடத்துறாங்க, பியோட லீகல் ஹையர்ஸ் இருக்காங்களே.
0: ஓகே, ஸோ யாருக்கா ஒரு எழுதி வச்சாரோ அவங்களோட லீகல் ஹையர்ஸ்க்கு அந்த பில் அப்படி போகும் அப்படின்னு
1: அவங்க லீகல் ஹையர்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. இப்போ ஏக்கு நான் எழுது பிக்கு எழுதிக்கிறேன், ஆனால் பிக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களோட இதுக்கு போகும் இல்லையா. ஆனால் ஒரு அன்மேரிடு சன் எழுதிட்டாரு அப்பா இறந்துட்டாரு. இப்போ எழுதி வச்ச வில்லு எங்கள் அப்பா வந்து பையனுக்கு எழுதி வச்சிருக்காரு, பையன் இறந்துட்டான், அப்போ அவரோட சொத்து யாருக்கு போகும்? அவரோட லீகல் ஹையர்ஸ்க்கு.
0: ஓகே மேம், ஸோ இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: இது உயிலை பொறுத்த வரைக்கும் ஓரல் வில்லு இந்த இது இன்டெஸ்ட் இந்த சக்சஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா 2005 அப்புறம் முதல்ல இந்த

0: ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல மிதக்ஷரா தயாபாகான்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அது வழியில இது பண்ணாங்க. எப்படின்னா மெயில் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து சொத்து, அது மட்டும் இல்ல ஒரு அப்பாவோட சொத்து வந்து பையனுக்கு எப்பன்னா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் பையனுக்கு போகாது. அது வந்து மிதாக்ஷாரா ஸ்கூல் ஆஃப் தாட். தயாபாகல் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே அதுக்கு சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு. ஆனா இதெல்லாத்தையும் தூக்கிட்டு இந்தியன் செசன் 1925 வந்தவன என்ன செஞ்சாங்க, ஹிந்து சக்சஷன் ஆக்ட். அதுல அப்பா ஒரு சொத்து இருக்குன்னா அவரோடது வந்து இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலுமே அதுக்கும் வந்து பர்த் ரைட்னு வந்துருது. செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின் போது அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் யாருக்கு எழுதி வைக்கிறதோ அந்த இதுல வந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட பர்சனல் லாஸ் மாறிச்சு. இப்ப ரீசெண்டா 2005 அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா வந்து சொத்துரிமை உண்டு. ஸ்டேட் ஆஃப் கேரளால ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஒன்னு. இந்த கேஸ்ல என்னன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், சிரியன் கிறிஸ்டியன் உமனோட இன்ஹெரிட்டன்ஸ் ரைட், ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு அது வர சொத்து வரணும்னு அதன் மூலமா சொத்து வந்துச்சு.
1: ஓகே,
0: சோ அதுக்கப்புறம் தான் வந்து 2005 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்னன்னா பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு. சில பேர் என்ன சில கேஸ்ல என்னன்னு சொன்னாங்க, 2005 அப்பாவே இறந்துட்டாரு, இப்ப நீங்க வந்து அது க்வெஸ்சன் பண்ண முடியாது, அது இதுவே கிடையாது. அப்பா உயிரோட இருக்காரு உயிரோட இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. 2005 அப்புறம் என் சொத்து பிரிக்கப்படுற எல்லா சொத்துக்குமே வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்ன்றத இது கொண்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து அப்பா இறந்துட்டாரு முன்னாடி சொத்து பசங்களுக்கு வந்துருச்சுலாம் கிடையாது. சொத்து வந்து 2005 மேலனா அது வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்கணும்.
1: ஓகே,
0: அதே மாதிரி பெண்களோட சொத்துன்னும் போது அந்த தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி, அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி அது வந்து புருஷனே இருந்தாலும் சரி பிரதர்ஸாக இருந்தாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ண முடியாது. அவங்களோட வெல் அண்ட் விஷ். முன்னாடிலாம் வந்து பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருந்துச்சு.
1: ஓகே,
0: இவங்களோட லீகல் ரைட் ஆயிடுச்சு, என்னோட பர்த் ரைட். நான் ஒரு பெண் குழந்தை இந்த வீட்டில் பிறந்தேன்னா என்னோட பர்த் ரைட், எனக்கு வந்து ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுன்றது இருக்கு.
1: ஓகே மேம், ஸோ இப்போ ஒரு சின்ன டவுட், அதாவது இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு 3-4 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அண்ட் உயில் எழுதுறப்போ யாருக்கு எந்த அக்கௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எழுதுனாங்கன்னா அது அவங்களுக்கு போய் கரெக்டாக சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்றப்ப அதுல நம்ம நாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து போட்டிருப்போம் இல்லையா, இப்போ அவங்களுடைய ரோல் என்ன ஆகும் மேம்?
0: அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாமினி என்னன்னா அவங்க இவங்களுக்கு அப்புறம் அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம்.
1: ஓகே,
0: அவங்க ஆப்ரேட் பண்ணலாம், ஆனால் லீகல் ஹையர்ன்ற பிரின்சிபல் அப்ளிகபிளா. இப்போ அப்பாவோட இதுவே வந்து இப்போ அம்மாவை வந்து லீகல் ஹையரா இல்லை நான் நாமினியா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு. ஸோ அந்த பல்க் அமௌண்ட் அப்படியே நாமினிக்குன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்க, பட் இந்த சசஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்.
1: ஓகே, ஸோ அது வந்து வாரிசு உரிமை சட்டம் படி அந்த எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ
0: அவங்களுக்கு போகும். அதே நீங்கள் உயிலா வந்து எழுதி வச்சுட்டீங்க, இதில் உள்ள அமௌண்ட்டை இத்தனை ஷேர் என் ஒய்ஃபுக்கு இத்தனை ஷேர் என் குழந்தைங்களுக்கு நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லாமல் போகும். ஓகே, நாமினியும் நீங்கள் லீகலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும்.
1: ஓகே, ஸோ நாமினியோட ரோல் வந்துட்டு அதை ஆப்ரேட்
0: பண்ணுங்க, ஜஸ்ட் அவங்க அவங்களுக்கு அடுத்து அவங்க அதை ஒரு ட்ரஸ்டி மாதிரி தான் அவங்க. ஸோ நீங்கள் வந்து நாமினியும் லீகலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும்.
1: ஓகே மேம், ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாரிசு உரிமை சட்டம் இருக்கிறனால எல்லாருமே ஒரு வந்து இது வந்து நீங்கள் ஒரு வயசான பிறகு தான் எழுதணும், ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இது ஒரு பாசிங், என்னோட நான் வந்து என் பசங்களை என்னை சார்ந்தவங்களை நான் இன்னும் விரும்புகிறேன், அவங்களுக்கு வந்து என்னோட லவ் அண்ட் கேரை வந்து எந்த ஒரு ஹேசல் ஃப்ரீயாக எனக்கு அவங்களோட இதுக்கு போய் கிடைக்கணும், என்னோட ப்ராப்பர்ட்டிஸோ என்ன மறைவுக்கு அப்புறம் என்னோட இது எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் கிடைக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இது எல்லாரும் கண்டிப்பாக உயில் எழுதும். உயில் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் எழுதும், 18 வயசுக்கான எல்லாருமே எழுதுங்க, உங்கள் வாழ்நாளில் அது எத்தனை முறை வேணாலும் கிழிச்சிட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ அப்போ உயில்ன்றது எழுதும் போது என்னன்னா என்ன உங்களோட விஷ் அங்கே ஃபுல்ஃபில் ஆகும், நான் இன்னாருக்கு தான் கொடுக்க விரும்புகிறேன் விரும்புறது.

0: ஒயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி மேம்.
1: நன்றி ஆனந்தி. தேங்க்யூ.
0: தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ஒயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 12 சென்டிமீட்டர், உப்பாசி 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா வால்பாறை ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், ஊத்து சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், காக்காச்சி 7 சென்டிமீட்டர், பாபநாசம் 5 சென்டிமீட்டர், மாஞ்சோலை வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குண்டாரணை சித்தாறு சிறுவாணி அடிவாரம் பாலமோர் எமரால்டு சூரலக்கோடு பேச்சிப்பாறை முள்ளங்கினா விளை தேக்கடி விண்ட்வர்த் பார்வுட் மேல்கூடலூர் குடலூர் பசார் அடையாமடை ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோழிப்போர் விளை உட்பிரையர் மேல்பவானி குழித்துறை நாகர்கோவில் பெருஞ்சாணி அணை கொளைச்சல் சிவலோகம் பூதபாண்டி புத்தனணை மாம்பழத்துறையாறு மயிலாடி தேவாலா களியல் செங்கோட்டை ஆணைக்கிடங்கு கொட்டாரம் நடுவட்டம் கன்னிமார் திருப்பரப்பு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பதி சாரம் தக்கலை முக்கூடல் அணை தென்காசி கொடுமுடியாறு அணை குருந்தன்கோடு சேர்வலாறு அணை கன்னியாகுமரி கருப்பா நதி அணை கெடாய் வீரபாண்டி அடவி நயினார் கோவில் அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் கரூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நீலகிரி மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. ஈரோடு திண்டுக்கல் மதுரை நீலகிரி மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 11ஆம் தேதியன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. அவ்வப்போது மழை தூறலும் விழக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில்

0: India Meteorological Department has forecast heavy to very heavy rainfall over Karnataka, Arunachal Pradesh, Assam and Meghalaya till Thursday. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10. நிகழ்ச்சியில் தொடர்வது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாள மொழி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதலாவதாக தெலுங்கு திரைப்பட பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜு.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மலையாள மொழி பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனசினக்க கரை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 3:30. நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்த.

0: நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய சதாசிவ பிரம்மேந்திரால் கிருதிகள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மானச சஞ்சரரே என தொடங்கும் கிருதி.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684 5 8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

பிரிசம் பிலிம்ஸ் வழங்கும் இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம் இதில் நடித்துள்ளவர்கள் ஷியாம், அருண், செந்தில், சின்னிஜெயின், கருணாஸ், பசுபதி, குட்டி ராதிகா, சீமா பிஸ்வாஸ் மற்றும் பலர். இசை வித்யாசாகர்.

0: கதை இயக்கம் எஸ் பி ஜனநாதன்.
1: மருது, முதல் பயணம், சரக்கு கப்பல்ல வேலைக்கு சேர்ந்து, கடல் வாழ்க்கை ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குது, உனக்கு எப்படி?
2: எனக்கு பழகி போச்சு, 14 வருஷமா கப்பல்லையே சுத்துறேன். ஏறக்குறைய 3 தடவை உலக ஊரிலேயே சுத்திட்டேன். ஆனா முதல் தடவையா இப்பதான் என் தாய் நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு நம்ம கப்பல் போகுது. சந்தோஷமா இருக்கு.
3: மருது, முத முதல்ல சொந்த நாட்டுக்கு போறேன். தமிழ்நாட்டுல உனக்கு யார் இருக்காங்க சொந்தக்காரங்க?
2: யார் இல்ல மாஸ்டர்.
3: யார் இல்லைன்னா எப்படிடா தமிழ்நாடு உன் சொந்த நாடுன்னு சொல்றேன்?
2: இந்த உலகம் பூரா வந்து எனக்கு சொந்தம்னு யாரும் இல்லை, அதனால இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லையா என்ன?
3: வெரி குட்,

0: கடல் நீரில் கால் நினைத்து நிற்கும் இந்த கலங்கரை விளக்கம் ஒரு காலத்தில் கப்பல்களுக்கு வழிகாட்டி இளமையாய் கர்வத்துடன் நிமிர்ந்து நின்றது. இன்று காலமும் கடல் காற்றும் இதை அரித்து விட்டதனால் இளமை உதிர்ந்து சற்றே சாய்ந்து கால மாறுதல்களின் மௌன சாட்சியாய் தன்னந்தனியே நிற்கிறது. கடல் அலைகள் அவ்வப்போது அதை வருடிக் கொடுத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தும். அலைகளைத் தவிர அதை நேசிக்கும் இன்னொரு ஜீவன் நான்சி. ஒவ்வொரு முறையும் கப்பல் சைரன் ஒலி கேட்கும் போதெல்லாம் நான்சி ஓடி வந்து கலங்கரை விளக்கம் மீது நின்று கடலில் கம்பீரமாய் அசைந்து வரும் கப்பலை பார்ப்பாள். இப்பொழுதும் பார்த்து கொண்டு நிற்கிறாள். மருதுவின் கனவு தேசத்துக்குள் கப்பல் நுழைகிறது. அந்த கடற்கரை பூமியில் அவன் கண்ட முதல் முகம் நான்சி. கலைந்த கூந்தலும் காற்றில் பறக்கும் மாடையுமாய் வழித்தவறி வந்த வானத்து தேவதையாக கலங்கரை விளக்கம் மேல் கவிதையைப் போல் நின்றிருந்தாள். அவளது விழிகள் அந்த கப்பலில் யாரையோ தேடுகின்றன. வருடக்கணக்கில் தொடர்கதையாய் தொடரும் அந்த தேடலுக்கு இப்பொழுதும் விடை கிடைக்கவில்லை.
1: வெல்கம் டு ஹவாலா ஆறுமுகம். ஹவாலானா அங்க கொடுத்தா இங்க கொடுப்பாங்க, இங்க கொடுத்தா அங்க கொடுப்பாங்க. இந்த ஆறுமுகம் ஸ்பெஷாலிட்டியே இங்க கொடுத்தா இங்கே கொடுப்பேன், அங்க கொடுத்தா அங்கேயே கொடுப்பேன். எங்க கொடு
2: இந்த எல்லாமே இருக்கு. கச்சிதமாக தான் வச்சிருக்கேன். புயல்லையும் காத்துலையும் இடியிலையும் மழையிலையும் சம்பாரிச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு.
3: அம்மாவா? நான் ஒரு அநாதை. தாயிலேருந்தான் தாய் நாட்டுக்கே வந்திருக்கேன்.
1: இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கானுங்களே எல்லாரும் உன மாதிரி தான். யாருக்கும் நாடே கிடையாது. நாடோடிகளுக்கெல்லாம் ஏதுப்பா நாடு. லெட்ஸ் என்ஜாய்.
4: அப்பனே செந்திலாண்டவா, வியாபாரம் நல்லா நடக்கணும்ப்பா.
5: டேய் தம்பி, ஒரு போட்டு, ரெண்டு கிளாஸ், ரெண்டு வாட்டர் பாட்டில்.
6: டேய் தம்பி, நண்டுக்கு ஒரு 90 வாங்கி கொடுத்து ஒரு தத்துவ பாட்டு பாட சொல்லு.
3: சரிண்ணா. சரக்கெல்லாம் புதுசா?
4: தம்பி ஊருக்கு புதுசா?
7: ஒரு தத்துவ பாட்டு வேணுமா?
3: யாருக்கு?
7: அதோ அவருக்கு.

0: ஹலோ பிரதர், ஃபாதரை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிடுங்க. ஃபாதர் ஸ்டீஃபன்.
1: எஸ் பிரதர்.
0: நான் ரோம்லேருந்து கப்பலில் வரேன். அருகேசாமி ஃபாதர் தெரியுமா?
1: எஸ்.
0: அவர் இந்த சுருவத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்.
1: ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பதா
0: சொன்னார். ஃபாதர், கப்பல் பயணம்னா சும்மாவா? இந்த சுருவத்தை எடுத்துட்டு பசிபிக் கடல்ல வரும்போது ஒரே காத்து, புயல், மழை, எங்க கப்பல் வேற பயங்கரமா ரோலிங் ஆகுது. நான் போச்சுட்டு தான் நினைச்சேன். இந்த நேரத்துல பார்த்தா இன்னொரு கப்பல்ல இருந்து கேப்டன் பேசுறான், ஆபத்து, உடனே வந்து காப்பாத்துங்கன்னு. அந்த காத்துலயும் புயல்லையும் கப்பலை திருப்பிக்கிட்டு போறோம். வாங்க ஃபாதர், வெளியே போய் பேசுவோம். இதோ நாங்க இங்க இருக்கோம்னா அந்த கப்பல் அங்க நிக்குது. முக்காவாசி கப்பல் உள்ள மூழ்கிடுச்சு. சைலன்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. கடைசியில கேப்டன் மட்டும் இறங்கிட்டு இருக்கும் போது டமாலும் ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஆயில் டேங்கர் வெடிச்சு பத்திக்கிட்டு எரியுது. அந்த கேப்டன் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கான். சுத்தி நெருப்பு, அனல் அடிக்குது, ஹெவி ஆயில் வேற, சனி தண்ணிலே எரியும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் அணையாது ஃபாதர். நான் தில்லா தான் இறங்கினேன். அந்த கேப்டன் தான், சின்ன வயசு தான், இந்தியாக்காரன் தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. வர வேணாம் வர வேணாம்னு கத்துறான். கண்டே நிக்கிறான் ஃபாதர்.
1: அப்புறம்
0: அப்புறமா ஆயில் டேங்கர் வெடிச்சதுனால எல்லாரும் காலி. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கொண்டு வந்திருக்கேன் உங்க இயேசுநாதர.
1: நம்மால் ஒருத்தர் 3 வருஷமா காணல, அவனை கண்டுபிடிச்சிடலாமா?
0: உயிரோட இருந்தா கண்டுபிடிச்சிடலாம்.
1: என்னப்பா நீ?
0: இல்ல ஃபாதர், கப்பல் விலையை விட சில சமயம் அது மேல வாங்கின கடன் அதிகமாயிடும். அதனால சில கப்பல் கம்பெனிங்க இன்சூரன்ஸ்க்காக பிளான் பண்ணி நடுக்கடலே கப்பலை கவுத்துருவாங்க. சில பேர் செத்தா தான் உண்மையா இருக்கும்னு சில பேர் வேணுனே சாவடிச்சிருவாங்க. ஒரு தடவை நானே சாக தெரிஞ்ச ஃபாதர், எஸ்கேப்
1: ஆயிட்டேன். உங்க லைஃப் இவ்வளவு பயங்கரமா இருக்கு
0: தானே ஃபாதர்? லைஃபே
2: படகுல சரக்குங்க வந்திருக்கு, ஏத்தி கடைக்கு அனுப்பு.
3: சரிக்கா. நண்டு வேலைன்னு யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதில்ல, உனக்கு பர்சனலா
0: பண்றேன்.
3: வணக்கம் மருது. என்ன மீன் கைமா போற? மீன் வியாபாரம் ஆரம்பிச்சியா?
0: மீனை தூக்கினா மீன் வியாபாரம்னா, நாயை தூக்கினா நாய் வியாபாரமா?
3: மெச்சியாக்கனா நம்ம ஏரியாவில் எல்லாருக்கும் பயம். நமக்கு தனி ரெஸ்பெக்ட்னு வச்சுக்கவே, நம்ம என்ன அக்கா கேட்கும், நல்லதுனா நல்லது செய்யும், கெட்டதுனா கெட்டது பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நடந்துக்கணும்.
0: ஒரு பிரியாணி.
3: வணக்கம். சமையல் வேலை செய்யறதுக்கு ஆளு கேட்டிருந்திய? அமெரிக்காவில வந்திருக்கிறான். ஊருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவனுங்கோ, நம்மகிட்ட ஹெல்ப் பண்ண வந்திருக்கானுங்கோ. நம்ம சரக்கு கப்பலில் தான் சீப் குக்காக வேலை செஞ்சுருக்கிறான். கப்பல் ஆன ஆட்டத்தில் வாந்தி வந்திருக்குது. அதுலேருந்து கப்பலை கண்டாலே பயந்துருக்காங்க.
0: இங்கே தான் வேலை செய்யறியா?
4: நான்சி, அண்ணி, இவன் பில் எவ்வளோ?
5: 12 ரூபாய் 50 பைசா.
4: சேஞ்சா கூட.
0: அண்ணியா?
4: ஏய், இந்த வாழை இலையெல்லாம் இங்கே வாங்கி வை.
6: நான்சி, இது எங்கம்மா வைக்க?
4: இந்த செயலர்ஸே வேண்டாண்டா. அப்புறம் திரும்ப திடீர்னு கப்பல் ஏறிடுவானுங்க.

0: ஒரு தடவை பயந்து கப்பல்ல இருந்து இறங்கினவன் திரும்ப ஜென்மத்துக்கு கப்பல் என்ன போட்ல ஏற மாட்டான். நான் கேரண்டி.
1: பயந்தவெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் பரோட்டா கடைக்கு வேலைக்கு போக வேண்டியதுதான்.
2: பாஸ்போர்ட் கூட.
0: பாஸ்போர்ட் வாங்கி பிரயோஜனம் இல்ல. ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஏகப்பட்ட பாஸ்போர்ட் இருக்கு. எங்கிட்டயே மூணு பாஸ்போர்ட் இருக்கு.
2: உங்ககிட்ட எத்தனை பாஸ்போர்ட் இருக்கு?
3: ஆறு பாஸ்போர்ட் இருக்குது.
0: சிடிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்க. அது இல்லாமல் வேற எந்த நாட்டுக்கும் எந்த கப்பல்லையும் போக முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள. நானும் மூணு வருஷம் ஆப்பிரிக்கா ஜெயிலில் இருந்திருக்கேன்.
2: சிடிசி கொடு.
3: வேணும் வேற ஏதாவது?
2: சிடிசி இருந்தா கொடு.
4: டேய் சிடிசி கேக்குறாங்கல்ல குடுடா. நீ ஏற்கனவே எனக்கு ரெண்டு கட்டிங் பேலன்ஸுக்க உங்ககிட்ட வேலையை கொண்டாந்து விட்டா அதுல ஒரு கட்டிங்க கரெக்ட் பண்ணலாம்னா எடுத்து குடுற.
2: சிடிசி ஒண்ணுதானே இருக்கும். போ நாளைக்கு வா.
3: ஓகே.
2: மூணு வருஷமா கப்பல் வந்தாலும் ஓடுறா போனாலும் ஓடுறா. சைரன் சத்தம் கேட்க கூடாதுங்கறா.
5: ஏய் கணேஷ் போடா, நீச்சல்லாம் தெரியுமா போடா.
6: அன்னைக்கு ஃபாதர் கிட்ட எரிஞ்ச கப்பலை பத்தி சொன்னீங்களே?
0: ஆமா, அந்த மாதிரி எத்தனை எரிஞ்சிருக்கு முடிக்கிருக்கு. அதுக்கு என்ன?
6: உங்ககிட்ட தனியா பேசணும். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தண்ணியில முழுகி இருக்குமே பழைய லைட் ஹவுஸ், அங்க வாங்க.
0: முதல பார்த்தேனே அந்த லைட் ஹவுஸ் தானே?
6: உங்களுக்காக

0: அம்ரத், சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். என் வேலையை நீ பார்த்துக்க.
1: அதுக்கு என்ன, முடிஞ்ச வரைக்கும் நீ செய், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியமா?
0: ஆமாம்.
2: மருது
0: சார்,
2: இந்த வேலையை முடிச்சுட்டு கீழே ப்ரொபல்லரில் ஏதோ சிக்கியிருக்கு, அதை உடனே கிளீன் பண்ணு.
0: இன்னைக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு ப்ரொபல்லர் கிளீன் பண்ணிடுறேன் சார்.
2: ஒன்று செய், இதோட இந்த வேலையை நிறுத்து, ப்ரொபல்லர் வேலையை பாரு.
0: ஓகே சார்.

0: கீழே மருந்து வேலை செய்யறோம்.
1: மெடிக்கல் ஆஃபீஸர் இல்லை.

ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: என்னப்பா திருப்பியும் தகராறா?
1: அது ஒன்றும் இல்லை, கப்பலை கிளீன் பண்ணும்போது கீறி விட்டுருச்சு, அதுக்கு போய் இவ்வளோ பெரிய கட்டு போட்டு
0: விட்டானுங்க. உட்கார் உட்கார், டீ போட்டு வர. இந்த நான்சு வேற, என்னைக்கும் சர்ச்சுக்கு போனால் இவ்வளோ நேரம் ஆக்க மாட்டா, இன்னைக்கு என்னன்னு தெரியல.

0: நான்சி சர்ச்சுக்கு வந்திருந்தாளா? இன்னும் வீட்டுக்கு வரலையே காணும்னு மெர்சி தேடிட்டு இருந்தாங்க.
1: வரலையேப்பா, நானும் வருவா வருவான்னு காத்துட்டு இருந்து இப்பதான் சில்லறைய என்ன ஆரம்பிச்சேன். எங்க போயிருப்பாளோ?
0: நான்சி வந்தானா? நான் வந்து சொல்லிட்டு போனேன்னு சொல்லுங்க.
1: சரிப்பா,
0: நான் வரேன்.

0: சாரி, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன்.
1: நான் உனக்காக காத்திருக்கல. எங்க ஊரு துறைமுகம் ரொம்ப சின்னது. எப்பவாவது வாரத்துக்கு ஒன்று ரெண்டு சரக்கு கப்பல் தான் வரும். கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மாங்காய், நெல்லிக்காய், ஊருக்கான்னு வீட்டில் எது புளிப்பாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அவங்க அதுக்கு பதிலாக வாட்ச்சு, பேனா, கண்ணாடின்னு கையில் எதை இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய சரக்கு கப்பல் துறைமுகத்துக்கு வந்துச்சு. கப்பலில் இருந்து சரக்குகள் இறக்குற போட்டில் ஏறி நானும் பசங்களும் அந்த கப்பலுக்கு போனோம்.
2: நீ முதல்ல இறங்கி சீக்கிரம் கீழே போயிடு, இல்லைனா எல்லாரும் கரைக்கு போயிடுவாங்க.
1: ஆமா சார், அவங்க எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க சார். என்கிட்ட யாரும் வாங்கல. கடைசியா கருப்பா ஒருத்தர் சொன்னாரு, மேலே போய் பாரு, நீங்க இருப்பீங்கன்னு. உங்களுக்கு மாங்கானா பிடிக்கும், நிறைய வாங்குவாருன்னு. இல்ல இல்ல, வாங்கினா வாங்குவாரு, இல்லைன்னா.
2: சரி, மாங்காய் வாங்கவே.
1: எத்தனை சார், நாலு மாங்காய் வைக்கட்டுமா இல்ல ஆறா?
2: எத்தனை எடுத்துட்டு வந்திருக்க?
1: எட்டு.
2: எல்லாத்தையும் வாங்கவே.
1: ஐயா,
2: எவ்வளோ?
1: எனக்கு பணம் வேண்டாம்.
2: பணம் வேணாமா?
1: வேற ஏதாவது.
2: வேற ஏதாவதுன்னா? இந்த தொப்பி வேணுமா?
1: தொப்பியும் நல்லதா இருக்கு, இருந்தாலும் எனக்கு இந்த புறா தான் வேணும்.
2: புறாவா? அது எதுக்கு உனக்கு?
1: நான் வளர்ப்பேன்.
2: அதெல்லாம் உன்னால வளர்க்க முடியாது. இதெல்லாம் நான் வளர்க்குற புறா. இதை எங்க எடுத்துட்டு போய் விட்டாலும் திருப்பி என் கப்பலுக்கு என்கிட்டே வந்துடும். வேற ஏதாவது கேளு.
1: ஒன்றும் வேண்டாம், புறா தான் வேணும்.
2: சொன்னா கேளு. இதெல்லாம் பந்தய புறாங்க. வெளிநாட்டுல பந்தயங்களை கலந்துட்டு ஜெயிச்ச போறாங்க. ஒன்னு ஒண்ணு 2 லட்சம் 3 லட்சம் தெரியுமா?
1: இருக்கட்டும், நான் வேணா உங்களுக்கு இதுக்கு பதிலா எலுமிச்சங்காய், நெல்லிக்காய், ஆவக்காய், ஊறுகாய் எல்லாமே எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். இதை எடுத்துக்கட்டுமா? இல்ல வேண்டாம், எல்லாமே அழகா இருக்கு. கருப்பா குண்டா இருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன்.
2: எதை வேணா எடுத்துக்கோ.
1: இல்ல இல்ல, நான் இதே எடுத்துக்கிறேன். இதுதான் ஃபுல்லா வெள்ளையா இருக்கு.

0: நான்சி வந்துற புறா சீக்கிரம்டா.
1: டேய் தரந்த புறா பறந்து போயிடுடா.
2: டேய் கணேஷ் விடுடா. டேய் விடு சொல்றே.
0: நான்சி பாத்துட்டடா சீக்கிரம்டா.
2: நான் சொல்றேன்டா. டேய் நான் சொல்றேன்ல வந்து மண்டைய உடைச்சிடுவேன் நான்.
1: இரு வர.

0: இவர் பொருள் எங்க போச்சு? ஷிப்புக்கு தானே பறந்து வரும்னு சொன்னாரு
1: சார்.
2: அம்மாவோட மோதிரம் கீழே எழுந்திரு. ரெண்டாவது மாடியில் என் பெட்ரூம் இருக்கும், அங்க வா. ஸ்ட்ரைட்டா வா, அந்த கதவு கொடியில லெஃப்ட்ல பாரு. வா
3: உள்ள வா. நீ இன்னும் எதுவும் அடுக்கலையா
0: சார்? இது எடுத்துக்கட்டுமா?
3: அது இல்லைன்னா கப்பலே ஓட்ட முடியாது. முதல்ல அதை வை. இப்ப நான் ஒன்னு ரெண்டு மூணு எண்ணுவேன், மூணு எண்றதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு
0: எடுத்துருங்க சார்.
3: ஒன்னு ரெண்டு
0: சார், நான் இதே எடுத்துறேன்.
3: மூணு.
4: பைனாகுலர் எடுத்த உடனே என்னாச்சு? ஏய் சொல்லு, பைனாகுலர் எடுத்த உடனே என்னாச்சு?
0: அப்புறமா உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நான், அவரு, அந்த கருப்பன், மூணு பேருமா சேர்ந்து நிறைய திராட்சை வாங்கி வைன் எப்படி செய்வீங்க?
3: இப்போ அங்க செய்வோம் பாரு. ஜோ, திராட்சை எல்லாம் கழுவிட்டியா?
5: ஆ, பன்னீர்ல கழுவிட்டேன்.
0: என்னது, பன்னீர்ல கழுவினியா?
3: ஆமா, அப்படியே மொத்தமா போடுற.
5: சீக்கிரம் ட்ரமுக்கு உள்ள இறங்கு.
0: ஏன், எதுக்கு?
3: ஆ, உள்ள இறங்கி திராட்சையை மிதிக்கிறதுக்காக தான். பின்ன எதுக்கு உன்ன கூட்டு வந்திருக்கோம்? ஜோ, தூக்கு.
6: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
7: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
6: காய்கறிகளும் பழங்களும்.
7: சாப்பிட கூடாதது
6: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
7: செய்ய வேண்டியது
6: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
7: செய்ய கூடாதது
6: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
7: வலிமைக்கு
6: உணவு,
7: அமைதிக்கு
6: இசை,
7: கோபம்.
0: ஆமா, நீங்க கிரேப் ஜூஸ் சேரீங்களா இல்ல உண்மையாவே வைன் தானா?
3: இப்ப குடிச்சா ஜூஸ், ஒரு வருஷம் கழிச்சு புளிச்சு போய் குடிச்சா வைன். நல்லா மிதி.
5: ஆ, மிதி மிதி, நல்லா மிதி.
3: சரி போதும் ஜோ. உங்க ஊர் மாங்காய் சூப்பரா இருக்க. நாளைக்கு சாயந்தரம் கப்பலுக்கு எடுத்துவா.
0: எத்தனை? 10? 20? 25?
3: ஒரு மூட்டை மாங்காய் நாளைக்கு கொண்டு வா.
5: கரெக்ட், நல்ல மானுக்கு வந்துடு.
3: இறங்க. உன்னை யாரு மேல விட்டுது?
0: ஆபீசர் தான் வர சொன்னாரு.
3: உள்ள வர கூடாது. இறங்க.
5: காப்பல் பொறுப்பட போகுது. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா எங்களை மட்டும் இல்ல, இந்த காப்பலை பார்த்திருக்க முடியாது. சீக்கிரம் வா, அப்புறம் காப்டனையும் பார்க்க முடியாது.
3: ரோஜா, ஷிப் அபௌட் டு சேல் ஷார்ட்லி. காப்பட் ட்ரெஸ் நல்லா இருக்க. கையில என்ன மூட்டை? உள்ள என்ன வச்சிருக்க?
8: கேப்டன், மிஸ்ஸஸ்
3: யா? எஸ்,
9: செகண்ட் ஆபீசர் கல்யாண் சார்.
3: உங்களுக்கு எதை எப்ப செய்யணும் தெரியாதா
9: சார்? சின்ன விஷயம.
3: எதையா சின்ன விஷயம்
9: சார்?
3: பிசின்ல ப்ராப்ளம் இருந்து சின்ன விஷயமா
9: சார்?
3: போறது பசிபிக் ஓஷன்.
9: ஐ நோ சார்.
3: லைஃப் போட் ஓகே இல்ல? அதுவும் ஏதாவது
9: பெர்ஃபெக்ட் சார்.
3: யோ, ரெண்டு நாள்ல 800 நாட்டிகள் மைல் போய் ஆகணும்.
9: ஐ நோ சார்.
3: புயல் சின்ன வேற இருக்கு, லேட் பண்ணா 1 மாசம் மாட்டிப்போம்.
9: இல்ல சார்.
3: சரி, கப்பல்ல யாராவது ஒளிஞ்சிருக்காங்க பாத்தியா?
9: பாத்தாச்சு சார்.
3: ஃபைனலா செக்அப் பண்ணிக்கோ.
9: ஐ வில் ரிப்போர்ட் சார்.
0: கப்பல் பொறுப்பட போதாமே.
3: ஆமா. கிறிஸ்,
10: சார்,
3: செக் தி ஆயில் ஸ்டாக்ஸ்.
10: ஓகே.
0: நீங்க எல்லாரும் போறீங்களா?
3: ஆமா. ஏய் போரிஸ்.
11: எஸ்.
3: ஸ்டார்ட் தி செகண்ட் இன்ஜின்.
11: இட்ஸ் ஆல்ரெடி ரன்னிங் சார்.
0: நானும் வரேன்.
3: வாயே.
0: நான் வரதான் போறேன். இனிமே கப்பலை விட்டு இறங்க மாட்டேன். உங்களை பிரிஞ்ச நாள் இருக்க முடியாது. யாராவது என்ன பிடிக்கணும்னு நினைச்சா கப்பல்ல இருந்து கடல்ல குதிச்சிடுவேன்.
3: ஒரு நாளைக்கு இல்ல. நீ முதல்ல இறங்க. ஏய்,
0: நான் மட்டும் இறங்க மாட்டேன்.
3: ஏன்?

0: தெரியல, உங்களை பிரிஞ்சு என்னால் இனிமே இருக்க முடியாது. நானும் உங்களோடவே வரேன், இல்லைன்னா நீங்க இறங்கி என்னோட வந்துடுங்க.
1: அப்படின்னா உங்க அண்ணியும் சர்ச்சையும் பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா?
0: முடியும், ஆனா இது முடியாது.
1: அதான் ஏன் என்ன லவ் பண்றியா?
0: ஏன் தப்பா?
1: அரஞ்சண்ணா, 5 வயசு 10 வயசுல எல்லாம் காதலை பத்தி பேசிட்டு
0: 9 வயசுல பேசினாதான் உண்மையா?
1: நான் சொல்றத கேளு நான்சி, கீழே இறங்கிடு. நீ சின்ன குழந்தை மாதிரி, உன்னால இப்ப எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. பாக்குறது மேலாம் ஆசைப்படுவேன். வெள்ளை புறா வேணுமா இல்ல கருப்பு புறா வேணுமான்னு கேட்டா கூட உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு உனக்கே சொல்ல தெரியாது. டேப் ரிகார்டர் பார்த்தாலும் ஆசைப்படுவேன், பைனாகுலரை பார்த்தாலும் ஆசைப்படுவேன். எது உனக்கு தேவைன்னு உனக்கே தெரியாது. அதே போலதான் என் மேலேயே ஆசைப்பட்டுட்டேன், புரியுதா? நான் திடீர்னு புறப்படுறேன்னு உன்னால தாங்க முடியல. அதான் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் இதை பத்தி யோசிச்சுப்பாரு, எல்லாம் தமாஷா தெரியும். இப்ப இறங்க ப்ளீஸ்.
0: நான் ஏற்கனவே எல்லாத்தையுமே யோசிச்சுட்டேன்.
1: சரி, இன்னொரு தடவை யோசி. நான் வேணா போயிட்டு இன்னொரு தடவை உனக்காக வரேன்.
0: எனக்கு தெரியும் நீங்க இப்ப போனா திரும்பி வரவே மாட்டீங்க.
1: இல்ல வரேன்.
0: நிச்சயமா?
1: நிச்சயமா.
0: சத்தியமா?
1: ஓ மேல சத்தியமா.
0: எப்ப வருவீங்க?
1: இன்னும் 1 வருஷத்துல வரேன்.
0: வரலனா?
1: உனக்காக வரேன். வா, நீ முதல்ல இறங்க.
0: நீங்க வர வரைக்கும்
1: அன்னைக்கே இந்த முகத்தை நீ ஆசைப்பட்டு கேட்டேன், இப்போ இது உனக்கு தான். வா.
0: அப்போ நீங்க வர வரைக்கும் உங்களுக்காக இந்த மோதிரத்தை வச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.
1: ஆஹா, எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க கூடாது. நான் போன பிறகு ஒருவேளை உங்க அண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இல்ல நீயே வேற யாராவது விரும்பலாம். ஒருவேளை நீ விரும்பின அந்த காதலே உனக்கு உண்மையான காதல்னு தோணலாம்.
0: அப்படி தோணாது.
1: ஒருவேளை தோணலாம். அப்படி நடந்து உன்னை யாரையாவது உண்மையா விரும்பினா அவனையே ஏத்துக்கோ.
0: நீங்க வந்துருவீங்கல்ல?
1: அப்படி நடக்காம நான் வரும்போது நீ எனக்காக காத்துட்டு இருந்தீனா இதான் நான் உனக்கு போட போற வெட்டிங் ரிங்.

0: உலகம் பூரா எல்லா ஹார்பர்லயும் இதே கதை தான். லைட் ஹவுஸ்ல ஒரு பொண்ணு நிற்கும், என்னடான்னு கேட்டா உன்ன மாதிரி தான், மாங்காய் கொடுத்தேன் மனசை கொடுத்தேன்னு. எவனாவது மாங்காய் வாங்கிட்டு மனசு கொடுப்பானா? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கதையிலையும் இப்படி சொல்லிட்டு போனவன் திரும்பி வந்ததே இல்லை. பேர் என்ன சொன்ன?
1: தெரியாது.
0: ஊரு?
1: தெரியாது, ஆனா தமிழ் தான் பேசினாரு.
0: தமிழ் பேசினா தமிழா, இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷ்காரனா? என்ன மாதிரி கப்பல்காரங்களுக்கு கரையில் இறங்கினா கப்பல் மறந்துடும், கப்பலில் ஏறினா கரை மறந்துடும், சொந்த அம்மா அப்பாவே மறந்துடுவாங்க. எனக்கு கூட தான் உலகம் பூரா எத்தனையோ பொண்ணுங்க மாங்காய் கொடுத்துருக்குது, ஊர்காய் கொடுத்துருக்குது, அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன்.
1: நான் நினைச்ச மாதிரி உனக்கு கடலை பத்தியும் கப்பலை பத்தியும் எல்லாம் தெரியுதே தவிர ஒரு பொண்ணை பத்தி அவன் மனசை பத்தி ஒண்ணுமே தெரியல.
0: அடி பாவி, நீ இங்க சும்மா காத்துக்கிட்டு இருக்க. ஆனா எங்க அம்மா இதை மாதிரி சொல்லிட்டு கப்பல் ஏறின எங்க அப்பாவை நினைச்சு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா சாவர வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. எங்க அப்பா வரவே இல்லை. எத்தனையோ தடவை எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, கப்பலில் போறே உங்கள் அப்பாவை தேடுறான்னு. தேடலையே, நான் நினச்சா ஒரு மாதத்தில் அவரை கண்டுபிடிச்சிருக்க முடியும். எதுக்கு? எங்கள் அப்பா கிடச்சா எனக்கு என்ன ஆகப்போகுது?
1: அப்போது ஒன்றால் எனக்கு ஒன்றும் ஆகாது. ம்,

இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: ஏன் ஃபாதர், 3 வருஷமா எந்த முயற்சியுமா பண்ணாம இருந்தீங்க?
1: என்னாலான முயற்சி எல்லாம் பண்ணிட்டேன், இனிமே அவன் வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு. ஒன்னு, நீ தான் அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்ல அவன் மனசு மாத்தணும்.
0: அவனை கண்டுபிடிக்கிறது பெரிய மேட்டரே இல்ல. எங்க அம்மா சொல்லி எங்க அப்பாவையே தேடல, ஆனா நான்சிக்காக அவனை தேடல. உலகம் பூரா முக்காவாசி கடல், அதுல ஊர் பேர் தெரியாத ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம்தான்.
2: முடியாதா?
0: ஏன் முடியாது?

0: கேக்குற விஷயங்களை மட்டும் நீ நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, கண்டிப்பா கிடைச்சிருவான்.
1: இவ்ளோ பெரிய கிரேனா, இதுக்கு மேல கூட ஆபீஸ் வச்சிருப்பாங்க. ஏற முடியல, கால் வலிக்குது.
2: வா நான்சி, இன்னும் கொஞ்ச தூரம் தான், அவரை கண்டுபிடிக்க வேண்டாமா? குட் மார்னிங் சார்.
3: குட் மார்னிங் மருது, உட்காரு. என்ன விஷயம்
2: சார்? 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போர்ட்டுக்கு வந்து போன கப்பல் லிஸ்ட்லாம் வேணும் சார்.
3: நேவி, மர்ச்சன்ட் நேவி, கார்கோ, அது மட்டுமா இல்ல பாசஞ்சர் ஷிப் கூடவா?
2: இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுங்க சார், தேவைப்படுது.
3: நிறைய வருமே.
2: பரவாயில்ல சார், ரொம்ப முக்கியமா தேவைப்படுது.
3: அப்படின்னா ஒன்னு பண்ணு, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வா, எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன்.
2: நான்சி, கேப்டன் உன்ன காத்துக்கிட்டு இருக்காது என்ன சொன்னாரு? அப்புறம் ஏன் இன்னி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்க?
1: நான் கேட்டதுக்கு 1 வருஷத்துல வரேன்னு சொன்னாரு.
2: காத்துக்கிட்டு இருக்காதேன்னு சொன்னாரா இல்லையா?
1: இல்ல, வருவேன்னு.
2: 1 வருஷத்துல வருவேன்னு சொன்னவன் இப்ப 3 வருஷம் ஆகியும் வரல, இனிமேலும் வருவான்னு எப்படி நம்புறேன்?
1: என்னமோ எனக்கு தோணுது. மருது,
2: நாம கலெக்ட் பண்ண லிஸ்ட் படி தேட வேண்டியது 40 கப்பல். அதுல ஒன்னு முழுகிடுச்சு, ஒன்னு எரிஞ்சிடுச்சு. சாம்பார ஊத்து. மிச்சம் இருக்கிறது 38 கப்பல் தான். இதுல ஏதோ ஒண்ணுல தான் ஆள் இருக்கான். இந்த சோத்தை நீ எனக்காக போடல, அவனுக்காக தானே போடுற?
1: இல்ல, உனக்காகவும் போடுவேன்.
2: அப்படி இப்படின்னு ஃபில்டர் பண்ணி கடைசியில 7 கப்பலுக்கு வந்தாச்சு. இந்த புக்கில் உலக நாட்டு கொடிகள்லாம் இருக்கு. அந்த கப்பலில் எந்த கொடி பறந்துச்சுன்னு கரெக்டாக நீ சொன்னேன்னா இந்த கப்பல்லேருந்து இன்னும் குறைச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது டிசைன் இருந்ததா?
1: இல்லை.
2: இந்த மாதிரி ஏதாவது பார்த்தியா?
1: இந்த தாடிக்கார படம் அந்த கப்பலையும் இருந்துச்சு.
2: யூரியான் தெரியாதா? இவர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ.
1: தெரியாது, ஆனால் அவர் ஃபோட்டோ நான் பார்த்தேன்.
2: கியூபாவோட பிரசிடென்ட். கியூபா. நீ பார்த்த கப்பலில் இந்த கொடி பறந்துட்டு இருந்துச்சா?
1: ஞாபகம் வந்துருச்சு, இந்த கொடி தான் அந்த கப்பலில் பறந்துச்சு.
2: இந்த 4 கப்பலில் தான் ஏதோ ஒன்று ஆள் இருக்கா. இப்போ நீ ஒரு கப்பல் கேப்டன் கிட்ட பேச போற, ரேடியோ ஆஃபீஸர் உனக்கு லைன் போட்டு கொடுப்பாரு. அந்த கேப்டன் ஒருவேளை உன் ஆளாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு கப்பல், நாளைக்கு ஒரு கப்பல். ஒண்ணு இல்ல, சுத்தி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அவர் பேசுறது இதில் தான் கேட்கும். நான்சி, ஆஃபீஸர் சொல்ற மாதிரி செய், நீ முதல்ல பேசு. அவர் பேசுறது கொஞ்சம் லேட்டா தான் கேட்கும், ஏன்னா உலகம் இப்படி உருண்டேனா நாம
4: ரெடியா மருது.
2: அவர் இங்க இருக்காரு. ரெடி ஆஃபீஸர், ரெடி.
4: ஹலோ
5: ஹலோ, நான் கேப்டன் பேசுறேன்.
1: சார் சார், நான் நான்சி பேசுறேன்.
2: இதுல பேசு.
5: நான்சி, ஹவ் ஆர் யூ?
1: நான் நல்லா இருக்கேன் சார். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு மாங்காய் கூட கொடுத்தேனே, வைன் செஞ்சோமே, புறா கூட கொடுத்தீங்களே.
5: அம்மா சௌக்கியமா?
1: அவங்க என் அம்மா கிடையாது, என் அண்ணி மர்சி.
5: கல்கத்தால பார்த்தேன், அந்த நான்சி தானே?
1: இல்ல இல்ல, எனக்கு கல்கத்தா தெரியாது, தமிழ்நாட்டுல இருந்து நான்சி.
5: சாரி, நான் இந்தியால தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்ததில்ல, இந்த கப்பலுக்கு புதுசு, நியூ கேப்டன். சாரி.

0: இத்தனை வருஷமா யார்கிட்டயும் இதுக்காக உதவி கேட்கல, அவரை பத்தி விசாரிக்கல. ஆனா ஏனோ தெரியல, உன்னை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ அவரை கண்டுபிடிச்சிருவ. எங்க அண்ணே அடிக்கடி சொல்லுவாங்க, யார்கிட்டயும் பேசாத, சிரிக்காத, பழகாதேன்னு. ஏன்னா சிரிச்ச உடனே எவனாவது லவ் பண்றேன்னு சொல்லிடுவான். இன்னொருத்தனா இருந்தா இந்நேரத்துக்கு ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா நீ எனக்காக உண்மையா எவ்வளவு கஷ்டப்படுற, உன்னை என் லைஃப் பூரா மறக்கவே முடியாது. உன்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்திருந்தா, இல்ல இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருந்தா இந்நேரம் அவரை கண்டுபிடிச்சிருந்திருப்பேன்.
1: அதுல என்ன நான் கூட தான் உன்னை லவ் பண்றேன். இன்னும் அந்த மூணு கேப்டன் கிட்டையும் பேசிட்டு, நீ சொன்னிய கேப்டன் அவன் இருக்கானா, உன்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்கானான்னு தெரிஞ்சுட்டு உன்கிட்ட என் லவ்வை சொல்லலாம்னு நினச்சேன். நல்ல விட நீயே ஆரம்பிச்சிட்டேன். ஐ லவ் யூ. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தான்னு சொன்ன, அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தா ஒருவேளை இப்போ நீ எனக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். நான் இந்த தேட்டர் வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஒருவேளை உனக்காக அவன் என்ன தேடிட்டு இருந்திருப்பான். நான் உன்னை முத முதல்ல பார்த்தபோது கூட எனக்கு ஒன்றுமே தோணலை, ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி போச்சு. மூணு வருஷத்துக்கு அப்புறம் கூட யாரையும் செலக்ட் பண்ணாம என்ன பார்த்த உடனே பேசிருக்கேன்னா ஒருவேளை இதுக்கு லவ் கூட காரணமா இருக்கலாம்.
0: உலகம் பூரா சுத்தி இருக்கியே, உனக்கு அனுபவம் இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பேன்னு தான் உன்ன கேட்டேன். இப்படி ஹெல்ப் கேட்டு வந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கீழ்த்தரமா பொறுக்கி மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்றியே, என் மூஞ்சிலே முடிக்காதே.

0: ஜாசிக், எது கோபப்படுற? யாரோ பைனாக்குலர் கொடுத்தான் புறா கொடுத்தாங்கிறதுக்காக அந்த கேப்டன் கிட்ட போய் நான் கூட வரேன்னு சொல்லியா? அது கீழ்த்தரமா பொறுக்கித்தரமா? அதே மாதிரிதான் நீ உங்ககிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏய், நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணல, என் மனசில் இருக்கிறத சொன்னேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ உன் இஷ்டம். இதை நான் மறைச்சு மறைச்சு என் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க மாட்டேன்.
1: ஏய், எதுவும் பேசாத, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல.
0: நான்சி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உன் ஆளு தான் கேப்டன், அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், அந்த கப்பலை கண்டுபிடிச்சிட்டேன், சிலோன்ல தான் நிக்குது.
2: நினைச்சது நடக்குங்கிறது எங்க நம்பிக்கை. மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நாங்க தான் இந்த மெழுகுவத்தையும் கொளுத்துறோம். உனக்கு என்ன மருது? எங்கிருந்தோ வந்து இந்த நாட்டில் நினைக்கிறதுக்கு
0: ஒன்னே ஒன்று இருந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு வரணும்னு, அதுவும் வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு வேற ஒன்று நினச்சி நான் மெழுகுவத்தி கொடுத்துறேன்.
3: Babe, tell me you love me. I hope I hear it.

0: என்ன விரட்டிக்கிட்டே வர? முட்டாளு கூட தெரியும், ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தர் இருக்கும் போது இன்னொருத்தனை நினைச்சு கூட பார்க்க மாட்டான்னு.
1: மனசுல இருக்கா நிஜத்துல இல்லையே, நீ என்ன மனசுல நினைக்கூடாது? ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னது உடம்புக்கு தான், மனசுக்கு இல்ல.
0: மனசுல சில இடத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது.
1: இதை பாரு நான்சி, உலகத்துல நீ மட்டும்தான் காதலிச்சியா? நாலறிவு அஞ்சறி உள்ளதெல்லாம் கூட காதலிக்குது, பகுத்தறிவு இல்லாதெல்லாம் குழப்பம் இல்லாம காதலிக்குது, பகுத்தறிவு உள்ளதுதான் குழம்புது.
0: உனக்கு பேச தெரியுது, எனக்கு பேச தெரியல.
2: நீயும் சலிக்காம விக்ரம் மாத்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அந்த பொண்ணோட மனசுல இருக்கிற முட்டாள்தனமான எண்ணத்தை உன்னால மாத்த முடியல.
1: ஃபாதர், நீங்க எப்பாவது லவ் பண்ணிருக்கீங்களா?
2: இல்ல.
1: உங்களுக்கு தெரியாத விஷயத்தையே முட்டாள்தனம்னு சொல்லணும். என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அவ்வளோ அனுபவம் இருந்தும் கூட என்னால் ஒரு பொண்ணு மனசுக்குள்ளே முழுசாக போக முடியல.
2: இஸ் இட்?
1: அந்த கேப்டன் நினச்சிருந்தா அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனால் அந்த கேப்டன் ஒன்றுமே பண்ணாமல் தட்டி கொடுத்து அந்த பொண்ணை கப்பலில் இருந்து இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ளே முழுசாக உட்காந்துட்டான். ஏன் ஃபாதர், நிறைய பண்ணுறத விட ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதா மனசு ஆழமாக பாதிக்குமா?
2: காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தால் அது காதலாக இருக்க முடியாது. இதை நான் சொல்ல, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார்.

0: மெர்சி சொன்னது உண்மைதான். நீ அவனை மறக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால்தான் நீ கப்பல்ல ஏறின. இன்னைக்கு படகு எடுத்துட்டு கிளம்புற, போ. எவ்வளவு தூரம் வேணாலும் போ. நீ சொல்லுனது தானே கிளம்புற? நீ மட்டும் இல்ல, நானும் அவனை பார்க்கணும்.
1: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் என் கண்ணீர்.
0: ஹலோ, ஒண்ணுமே பண்ண முடியாது, உட்காரு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாத, டீசல் காலி.
2: நான் சலூனுக்கு போயே தீருவேன். கடல்ல குதிச்சாத.
0: நான்சி குதிச்சாத. சொல்றத கேளு. கடல்ல விட்டுறேன், அப்புறம் என்ன?

0: பண்ணிக்கிறேன்.
1: கப்பல்ல சிலோனுக்கு போறத தடுத்த கதை முடிச்சாலும் பரவாயில்ல, நான் போயே தீருவேன். எல்லாம் உன்னாலதான், நீதான் வேணும் நம்ம மோதிரத்தை கடலுக்குள்ள விழ வச்ச. என்கிட்ட இருந்து அவன் ஞாபகத்தை அழிக்க பாக்குற. அந்த மோதிரம் கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், நீ ஒரு காட்டு மிராண்டி, நீ ஒரு மிருகம். உனக்கு அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி யாரும் இல்லாத ஒரு மரம். யாராவது உன விரும்பி இருந்தா தானே உனக்கு அந்த மோதிரத்தோட அருமை தெரியும். இல்ல, அந்த மோதிரம் இல்லாம நான் இந்த கடலை விட்டு போக மாட்டேன்.

0: கிளினாலும் பரவாயில்ல.
1: எல்லாம் இந்த பொண்ணால தான் நினைக்கிறேன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648.

0: விருப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: ஏன் இப்படி செஞ்ச? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? சுத்திலும் தண்ணி, ஒரே இருட்டு, மருது மருதுன்னு கத்திக்கிட்டே இருக்கே, நீ கேட்கவே இல்ல.
3: ஏய், எனக்கு உண்மையிலே கேட்கவே இல்ல. நீ தானே சொன்ன மோதிரம் கிடைக்கலன்னா உயிரோட போக மாட்டேன்னு?
2: ரொம்ப நேரமா கிடைக்கலையா?
3: எங்க கிடைச்சது? வெறும் கிழிஞ்சல் தான் கிடைச்சது.
2: கடவுளே, அப்புறம் எப்படிதான் எடுத்த?
3: அதான் எனக்கும் தெரியல. கையில எதையோ எடுத்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள மயக்கம் ஆயிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா மெர்சி ஃபாதர் நண்டு எல்லாரும் நிக்கிறாங்க. கையில உன்னோட மோதிரம் இருக்குது.
2: பாத்தியா, நான் பிரார்த்தனை பண்ணது நடந்துருச்சு. உடனே போய் காணிக்க செலுத்தணும்.
3: நீ 3 வருஷமா பிரார்த்தனை பண்ணியே, அதுவும் நடந்துருச்சு. நீ காத்துட்டு இருந்த கேப்டன், அவன் பேர் முகுந்தன். அவன் கப்பல் சிரோன்ல இருந்து கிளம்பி நம்ம ஹார்பருக்கு வந்துட்டு இருக்கு.

0: ஜோ, கேப்டன் எங்க?
1: இந்த கேப்டன் முகுந்தன் தானா? அவர் இப்போ உயிரோடு இல்ல.
0: என்ன சொல்ற?
1: காப்பல் இங்க இருந்த கலாம்பின் 2 மாசத்துல நாடு கடல் போயிட்டு இருக்கும் போது ஆயில் டேங்கர் வெடிச்சு பத்திக்குச்சு. முகுந்தன் எல்லாரையும் காப்பாத்துற அடிக்கு ரொம்ப ட்ரை பண்ண முடியல, சேர்த்துட்டா. நானும் இன்னும் ரொத்தனும் மட்டும்தான் பல்லச்சோம். 6 மாசமா தேடி பார்த்துட்டு முகுண்டானோட போடி கிடைக்கலன்னு எங்கள் கம்பெனில சேர்த்து போயிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. நீனும் கல்யாணம் பண்ணிக்கலையா? முகுண்டனும் அப்படிதான் தினமும் உன்னை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தார். திரும்பி வந்த மோதிரம் போட்ட கல்யாணம் பண்ணிக்க போறனார். சேர்த்துட்டா, நல்ல ஆபீசர்.

0: காதலிக்கிறது எதுக்கு? சாவரத்துக்கா? வாழறதுக்கு தானே? அந்த ஆப்பிரிக்கன் சொன்னது உண்மைதான். கப்பல் ஆக்சிடென்ட்ல காணாம போனவன் செத்துட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட வந்தவனும் இருக்கான். கோயிலுக்கு தானே போற? நானும் வரேன். இன்னைக்கு உன் கடவுளுக்கு முன்னாடி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்.
1: என்ன மருது, சர்ச்சுக்கு மெர்சியை நீயே கூட்டு வந்திருக்க?
0: உங்க மூணு பேர்கிட்டயும் ஒண்ணு சொல்லணும். நாளைக்கு சாயந்தரம் நான் கப்பல்ல புறப்படுறேன்.
2: என்னப்பா இது?
1: நாளைக்கு போறியா?
0: ஆமா ஃபாதர், இந்த மண்ணில் நான் கால் எடுத்து வைக்கும்போது இனிமேல் நம்ம கப்பலில் ஏறக்கூடாது. மக்கி போனாலும் இந்த மண்ணோட தான் மக்கி போகணும்னு நினச்சேன். ஆனால் கடல் வாழ்க்கை என்ன விடலை. வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு இப்போ சொந்தக்காரனையே ஏற்றுக்க தயங்குது. நாளைக்கு நான் இங்கே இருக்க போகிறதோ இல்லை கப்பலில் ஏற போகிறதோ உன்னை நான்சி கையிலையும் இல்லை உங்கள் கையிலையோ தான் இருக்கு. இத படிங்க ஃபாதர்.
1: மருது கேப்டன், என்னது
0: இதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுங்க ஃபாதர், எடுங்க ஃபாதர். சொல்வீங்கல்ல, சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன். அதான் எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். இனி உயிரை விட்டு பொணமா கடந்தா கூட இப்ப முடிவை சொல்ல மாட்டான். ஆனா அந்த கடவுளோட முடிவு

0: kakaiba.
1: நான்சி, அவன் போனுமா? அவன் இங்கே இருக்கணும்னு வந்தால் நாமெல்லாம் அவனை துரத்துறோம். நீதாமா அவனை தடுத்து நிறுத்தணும்.
0: அவளால் முடிவெடுக்க முடியாது ஃபாதர். சத்தியமா சொல்ல சொல்லுங்க, நான் போறத விரும்புறாளான்னு?
2: என்னால முடிவெடுக்க முடியல. பிரிங்க ஃபாதர், நான் கடவுளை நம்புறவ. எந்த முடிவா இருந்தாலும் அது கடவுள் முடிவா இருந்தா எனக்கு நல்ல முடிவு தான். நீங்க பிரிங்க. அதில் இவர் பேர் இருந்தா இப்பவே இங்கேயே உங்க முன்னால இவரை ஏத்துக்கிறேன். இல்லைன்னா காலம் பூரா கேப்டனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை ஆயிரத்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன், கோடியில ஒருத்தன் மறுபடியும் பொழைச்சு வந்தாலும் வரலாம். பிரிங்க.
3: பிரிக்காதீங்க சாமி. இவ ஏதோ தெரியாம பேசுறேன். இந்த சீட்டை பிரிச்சு மருது பேரு வந்தா நல்லது, வரலனா?
0: சீட்டை இப்ப பிரிக்கணும் தேவையில்லை ஃபாதர். நாளைக்கு சாயந்தரம் தான் நான் கப்பல் ஏற போறேன். அதுக்குள்ள இவ முடிவு சொல்லனா நானே வந்து சீட்டை பிரிச்சு பார்த்துட்டு தான் போவேன். எனக்கு கடவுள் முடிவு முக்கியம் இல்லை, ஓ முடிவு தான் முக்கியம். என்ன முடிவு எடுத்தாலும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்து சொல்லு.
3: பொதுவா ஆம்பளைங்க எப்படி தெரியுமா, கல்யாணம் ஆகி 60 கல்யாணம் வரைக்கும் கூட நம்ம பொண்டாட்டி யாரோடையாவது பேசுறாளா? கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோடையாவது பழக்கம் இருக்குமான்னு நினைக்கிறவங்க. ஆனா மருது, நீ யாருக்கோ காதுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோ அத சாதாரணமா எடுத்துக்கிட்டு உன்னை லவ் பண்றானா, அவன்தான் ஆம்பளை. 5 காத்துக்கிட்டு, 10 காத்துக்கிட்டு, நான் ஒண்ணும் சொல்லல. செத்தவனுக்காக காத்துட்டு இருக்காத. மருதுவோட உண்மையான லவ் மிஸ் பண்ணிடாத.
0: வரலாமா?
2: வா வா வா.
0: ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஊருக்கு போறேன்ல, நண்டு என் கூட போட்டோ எடுக்கணும்னு சொன்னா, போட்டோ எடுக்க ஆள் இல்ல, அதான் நான்சி கூட்டு போலான்னு வந்தேன்.
3: என் கூட எடுத்துக்க மாட்டியா?
0: நீ வேற.
3: நான்சி ஏடுமா,
0: இன்னைக்கு நான் கிளம்புறேன். கடைசி ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு, செய்யறேன்.
4: என்ன மருது, நான்லாம் ஏன் பிறந்தேனே தெரில. கண்ட கண்ட குடிகாரன்ட்டெல்லாம் எச்ச குடி வாங்கி குடிச்சுக்கணும், அடி வாங்கிக்கணும். ஒரு 2000-3000 பணம் இருந்துச்சுன்னா ஒரு வண்டி, 2 ஒரு பாய்லரு, 10 கண்ணாடி கிளாஸ், 4 அலுமினிய பாத்திரத்தை வாங்கி போட்டுக்கின்னு இதோ இந்த இடத்துல ஒரு நைட்டு கடையை வச்சுக்கிட்டு ஒருவேளை சாப்பாடுனாலும் கௌரவமாக சாப்பிடுவேன்.
0: இவ்வளோதானா? இதுக்கு போய் இந்த என்ன போனி பண்ணுறதுக்கு மட்டும் நான் இருக்க மாட்டேன். இதுல 8000 பணம் இருக்கு. விட்ரா. ஏய், குட் மார்னிங் ஃபாதர். அன்னைக்கு லவ் பத்தி யாரோ சொன்னதா சொன்னீங்களே.
1: ஷேக்ஸ்பியர்
0: என்ன சொன்னாரு?
1: காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது.
0: தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர், காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது.
1: சூப்பர் பா, சித்தர் மருது சொன்னதா இது?
0: அட ஃபாதர், நீங்க வேற ஃபாதர். ஃபாதர் ஒரு போட்டோ. நான் எல்லார் கூடவும் போட்டோ எடுத்துக்கிட்டேன், ஆனா உன் கூட மட்டும்தான் எடுத்துக்கல. ஏன்னா கப்பல் பயணத்துல உன் போட்டோவை பார்த்துக்கிட்டே என்னால உன்னை நினைச்சிட்டு இருக்க முடியாது. கப்பல் ஏறினேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் திரும்பி இந்த பக்கம் வரமாட்டேன். அப்படியே கப்பல் பயணத்தில் நான் செத்து போனால் கூட என் பணத்தை கடலில் தான் தூக்கி போடுவாங்க. இனி என் பணம் கூட இந்த கரை ஒதுங்காது. சாயந்தரம் வலிக்க டைம் இருக்கு, நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு.

மனதில் இருப்பவன் இறந்து விட்டதால் எதிரில் இருப்பவனை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தாள். அன்று கிறிஸ்துமஸ் திருநாள், உலக நன்மைக்காய் கர்த்தர் ஜனித்த நாள். அவள் வாழ்வில் இன்பம் ஜனிக்க அத்தனை தேவதைகளும் ஆசீர்வதித்தன.

0: எதை மனதில் உறுதியாய் நினைக்கிறோமோ அது நிச்சயம் கிடைக்கும் என்ற இயற்கை விதிப்படி இறந்ததாய் நினைத்தவன் எதிர்வந்து
1: நின்றான்.
2: நான் கூட தான் இவ்வளவு நாள் கழிச்சு நான் வந்ததேன் நான்சிய பார்க்க தான். உண்மையாவே எனக்காக காத்துட்டு இருக்காளா?
1: சத்தியமா சொல்றேன், இப்ப நீ வந்தது தெரிஞ்சதுன்னா உலகத்திலேயே இத விட சந்தோஷம் வந்த பொண்ணுக்கு இல்ல.
2: முதல்ல நான் அவளை போய் பாக்குறேன்.
1: இன்னைக்கு அவளுக்கு நீ தான் கிறிஸ்மஸ் பிரசன்ட், சர்ப்ரைஸ் இருக்கட்டும். முகத்தை மூடிட்டு போ.
3: சொல்லுமா, இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேன்.
4: ஃபாதர், கடவுள் முடிவுக்கு முன்னாடி இவ முடிவை எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, சீட்டை கொடுங்க, கடவுள் யார் பேர் எடுத்திருக்கான்னு பார்ப்போம்.
3: என்
4: காதலை ஏத்துக்கிறியா?

0: தாத்தா போல் வேடமணிந்த கேப்டன் அவளது விரலில் மோதிரம் அணிவித்தான். ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்னொருவன் தோற்றுத்தானே ஆக வேண்டும். கேப்டனும் நான்சியும் மகிழ்ச்சி கடலில் நீந்த மருதுவோ கண்ணீர் கடலில். கனவுகளோடு வந்தவன் இன்று கலங்கிய கண்களுடன் கப்பலில் செல்கிறான். கலங்கரை விளக்கத்தை கப்பல் கடக்கிறது. அவனது காதலுக்கு சாட்சியாய் இப்பொழுதும் மௌனமாய் நிற்கிறது அந்த கலங்கரை விளக்கம். அவனது பயணம் மீண்டும் தொடர்கிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது

0: பிரிசம் பிலிம்ஸ் வழங்கிய இயற்கை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஷியாம், அருண், செந்தில், சின்னிஜெயின், கருணாஸ், பசுபதி, குட்டி ராதிகா, சீமா பிஸ்வாஸ் மற்றும் பலர். இசை வித்யாசாகர், கதை இயக்கம் எஸ் பி ஜனநாதன்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. பொன்மாலை பொழுது. மலர்கள் பேசும் மொழியும் மலைத்துளிகள் பாடும் இசையும் காற்று எழுதும் கவிதையும் சேர்ந்த ஓர் அற்புதமான உலகம் இயற்கை. அந்த இயற்கையின் பேரழகை சுற்றி வலம் வர இணைகிறது இன்றைய பொன்மாலை பொழுது. ஆம் நேர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது இயற்கை எனும் தலைப்பில். அலைகள் கரையை தழுவும் போது, காற்று காதல் மொழி பேசும்போது மனம் தானாகவே இசையின் சிறகுகளில் பறக்கத் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட மலையாள மண்ணின் மனத்தையும் இனிய காதலின் சுகத்தையும் நமக்காக தரும் அற்புதமான பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம்

ஒரு சின்ன குயிலின் குரலில் காதலும் பாசமும் கலந்து பாடும்போது கேட்பவர்களின் இதயத்தில் இனிய நினைவுகள் பூத்து குலுங்குகின்றன. பாசத்தின் மனம் வீசும் பூவை பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா பாடிய பாடல் அனைவரின் உள்ளத்தையும் கொண்டு கொண்ட பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் 5:30. முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சி இயற்கை எனும் தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. கிராமத்து மண் வாசனையும் ஆற்றங்கரையின் தென்றல் காற்றும் மனதை வருடும் நாட்டுப்புற இசையும் ஒன்று சேரும்போது பிறக்கும் இசைக்கு எல்லையே இல்லை. ஒலிக்கும் பாடல் எங்க ஊரு காவக்காரன் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடல்.

பொன்மாலை பொழுது இயற்கை எனும் தலைப்பில். போந்தென்றல் வீசும் வேளையில் மனம் சொல்லாத கதைகளை காற்று மெதுவாக எடுத்து சொல்கிறது. அழகான இசையோடும் மனதை தொடும் வரிகளோடும் பாடல் வருகிறது உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:20 10 நொடி இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இயற்கை எனும் தலைப்பில் மலர்கள் மலரும் காலம் வசந்தம் என்றால் மனங்கள் மலரும் காலம் இசை. கிராமத்து திருவிழாவின் உற்சாகமும் நாட்டுப்புற கலைகளின் அழகும் மண்ணின் மனம் வீசும் மெட்டுகளும் ஒன்றாக கலக்கும் போது கொண்டாட்டம் இன்னும் வண்ணமயமாகிறது. ஒலிக்கும் பாடல் ஜானகி பாடியது முதல் வசந்தம் திரைப்படத்திற்காக.

வானம் சில நேரங்களில் மேகங்களை அனுப்பி மனதோடு பேசுகிறது. தென்றல் சில நேரங்களில் நினைவுகளை தூவி இதயத்தை நினைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மழை நேர உணர்வை இசையாக வடித்தால் அது சில தலைமுறைகளை கடந்தும் ரசிக்கப்படும் பாடலாக மாறிவிடுகிறது. மௌனராகும் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குழுவினரோடு பாடியது.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இயற்கை எனும் தலைப்பில் வளம் வந்த இன்றைய பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: A desert may be hot like the Thar or cold like Ladakh. But generally speaking, if a place has little or no water and vegetation, people usually call it a desert. Some deserts are almost totally without water. In such places, strong winds blow, raising heaps of sand and depositing them as mounds. These are called sand dunes that shift and move endlessly across the desert. Few plants can survive on such dry, shifting sands. All living things need water in order to survive. Camels can do without water for days together. The reason is they sweat very little. We sweat because we must keep our body temperature constant. We sweat when it gets hot, and this cools the body. Camels can stand high body temperature. They don't need to sweat and can, therefore, retain the water they drink for long periods of time. The smaller desert animals do not drink water. They burrow underground during the hot day and come out at night to eat. Some of them eat other animals and get the water they need from the moisture in the meat. Others eat plants and seeds and get the water they need from plant juices. Desert plants also adapt themselves to the life they lead. Cactus plants store water in their thick stems. Their roots lie close to the surface of the ground and quickly absorb the moisture from the light rains that occasionally fall. The major feature of all deserts is, of course, dryness and variations of temperature. In humid climates, the moisture in the air acts like a blanket and protects the earth's surface from the hot rays of the sun. The absence of this blanket in desert lands causes the desert to heat up rapidly during the day and to cool off rapidly at night. Deserts are an important part of nature's great plan. They are there like the dense forests and the deep oceans. Just because they are hot and dry, one should not look upon them as useless parts of the earth.
1: आशा है कि यह कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। अब इसी के साथ हम आज के कार्यक्रम के समापन की आपसे आज्ञा चाहेंगे। तो अब अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
3: नमस्कार। उमंग उमंग उमंग उमंग
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திரைசை தொடக்கமாக ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து.

0: நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீருடன் தொலைபேசியில் உரையாடினார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் பிரிக்ஸ் வேளாண் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு GNS ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீர் ஷேக் மெஷால் அல் அகமது அல் ஜபர் அல் சபாஹுடன் தொலைபேசியில் உரையாடினார். மேற்காசியாவில் உருவாகி வரும் நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை வெளியிட்டார். குவைத் நாட்டின் நில ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மீதான தாக்குதல்களுக்கு இந்தியாவின் கடும் கண்டனத்தை அவர் மறு உறுதி செய்தார். பதற்ற தணிப்பு, பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைந்து மீட்க அவர் வலியுறுத்தினார். குவைத்தில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பில் குவைத் அமீர் தனிப்பட்ட முறையில் செலுத்தி வரும் அக்கறைக்கும் பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்த பிரதமரின் சமூக ஊடகப் பதிவிலிருந்து கூடுதல் விவரங்கள்.
1: 140 கோடி மக்களின் ஆசியுடன் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வுடன் அரசு செயல்பட்டு வருவதாக சமூக ஊடக பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இத்தகைய அயராத முயற்சிகளின் பலனாகவே உள்கட்டமைப்பு முதல் டிஜிட்டல் புரட்சி வரையிலான பல்வேறு துறைகளில் உலக அளவிலான புதிய அங்கீகாரம் இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்க சேவை, வளம், நல்லாட்சி என்ற இதே பாதையில் அரசு அயராது தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாடு கடந்த 12 ஆண்டுகளில் ஏழைகள் நலன், வளர்ச்சி ஆகிய 2 குறிக்கோள்களையும் ஒரே சமயத்தில் எட்டியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் நாட்டிற்கு அயராது சேவை புரிந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் ஆளுகை என்பதன் பொருளே சேவை உணர்வு என்பதாக மறு வரையறை செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விக்சித் பாரத் 2047 எனும் இலக்கை நோக்கி நாட்டை நகர்த்துவதில் நாட்டிற்கே முதலிடம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதன் சாட்சியாகவே கடந்த 12 ஆண்டுகள் திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெளியுறவுக் கொள்கையில் கடந்த 12 ஆண்டுகளில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகள் மற்றும் ஆவணங்களுக்கு சான்றளிக்கும் நடைமுறைகள் சாதாரண மக்களுக்கு ஏற்ற விதத்தில் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்களின் குறைகள் மற்றும் பின்னூட்டங்களை பெற டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு நெருக்கடி காலங்களில் திறம்பட்ட முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான வேலைவாய்ப்பு சந்தையை இந்திய இளைஞர்களும், உலக அளவிலான ஏற்றுமதி சந்தையை இந்திய வர்த்தகர்களும் எளிதில் அணுக தேவையான வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் இந்தியர்கள் தற்போது கூடுதல் நம்பிக்கை மற்றும் பெருமித உணர்வுடன் வெளிநாடு செல்ல இயன்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இன்று விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா நினைவு நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நிலம், நீர் மற்றும் வன வளத்தை அந்நிய சக்திகளிடம் இருந்து பாதுகாக்க அபார துணிச்சலுடன் போராடியவர் பிர்சா முண்டா என்றும், பழங்குடி சமூகத்தினரின் சுயமரியாதை, கலாச்சாரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதே அன்னாரின் வாழ்க்கை என்றும் சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் புரிந்த பகவான் பிர்சா முண்டாவின் அரிய செயல் ஒவ்வொரு தலைமுறை இந்தியர்களுக்கும் தேசப்பற்றை ஊட்டுவதாக தொடர்ந்து நீடிக்கும் என்று பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா சமாதியில் அம்மாநில ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பலரும் மலரஞ்சலி செலுத்தினர். பிர்சா முண்டா பிறந்த உலிஹாத்து கிராமம் உள்பட ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பல்வேறு பழங்குடி பகுதிகளில் கலாச்சார மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று தொடங்கியுள்ள பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டில் பிரேசில், இந்தோனேஷியா, சீனா, ஈரான், தென்னாப்பிரிக்கா மற்றும் இதர உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். 21 நாடுகளில் இருந்து வேளாண் அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்களும் இம்மாநாட்டிற்கு வந்துள்ளனர். மாநாட்டின் இன்றைய அமர்வுகளில் உணவு பாதுகாப்பு, பண்ணை புதுமைகள், பருவநிலைக்கு ஏற்ற சாகுபடி, வேளாண் வர்த்தகம் மற்றும் சிறு விவசாயிகளின் அதிகார மேம்பாடு குறித்து விவாதிக்கப்படுகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான சிறப்பு பேச்சுவார்த்தைகள் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளன. விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மூலமான உணவு பாதுகாப்பு என்பது குறித்து இதில் விவாதிக்கப்படும். வரும் 13ஆம் தேதி பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்களுக்கு இடையிலான கூட்டமும் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விரைவில் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள 3 சட்டமன்ற உறுப்பினர்களில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து ஆகியோர் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். திரு ராஜசேகரன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராவார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் ஒருங்கிணைந்த மின்கல வசதிகளுடன் கூடிய 250 மெகாவாட் சோலார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்கும் திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது.

0: தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் பெரிய அளவில் இத்தகைய சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைவது இதுவே முதல் முறையாகும். தேசிய அனல் மின்சார கழகத்தின் உதவியுடன் அமைக்கப்பட உள்ள சித்தாப்பூர் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதியில் உள்ள பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைப்புகள் பயன்பெறும் என்றும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாதுகாப்பான மகப்பேற்றை உறுதி செய்யும் நோக்கிலான பிரதமரின் சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் தேசிய அளவிலான 10ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். விழாவின் போது 75 ரூபாய் நாணயம் மற்றும் சிறப்பு நினைவு தபால் தலை ஒன்றையும் அவர் வெளியிட்டார். பாதுகாப்பான மகப்பேற்று இயக்கம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2016 ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி தொடக்கி வைத்த சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் கீழ் கருவுற்ற தாய்மார்கள் அனைவருக்கும் தரமான மகப்பேற்றுக்கு முந்தைய சேவைகள் விரிவான முறையில் வழங்கப்படுகின்றன. மகப்பேற்றுக்கால மரணங்களை தவிர்க்கவும் சிசு மரண விகிதத்தை குறைக்கவும் இந்த இயக்கத்தின் கீழ் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இயக்கம் தொடக்கப்பட்டதிலிருந்து இதுவரை கருவுற்ற சுமார் 7.5 கோடி பெண்களுக்கு மகப்பேற்றுக்கு முந்தைய ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: இதற்கிடையே மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா இன்று தேசிய நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் பாதுகாப்பான ஒவ்வொரு மகப்பேறும் பெண்கள் மீதான நாட்டின் கடமை பற்றியே பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். சுரக்ஷித் மாத்ருத்வா இயக்கத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி மகப்பேற்றுக்கால ஆரோக்கியத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஜோஜிலா கணவாய் பகுதியில் குளிர்காலம் உட்பட அனைத்து பருவ காலங்களுக்கும் ஏற்றதாக நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தின் கீழ் ஜோஜிலா சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் இன்று நிறைவடைந்துள்ளன. பாறை பகுதியை வெடி வைத்து தகர்ப்பதன் மூலம் சுரங்கப்பாதையின் கிழக்கு வாயிலை திறப்பதற்கான தொலைநிலை பொறியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று இயக்கி வைத்தார். லடாக்கில் உள்ள மினிமார்கா பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜோஜிலா சுரங்கப்பாதை திறக்கப்பட்டு இருப்பது நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பயணத்தில் முக்கிய வரலாற்று தருணமாக அமைந்துள்ளது. சுரங்கப்பாதையுடன் கூடிய புதிய நெடுஞ்சாலை முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்தவுடன் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கும் லடாக் பகுதிக்கும் இடையே போக்குவரத்து தொடர்புகள் அதிகரித்து வர்த்தகம், சுற்றுலா உள்பட பல்வேறு துறைகள் மேம்படும் என்பதும் பாதுகாப்பு படைகளின் நடமாட்டத்திற்கு பேருதவியாக புதிய நெடுஞ்சாலை திகழும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவைத் அமீருடன் தொலைபேசியில் உரையாடினார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் பிரிக்ஸ் வேளாண் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு GNS ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக S. சௌமியா பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30 20 நொடி. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கும் மனோரஞ்சதத்தில் அடுத்து ஒலிப்பது உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதத்தின் நிறைவாக மூகாம்பிகை என தொடங்கும் பாடல்.

நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி, நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி சுடர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் வடிவழகி அவர்கள். 8:30 முதல் 8:58 திரை இசை, 7:15 ஸ்பாட் லைட் நிகழ்ச்சி டெய்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 முதல் 10:25 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருட்களில் புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர், 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று 7:00 முதல் 7:15 7:35 முதல் 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் பற்றிய அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெய்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த பே சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 தேன் சிந்ததே வானம், 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி

நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இனி நாளைய நிகழ்ச்சி நிரல். நமது முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள். இதில் மணிசத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். பசுமையான நகரங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. ஏழு நலமாய் வாழ. கர்ப்பகாலத்தில் மூன்றாம் கட்ட 3 ஏற்படும் இரத்தப்போக்கிற்கான மற்றொரு காரணம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. சிக்கல் வி. குஞ்சுமணி என். நீலா ஆகியோரின் இரு புல்லாங்குழல் இசை இடம்பெறும். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பட்டுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 உழைப்பவர் அரங்கம். ரெக்ஸனில் பேக்ஸ் மற்றும் சீட் கவர்ஸ் தைக்கும் புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் என் கார்த்திகேயன் அவர்களுடனான சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. சீர்காழி எஸ். திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடிய தேவாரம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. சங்கமித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை டெய்லி அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ். பி. ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை தேவா. திரைக்கதை இயக்கம் வி. சேகர். 5:00 பொன்மாலை பொழுது கனவு என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். ஏழு மணி முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமூஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ். சிவக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருட்களின் புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி இன்றிரவு 7:10 ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்புய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 7:35 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் அன்பரசு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:00 இணைய வழி நேயர் விருப்பம்.

12:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒரு மணிக்கு ஹாய் ஸ்நேகிதியே, உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். கண் பொறை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 5:00 அலையோடு விளையாடு, நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:35 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் பற்றிய நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன்சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 மதியம், 12:40 இரவு, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் இடம்பெறும். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாம் இணைந்திருக்கும் திரையிசையில் தொடர்வது ஷாஜகன் படத்திற்காக ஒன்னிமேனன் பாடியது.

0: ஒளித்தாந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னேஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய்

0: இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிஹிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிக தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிக தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிக தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈனாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈனாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈனாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல

0: லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
1: என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காயெல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல வந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாமல் எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்தில் ஏறிடுது. இது ஈனாம் திட்டத்தில் இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
2: வாடிப்பட்டியில் இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்கள் காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்கே வந்து கொடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுலேருந்து 48 மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிடறாங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: பாகிஸ்தான்

0: ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை நெய் இயக்குநர் தெரிவித்துள்ள செய்தி. ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்கனிடியு, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப் இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகியவை பப்பாளி பால் எடுப்பதற்கும் உண்பதற்கும் உகந்தது. கோ 3, கோ 7 ஆகியன இருபால் ரகங்கள். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பலவகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது. எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமாக நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரும். பருவம் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம். இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்கள் மிகவும் ஏற்றது. நடவு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழுவுரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். விதைப்பு 1 ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். நாற்றங்காய் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நேர்த்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். 1 பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். பின்சை நேர்த்தி செடிகள் பூக்க தொடங்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு 1 ஆண் செடியை விட வேண்டும். 1 குழியில் செழித்து வளரும் 1 பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடி உரமாக 10

கிலோ தொழு உரம் இடவும். செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு ஒரு முறை, நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பைரில்லம் அல்லது பாஸ்போபாக்டீரியா நடவு செய்யும் போது மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு. நாற்றங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க ஒரு பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும். கட்டுப்பாடு. இதனை கட்டுப்படுத்த 0.1% போர்ட்டோ கலவை வேர்கள் நனைமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளியில் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லி லிட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீளவாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கீறிவிடுவது கூரிய பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீரல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்கறியிலிருந்து அந்த பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடித்திருக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 தடவைகள் வரை பால் சேகரிக்கலாம். இவ்வாறு எடுத்த பாலை சூரிய ஒளியிலோ அல்லது 40 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தில் செயற்கையான உலர் கருவிகளிலோ உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவம், மரங்களின் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்திருக்கும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்மொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: நேயர்கள், முதலில் எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் எது இதெல்லாம் சொல்லலாம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: ஸோ எண்ணெய் வித்து பயிர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணிலா, எள்ளு, ஆமணக்கு, கடுகு, சூரியகாந்தி இதுவெல்லாம் சொல்லலாம். எல்லாம் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மணிலா மற்றும் எள்ளு தான் மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயிரிடப்படும் மற்றும் பாண்டிச்சேரியிலும் பயிரிடப்படும் அதிக பயிராகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். பெருமளவு எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மணிலா மற்றும் எள்ளு தான் அதிகமாக நம்ம வந்து பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கோம்.
1: இப்போ எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் பெற எந்தெந்த ரகங்கள்லாம் தேர்வு செய்யணும்?
2: ஸோ ரகங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து நிறைய ரகங்கள் வெளியிட்டிருக்கோங்க. அதுலேருந்து ரீசெண்டாக நம்ம கடைசி 4-5 வருடத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய VRI-8 சொல்லக்கூடிய விருதாச்சலம் 8 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இது வந்து அதிக மகசூல் தரக்கூடியது. உங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 125 நாள். ஸோ எந்த பருவத்தில் போடலான்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம

0: ரபி பருவம், அதாவது கார்த்திகை மார்கழி பட்டத்துக்கு உகந்த பருவமாக இருக்குது. அடுத்து நம்ம கரீஃப் நம்ம சொல்லக்கூடிய கோடை பருவத்திலே நம்ம வந்து பயிர் செய்யலாம். பட் வைகாசியில் நம்ம போட்டிங்கன்னா நல்லா இந்த 120 நாள் நம்ம மழையில் மாட்டாமல் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். BR8 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் 9 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இதுவும் வந்து அதிக மகசூல் தரக்கூடியது. 110-115 நாள் வயதுடையது. இது ரெண்டு பருவத்துக்கு நம்ம வந்து சித்திரை வைகாசி பட்டத்துக்கும் கார்த்திகை பருவத்துக்கும் உகந்த ரகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் இன்னொன்று முக்கியமாக பார்த்திங்கன்னா VRI 10 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. ஸோ இந்த VRI 10 தான் வயசு வந்து பார்த்திங்கன்னா 90-95 நாட்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குஜராத் ரகத்துக்கு மாற்றாக கொண்டு வந்து G7 சொல்லக்கூடிய அந்த ரகத்துக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா கழுத்தழகல் நோய்க்கு எதிர் சக்தி உள்ள ரகம். ஒரு செடியில் காய் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 30-35 காய் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவனுடைய வெயிட்டு, நம்ம வந்து பருப்போட வெயிட்டு வந்து அதிகமாக இருக்கும். மற்ற ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா 40-45 இருக்கும். இதில் 100 பருப்போட எடை பார்த்திங்கன்னா 50-55 கிராம் அந்த அளவுக்கு நம்ம வந்து 100 கிராமோட பருப்பு எடை வந்து இது இருக்கும். அதேமாதிரி குறுகிய கால ரகம் 90-95 நாள் நம்ம வந்து அறுவடை செய்து நம்ம வந்து இப்போ இருக்க தமிழ்நாட்டில் வந்து அதிகம் டிமாண்டாக இருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த VRI 10 சொல்லக்கூடிய ரகம் தான் நம்ம வந்து அதிக அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. விவசாயிகளும் அதிக விரும்பி பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. VRI 11 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. VRI 12 சொல்லக்கூடிய அது ரகம் இருக்குது. இதுவும் வந்து நம்ம கார்த்திகை திரை வைகாசி படத்தில் நம்ம வந்து பயிர் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் திண்டிவனம் ஆராய்ச்சியிலேருந்து திண்டிவனம் 13 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. திண்டிவனம் 14 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இந்த திண்டிவனம் 13 சொல்லக்கூடியது 90-95 நாள் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதிகமாக பயிர் செஞ்சுருக்காங்க. இவருடைய காய் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும், எண்ணெய் சத்து அதிகம் உள்ளது. பச்சையை காய் சாப்பிட்டா கூட தலை சுட்டல் இருக்கக்கூடும். திண்டிவனம் 14 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. அது வந்து மீடியம் சைஸ், நம்ம நடுத்தர பருப்புடைய ரகம் இருக்குது. இதுவும் 110-115 நாள் வயது விடுது. இது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து அங்கு ஒரு ரகம் வெளியிட்டு இருக்காங்க. Q8 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இது வந்து காய் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும். அதுமாரி எண்ணெய்ச்சத்து அதிகம் உள்ளது, 50-51% உள்ளது. இதுவும் அதிக மகசூல் தரக்கூடியது. நம்ம வந்து சித்திரை பட்டத்துக்கும் மார்கழி பட்டத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து Q7 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இதுவும் அதிகம் விவசாயத்தில் அதிகமாக பிரபலமான ரகம், அதிக மகசூல் தரக்கூடியது. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மகசூல் தரக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா அந்த Q7 சொல்லக்கூடிய ரகமெல்லாம் இதிலிருந்து பயிர் செய்யலாம். இதெல்லாம் நம்ம மணிலா சாகுபடி செய்யக்கூடிய ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரகங்கள். இது மட்டுமல்ல குஜராத்திலேருந்து வர மாநிலத்திலேருந்து வரக்கூடிய ஜுனாகத்திலேருந்து வரக்கூடிய ரகங்களாக நிறையா விவசாயிகள்லேருந்து பயிர் செஞ்சுருக்காங்க. அதுமாதிரி G7, G9, G21 சொல்லக்கூடிய ரகம்லாம் இருக்குது. அதுமாதிரி Western 44 இந்தமாதிரி ரகம்லாம் விவசாயிகள்லேருந்து அதிகம் பயிர் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம மணிலாவில் சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள். இது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வித்து பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா எள், நம்ம வந்து எள் வந்து அதிகமாக பயிர் செய்யக்கூடிய நம்ம ஏழைகளின் பயிர்னு சொல்லக்கூடிய எள் வந்து அதிகமாக நம்ம வந்து பயிர் செஞ்சுருக்கோம். அதில் ரகங்கள் நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா VRI 3 VRI 7 வரைக்கும் வந்து ரகம் வெளியிட்டிருக்காங்க நம்ம மண்டல ஆராய்ச்சியில் விருத்தாச்சலத்துலேருந்து. அதில் VRI 3, VRI 5 பார்த்தீங்கன்னா வெள்ளை எள், நமக்கு வந்து வெள்ளை எள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வெள்ளை எல்லாம் பயன்படுத்தலாம். இந்த VRI 4, VRI 6, VRI 7 பழுப்பு ரகம், இதுவும் வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திண்டிவனம் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த திண்டிவனம் 7 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது, எள்ளு ரகம். இது விவசாயிகள் அதிகம் விரும்பி பயிர் செய்யக்கூடிய ரகம். அது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் ஆல் சீசன் சொல்லக்கூடிய எல்லா பருவத்துக்கும் உகந்த ரகம். சித்திரை பட்டத்திலும் போடலாம், வைகாசி பட்டத்திலும், ஆணி பட்டம், ஆடி பட்டம், கார்த்திகை, மார்கழி இந்த பட்டத்திலும் பயிர் செய்யக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திண்டிவனம் 7 சொல்லக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் திண்டிவனம் 3, திண்டிவனம் 4, திண்டிவனம் 5 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இதெல்லாம் கருப்பு அந்த ரகத்தை சார்ந்தது. அதுவும் வந்து நம்ம வந்து கார்த்திகை மற்றும் வந்து இந்த பருவத்துக்கு நம்ம வந்து பயிர் செய்யலாம். மாசிப்பட்டத்துக்கு உகந்த ரகமாக வந்து பயிர் செய்யலாம். இவையெல்லாம் இந்த ரகங்கள் நம்ம அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள். இது வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாலும் மகசூலும் அதிகரிக்கலாம் நமக்கு.
1: இப்போ இதெல்லாம் விதை நேர்த்தி செய்வதனுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ விவசாய மணிலாவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி சொல்லணும். இந்த விதை நேர்த்தி எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் நோய், மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்துறது தான் நம்ம வந்து விதை நேர்த்தி வந்து கண்டிப்பாக பண்ண சொல்கிறோம். இப்போ விவசாயிகள் யாருமே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி வந்து பண்ணாமலே டைரெக்டாக வாங்கி என்ன பண்ணுறாங்க, அப்படியே விதைக்கிறாங்க. ஸோ ஒரு 5-10 நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வயலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செடி கருக்குது சாகுது அந்தமாரி சொல்லக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக விதை நேர்த்தி வந்து கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து ரசாயன முறையிலும் பண்ணலாம், இயற்கை முறையிலும் பண்ணலாம். இயற்கை நுண்ணுயிர் எதிர் நுண்ணுயிர் கொல்லிகள்லாம் இருக்குது, அதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக மணிலா மற்றும் எள்ளுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்த ட்ரைகோடமா விருடின்னு சொல்லி எதிர் நுண்ணுயிர் கொல்லிகள் வந்து பயன்படுத்தலாம். அதாவது 1 கிலோவுக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து 1 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உயிர் உரங்களை வந்து பயன்படுத்தலாம். அதாவது ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா இது சொல்லக்கூடிய உயிர் உரங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஏக்கருக்கு வந்து 2 பாக்கெட், 250 கிராம் ஒரு பாக்கெட்டோட சைஸு, அதை வந்து 2 பாக்கெட் அரை கிலோ அளவுக்கு ரைசோபியம், அரை கிலோ அளவுக்கு பாசுபாக்டீரியா, நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியை எடுத்து அதில் 300 ml இது ரெண்டுத்தையும் கலந்து அதுக்கப்புறம் விதைகள் மேலே நம்ம தெளித்து ஒரு அரை மணி நேரம் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து விதைச்சிங்கன்னா நம்ம வந்து மண் மூலம் பரவக்கூடிய நோயிலேருந்து கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் இயற்கை சார்ந்த உரங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ரசாயன உரம் பயன்படுத்தினா கார்பன் டைசைன் சொல்லக்கூடிய மருந்து, ரசாயன மருந்து வந்து கலந்து வச்சு ஒரு நாள் கலந்து

0: வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து விதை செய்து விதைக்குள்ள நமக்கு வந்து மண் மூலம் பரவக்கூடிய முக்கியமாக மண் மூலம் நிறைய வேர்கள் நோய், முக்கியமாக செடி சாகுது கருகுதுன்னு சொல்லுவாங்க விவசாயிகள்லாம். அதில் வந்து அந்த கருகுலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி விதை செய்து நம்ம வந்து விதைக்குள்ள நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வேர்கள் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே விவசாயிகள் அனைவரும் நம்ம வந்து விதை நீத்தி வந்து கண்டிப்பாக செய்ய சொல்கிறோம். நம்ம வந்து
1: எண்ணெய் வித்து பயிர்களில் அந்த விதைக்கும் முறைகளில் ஏற்ற மண், அதனுடைய காலநிலையை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்ணுக்கும் உகந்த ரகமாக பயிர் செய்யலாம். அது மணல்சாரி மண்ணுனாலும் நல்லா மகசூல் வரக்கூடியது. அதேமாரி நம்ம செம்மண் கலந்த மண்ணிலையும் நம்ம வந்து செம்மண் கலந்த மண்ணிலையும் நம்ம வந்து பயிர் செய்யலாம். பட் களிமண்லையும் நம்ம வந்து பயிர் செய்யலாம். பட் ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து அறுவடை சமயத்தில் மிக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் செடி அந்த காயெல்லாம் அடியிலே தங்கிடும். மண் எப்படி பளபளப்புக்கு நல்லா மண் பளபளப்பாக இருந்தாக மணிலா சாகுபடிக்கு உகந்த மண்ணாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்ம வந்து கரிசல் மண்ணும் பயன்படுத்தலாம் அல்லது செம்மண்ணும் பயன்படுத்தலாம். அதெல்லாம் பயன்படுத்த மண் எல்லா வகையிலும் ஏற்ற வகையிலாம் இருக்கும் மணிலா சாகுபடிக்கு. அதுமாதிரி தட்பவெப்பநிலையில் நம்ம வந்து மழை இல்லாமல் பாதுகாத்து நம்ம அறுவடை சமயத்தில் மழை இல்லாமல் பாதுகாத்தாலும் நமக்கு வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை மண் மூலம் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: இப்போ மணிலாக இருக்கட்டும் எள்ளாக இருக்கட்டும் இந்த விதைப்புக்கேற்ற அந்த சரியான காலம் அப்புறம் இடைவெளி எல்லாம் எப்படி இருக்கணும் சார்?
0: மணிலா மற்றும் எள்ளு பார்த்திங்கன்னா மணிலா சாகுபடி பகுதி பார்த்திங்கன்னா மூணு பருவத்தில் நம்ம வந்து பயிர் செய்யலாம். ஒன்று வந்து சித்திரை பட்டம்னு நம்ம சொல்கிறோம், அடுத்து வந்து ஆடி ஆவணி பட்டத்தில் ஒன்று சொல்கிறோம், அடுத்து வந்து கார்த்திகை மார்கழி பட்டத்தில் நம்ம வந்து பயிர் செய்யலாம். ஸோ இப்போ தேர்வு செய்யக்கூடிய ரகங்கள் வந்து மிக முக்கியமானது. இப்போ நம்ம கார்த்திகை மார்கழி படத்தில் 120 நாள் வயதுடைய பயிரெல்லாம் பயிர் செய்யலாம். அதுமாதிரி சித்திரை படத்தில் நம்ம வந்து 120 நாள் பயிர் செய்யலாம். நம்ம வயசு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சித்திரை வைகாசியில் நம்ம வந்து விதைப்பு செய்யலாம். மணிலா பொறுத்த வரைக்கும் வயசு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நம்ம 90 நாள் 95 நாள்னால் ஆடி படத்தில் வந்து விதைக்கலாம். ஸோ எப்போ எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மழைக்காலம் ஐப்பசி மார்கழியிலும் மழை வராமல் அந்த டைமில் வந்து வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மழையில் வந்து நமக்கு வந்து அடிபடும். அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சித்திரை வைகாசி படத்தில் கொஞ்சம் முன்கூட்டியே விதைக்க சொல்கிறோம். அதுமாரி கார்த்திகை மார்கழியிலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. அதில் எல்லா விதமான ரங்களும் நம்ம வந்து எல்லா வயதுடைய ரங்களும் நம்ம வந்து பயன்படுத்துறதுனால மகசூல் வந்து அதிகப்படுத்தலாம். பட் எள்ளு பத்து பொறுத்த வரைக்கும் மாசி பட்டம் உகந்த பக்கட்டம், அடுத்து வந்து கார்த்திகை பட்டம் உகந்த பக்கட்டம். முக்கால்வாசி ரகங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாசி படத்தில் தான் விதைப்பாங்க. எள்ளு விளை மணிலாக விதைச்ச பிறகு அறுவடை செய்த பிறகு மாசி படத்தில் வந்து எள்ளை விதைச்சி அதிக மகசூல் எடுக்கிறோம். ஒரு சில பகுதிகளில் ஆடி பட்டத்துலேருந்து விதைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நல்லூர் வட்டாரத்திலாம் பார்த்திங்கன்னா ஆடி பட்டம் ஆடியில் வந்து விதைச்சி அவங்க மகசூல் வந்து எடுக்கிறாங்க. அந்தமாரி கார்த்திகை படத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட நமக்கு வந்து எள்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மழையிலும் மாட்டாமல் இருக்கணும். அதெல்லாம் இருந்தனா நமக்கு வந்து மகசூல் அதிகப்படுத்தி நம்ம எடுக்கலாம்.
1: இப்போ துளிர் பாசனம் அப்புறம் நுண்ணீர் பாசனம் இதெல்லாம் எண்ணெய் வித்து பயிர்களை எப்படியெல்லாம் உதவிகரமாக இருக்குது சார்?
0: முக்கியமாக மணிலாவுக்கு வந்து நுண்ணீர் பாசனம் நம்ம வந்து நுண்ணீர் பாசனம் வந்து பயன்படுத்தலாம். நம்ம ஸ்ப்ரிங்க்லர் சொல்லக்கூடிய தெளிப்பு நீர் பாசனம் வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம வந்து பார் போட்டு விதைக்கக்குள்ளே நமக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் சொல்லக்கூடிய சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்தலாம். பட் நமக்கு வந்து பார் போடாமல் பட்டம் நம்ம வந்து பாத்தி கட்டி விதைக்கக்குள்ளே நம்ம வந்து தெளிப்பு நீர் பாசனம் வந்து பயன்படுத்தலாம். ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லக்கூடிய அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். எதுக்காக சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீர் தேவை வந்து சிக்கனத்தைப்படுத்துவதற்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் நம்ம தண்ணி கொண்டு போய் சேரும். தெளிப்பு நீர் பாசனம் நமக்கு வந்து ஒரு ஈரப்பத்தன்மை கொடுத்துட்டே இருக்கும் நம்ம மணிலா சாகுபடி செய்வதற்கு. அது வந்து நமக்கு வந்து அதிக செலவு இல்லை. பட் ட்ரிப் இரிகேஷன் போடக்குள்ள நமக்கு செலவு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அறுவடை பண்ண பிறகு இந்த பைப்லைனை சுற்றி நம்ம வந்து கொண்டு வெளியே போய் கொண்டு வைக்கணும். அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் பாசனத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதில் வந்து நமக்கு வந்து தெளிப்பு நீர் பாசனம் ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். நமக்கு மண்ணுக்கும் ஈரம் கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு. அதனால் இந்த மணிலாவுக்கு தெளிப்பு நீர் பாசனம் உகந்ததாக இருக்குன்னு நம்ம அதிகமாக சாகுபடி பண்ணுறதுனால நமக்கு வந்து மகசூல் எதுவும் அதிகமாகப்படுத்தி எடுக்கலாம்.
1: இப்போ எண்ணெய் வித்து பயிரில் சார் இப்போ ரசாயன உரங்கள் இயற்கை உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினுடைய பயன்கள்லாம் சொல்லுங்கள்.
0: நுண்ணூட்ட சத்து வந்து மிக முக்கியமானது. நம்ம வந்து பேரூட்ட சத்து நுண்ணூட்ட சத்து ரெண்டுத்தையும் பயன்படுத்துகிறோம். மிக முக்கியமாக மணிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போரான் சத்து குறைபாடு இருக்குதுன்னா நமக்கு வந்து மணிலா காயில் உள்ள போலா இருக்கும் ஒன்றுமே இருக்காது. போரான் சத்து வந்து மிக முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து மிக முக்கியமானது. மணிலா திரச்சியாக வரணும் திரச்சியாக இருக்குன்னா கால்சியம் சத்து மிக முக்கியமானது. இது ரெண்டும் நம்ம வந்து இது வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம வந்து பயன்படுத்தும். அதுமாதிரி பேரூட்ட சத்துக்களும் மிக முக்கியமானது. யூரியா சூப்பர் பாஸ் பொட்டாஷ் கண்டிப்பாக இட சொல்கிறோம். இப்போ விவசாயம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து டிஏபி ஒரு மூட்டை பொட்டாஷ் ஒரு மூட்டை நார்மலாக பயிர் செய்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு அடி உரமாக போட்டு நம்ம வந்து மணிலா வந்து சாகுபடி பண்ணுறாங்க. பட் இது கூட நாங்கள் என்ன சொல்கிறோம் அடி உரமாக பாதி மீதி பாதி வந்து மேலுரமாக இட சொல்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஜிப்சம் கூட சேர்க்க சொல்கிறோம். வேப்ப முன்னாக்கு அதுவும் அதிகமாக சேர்க்க சொல்கிறோம். எதுக்காக வேப்ப முன்னாக்கு சேர்க்க சொல்கிறோன்னா நமக்கு வந்து காய் அழுகல் நோய் வராமல் பாதுகாத்துக்கும், அந்த அஸ்பஜிலஸ் ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கும். ஏன்னா சில டைம் மணிலா பார்த்துனா அழுகி நமக்கு வந்து கருப்பு திண்டு நிறையா அந்த ஃபங்கஸ் அட்டாக் வந்துருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வேப்பமுனாக்க அடிவரமாக போட சொல்லும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 100 லேருந்து

0: 150 கிலோ அடிவரமாக போட்டு அது கூட ஜிப்சம் ஒரு மூட்டை வந்து போட சொல்லுவோம். ஜிப்சத்தில் ரெண்டு விதமான சத்து இருக்குது, கால்சியம் அண்ட் சல்ஃபர் சத்து. இது கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா திரவ காயின்லாம் திரச்சியாக இருக்குது, சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்ச்சத்து கொடுக்கக்கூடியது. ஸோ அவங்க அது வந்து அடிவரமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மண் வந்து பளபளப்பு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அடிவரம் போடக்குள்ளேயே ஜிப்சம் ஒரு மூட்டை, வேப்பமுள்ளாக்கிலோ 100 லிருந்து 150 கிலோ போட்டு நம்ம வந்து பயிர் சாகுபடி பண்ணக்குள்ளே பயிர் நல்லா நல்லா திடமாக வரக்கூடிய தன்மை அதிகமாக,
1: நல்ல மகசூல் கிடைக்கும்,
0: நல்ல மகசூல் கிடைக்கும். அதே வந்து 45வது நாள் ஜிப்சம் வந்து போட சொல்கிறோம், அதாவது ஏக்கருக்கு 160 கிலோ வந்து போட சொல்கிறோம். அதில் வந்து 40லேருந்து 45வது நாள் இரவை பயிராக இருந்தால் 40லேருந்து 45வது நாள் மானாவரி பயிராக இருந்தால் 45லேருந்து 50 நாள் வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து இந்த ஜிப்சம் மண்ணுக்கு வந்து பளபளப்பாக தான் இந்த கம்பின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பி இறங்கினா தான், மண்ணில் இறங்கினா தான் நமக்கு வந்து காய் பிடிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், கம்பியெல்லாம் வெளியே நீட்டிட்டு இருந்தால் நமக்கு வந்து மகசூலே கிடைக்காது. அதாவது ஒரு செடியில் வந்து ஒரு 2 காய் 3 காய் அளவுக்கு தான் இருக்கும், அந்த கம்பி வந்து உள்ளே இறங்கணும், உள்ளே இறங்கினா தான் நமக்கு அந்த வேர் நல்லா பிடிச்சி நமக்கு வந்து காய் பிடிக்கும் திறன் அதிகமாக இருக்கும். ஆகவே ஜிப்சம் வந்து 40லேருந்து 45வது நாள் போட சொல்கிறோம். அதுமாரி 45லேருந்து 50வது நாள் மானாவரி பயிருக்கு பயிற்சி செய்யணும். இதுக்கு ஜிப்சம் போட்டு மண் அணைக்க சொல்கிறோம், மிக முக்கியமானது. எதுக்காக மண் அணைக்கன்னு சொல்கிறோன்னா, மண் அணைச்சா தான் நமக்கு வந்து மண்ணுக்கு வேர் நல்லா அந்த கம்பி இறங்குக்குள்ளே மண் அணைச்சா தான் நமக்கு வந்து காய் பிடிக்கும் திறன் அதிகமாக இருக்கும். இல்லைனா நம்ம கம்பியெல்லாம் வெளியே நீட்டிட்டு வரும். அதுக்காக மண் அணைக்கிறது மிக முக்கியமானது. சில விவசாயிகள்லாம் களை எடுக்கிற மாரி எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதுமாரி எடுக்காமல் செடி நடுவில் வந்து மண்ணை வச்சு நம்ம வந்து கொண்டு போயிடும். அதுமாரி மேட்டுப்பாத்தி அமைச்சா இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்காது, ஏன்னா மண்ணை மேலே இழுத்து விட்டாக்கா நம்ம வந்து மண் அணைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ மண் அணைக்க முடியலன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ட்ரம்மு போட்டு உருட்டலாம். நம்ம ட்ரம்மில் பாதி அளவு தண்ணி பாதி அளவு இல்லைனா மணலை போட்டு நம்ம உருட்டுறதுக்குள்ளே நம்ம ஜிப்சம் போட்டு தண்ணி கட்டும் பிறகு ஒரு கொஞ்சம் ஈரம் இருக்குள்ளே நம்ம மேலே உருட்டினாக்கா அந்த மணில அந்த கம்பியெல்லாம் உள்ளே போய் மணியில் படிஞ்சிடும். அது ஈஸியாக நமக்கு வந்து மண் கம்பிக்குள்ளே இறங்குக்குள்ளே நம்ம காய் பிடிக்கும் திறன் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்.
1: கலை மேலாண்மை முறைகள் பற்றி சொல்லுங்கள் சார், அதில் உயர் விளைச்சலுக்கு எப்படியெல்லாம் உதவிகரமாக இருக்குது?
0: ஸோ வந்து மணிலா சாகுபடிக்கு மிக முக்கியமானது களை கட்டுப்பாடு மிக முக்கியமானது. 15லேருந்து 25 நாள் வரைக்கும் நம்ம வந்து களை இல்லாமல் பாதுகாத்தாலே நமக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்ம போடக்கூடிய உரங்கள் எல்லாம் களையை வந்து எடுத்துக்கிட்டோம்னா களை வந்து பயிர் வந்து அதிகமாக வந்துடும். ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுனா நமக்கு வந்து களை மேலாண்மை மிக முக்கியமானது. சில நம்ம வரிசை விதைப்பவர்களை நம்ம வந்து இயற்கை முறையில் களை எடுக்கணுன்னா கோண வீடர் கொண்டு ஒரு நம்ம வந்து கோண வீடர் நெல்லுக்கு எப்படி கோண வீடர் போகிறோமோ அதேமாரி புஞ்சை பயிர்களுக்கும் கோண வீடர் இருக்குது. அதை வந்து நம்ம லைனில் இழுத்திங்கன்னா மண் வந்து அந்த வேறு களையெல்லாம் கட்டுப்படுத்தி மண்ணுக்கு வந்து உரமாக மாறிடும். ஸோ இது இயற்கை வரையில் நம்ம வந்து செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அல்லது கை களை தான் நம்ம எடுத்தாகணும், கை களை எடுக்கலாம், வரிசை விதைப்பொருள் ஈஸியாக நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அதே வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ரெண்டு விதமான களைக்குழி வந்து உபயோகப்படுத்தலாம். களை முளைப்பதற்கு முன் ஒரு களைக்குழி, களை முளைத்த பின் ஒரு களைக்குழி இருக்குது. ஸோ களை முளைப்பதற்கு முன் பார்த்திங்கன்னா இந்த பெண்டிமித்தல்னு சொல்லக்கூடிய ஃப்ளூக்ளோராலின் இந்த மருந்து வந்து நம்ம வந்து போயிடும். அதாவது ஏக்கருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் களை முளைப்பதற்கு முன் நம்ம விதைச்சி 48 மணி நேரத்தில் தண்ணி கட்டி 48 மணி நேரத்தில் நம்ம வந்து இந்த களை முளைப்பதற்கு முன் களைக்குழி வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ அது எப்படி பார்த்தோன்னா பின்னோக்கி தான் நம்ம அடிச்சுட்டு வரணும். களைக்குழி மருந்து மண்ணிலையும் கலந்து போடலாம், அல்லது ஸ்ப்ரேயர் மூலமாக தெளிக்கிறதுனால ஸ்ப்ரேயர் மூலம் தெளிக்கக்குள்ள பின்னாடி நோக்கி வரணும். அதுமாதிரி மண்ணில் கலந்து போகிறதுனாலும் பின்னோக்கி தான் நம்ம வந்து களைவி, ஏன்னா முன்னோக்கி போனோம்னா நம்ம களை மருந்து போட்டு அதை மெதிச்சுட்டே போயிடும், நமக்கு வந்து களையோட தன்மை அதிகமாக இருக்கும். அது வந்து களை முளைத்த பின்னு ஒரு களைக்குழி இருக்குது. செடி வளர்ந்த பிறகு நம்ம 20லேருந்து 25 நாள் தெளிக்கணும். தெளிக்கிறதுக்கு முன்னாடி அடியில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும், நம்ம வயலில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் இந்த களை முளைத்தப்பின் உள்ள களைகளை வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ அதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய குசிலஃபாஃபீத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இது வந்து புல் வகை களைகளை கட்டுப்படுத்தும். அதேமாதிரி பர்சூட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது, அது வந்து 2 இலை களைகளை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 20லேருந்து 25 நாள் வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து மகசூல் வந்து களையை மட்டும்தான் கட்டுப்படுத்தும், நமக்கு வந்து பயிருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: நேயர்கள், இதுவரை எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. அதிக அளவில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி விளைவிக்கப்படும் பயிர்களில் ஒன்றுதான் திராட்சை. அதனை இயற்கை முறையில் வெற்றிகரமான விளைச்சல் செய்வது எப்படி என்பது குறித்து இன்றைய பண்ணை செய்தியில் தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவிலேயே திராட்சை உற்பத்தியில் மூன்றாவது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் திராட்சை உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கின்றன.

மக்கள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களில் ஒன்றுதான் திராட்சை. யாருக்கேனும் உடல்நிலை சரியில்லை என்றால் திராட்சையை வாங்கி கொடுத்து நலம் விசாரிப்பது வழக்கம். திராட்சையில் அதிக சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருப்பதுதான் அதற்கு காரணம். சமீப காலமாக அதிக அளவில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி திராட்சை விளைவிக்கப்படுவதால் இதனை சாப்பிடும் பொழுது உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. திராட்சை சாகுபடியில் முதலில் தாய்கொடிகளை நடவு செய்து அவை வளர்ந்த பிறகு காய்ப்பு கொடிகளை ஒட்டுக்கட்ட வேண்டும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தாய்கொடிகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்துதான் இங்கும் விற்பனைக்கும் வருகின்றன. ஒரு ஏக்கர் நிலத்தில் திராட்சை சாகுபடி செய்யும் விதம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஏக்கர் நிலத்தில் கொடிவகை பயிர்களுக்கான பந்தலை முதலில் அமைத்து அதன் பிறகு நிலத்தை உழுது 10 அடி இடைவெளியில் 1 சதுர அடி அளவில் குழிகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் 10 கிலோ எரு, மண் மற்றும் மணல் கலந்து தாய்கொடியை நட வேண்டும். நடவு செய்த 15 நாட்களுக்கு 1 முறை சுழற்சி முறையில் நுண்ணுயிரி திரவம் 200 லிட்டர் தண்ணீருக்கு 250 மில்லி அளவும், 200 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் பஞ்சகவ்யாவும், 200 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் மீன் அமிலமும், 200 லிட்டர் தண்ணீருக்கு 20 லிட்டர் அமுத கரைசலும், 200 லிட்டர் தண்ணீருக்கு 20 லிட்டர் கோமியமும் ஆகியவற்றை கலந்து மாற்றி மாற்றி பாசன நீரில் கலந்துவிட வேண்டும். இலைவழி ஊட்டமாக வாரம் 1 முறை சுழற்சி முறையில் 120 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் பஞ்சகவ்யாவும், 120 லிட்டர் தண்ணீருக்கு 500 மில்லி மீன் அமினோ அமிலமும், 120 லிட்டர் தண்ணீருக்கு 500 மில்லி ஈயம் கரைசலும், 120 லிட்டர் தண்ணீருக்கு 500 மில்லி வேஸ்டி கம்போசர் ஆகியவற்றை மாற்றி மாற்றி தெளிக்கலாம். நடவு செய்த 6வது மாதத்தில் தாய் கொடிகளுடன் காய்ப்பு கொடிகளை ஒட்டுக்கட்ட வேண்டும். அடுத்த 4 மாதங்களில் பூக்கள் பூத்து பிஞ்சுகள் உருவாகும். அவற்றை கிள்ளி அகற்றிவிட வேண்டும். அதன் பிறகு உருவாகக்கூடிய பிஞ்சுகளை பழுக்கவிட்டு பழங்களாக அறுவடை செய்யலாம். அறுவடை முடிந்ததும் துளிர்களை மட்டும் கவாத்து செய்ய வேண்டும். தோட்டத்தில் விளையும் திராட்சை பழங்களை இயற்கை அங்காடிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நேரடியாகவே விநியோகம் செய்யலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

0: நேயர்களின் நினைவிற்கு புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 8 மணிக்கு செய்தி சுடர். மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் வழிவழகி அவர்கள்.
1: மடை தீரந்து தாவும் நதியலைதான், மனம் தீரந்து கூவும் திரு குயிலான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானிலை சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498645 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
2: பகலில் உழைத்த களைப்பு தீர மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு
4: கூர்ந்திட,
2: இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நேரம் 8:34. நேயர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் குறித்த நேர்காணலின் 2வது பகுதி இன்று இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நிதி சீர்திருத்தங்கள்ல ஆதார், ஜன்தன், யுபிஐ இதெல்லாம் எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது, இது எந்த அளவு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம் சார். அடுத்ததா ஜிஎஸ்டி வரிமுறை செயலாக்கம் சார், இது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. முந்தைய வரிமுறைக்கும் இப்ப உள்ள சரக்கு மற்றும் சேவை வரிமுறைக்கும் என்ன சார் வித்தியாசம்?
4: பழைய வரிமுறை அப்படிங்கிறது சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ் டாக்ஸ் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, அதை அவர்கள் எந்தெந்த பொருள்களை எந்தெந்த விகிதம்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு பொருள் உருவாகி இன்னொரு மாநிலத்தை போய் விற்கப்பட்டால் அந்த மாநிலத்திலையும் ஒரு விற்பனை வரி உண்டு. இங்கிருந்து அங்கு போகின்ற பொழுது மத்திய அரசுக்கும் ஒரு வரியை செலுத்த வேண்டி வரும். 3 வரிகளுக்கு உட்படும். உற்பத்தி செய்த மாநிலத்தின் வரி, விற்கப்படுகின்ற மாநிலத்தின் வரி, மத்திய அரசின் வரி. இதில் ஒரு சின்ன சலுகை, மத்திய அரசினுடைய வரியை விலக்குவதற்கு ஒரு வழிமுறை இருந்தது, கொஞ்சம் சிக்கலான வழிமுறை. இந்த 2 வரியும் அந்தந்த மாநிலத்தினுடைய தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்டதால் அது நுகர்வோர் தலையில் போய் விழுந்தது. ஆனால் ஜிஎஸ்டி என்பது இந்தியாவை மொத்தமாக ஒரே பார்வையில் பார்ப்பதனால் ஒரு மாநிலத்தில் வரி வசூலித்தாலும் இன்னொரு மாநிலத்தில் வரி வசூலிக்கின்ற பொழுது முந்தைய வசூலில் கழித்துக் கொள்ளக்கூடிய வசதியை கொடுத்தார்கள். ஒரு எளிய உதாரணத்தை புரிந்து கொள்ளலாம். நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்கிறேன், மூலப்பொருளை வாங்குகிறேன், 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதற்கு 10 ரூபாய் வழி செலுத்துகிறேன், பொருளை உற்பத்தி செய்து விடுகிறேன், அதை ஏதோ ஒரு விலைக்கு விற்கிறேன், 16 ரூபாய் வரி வசூலிக்கிறேன். சட்டத்தின்படி நான் 10% 16 ரூபாய் என்பதெல்லாம் சதவீதம் கிடையாது, புரிவதற்காக

0: எளிமையான தொகையை சொல்கிறேன். முன்பு இந்த 10 ரூபாயும் நான் அரசாங்கத்துக்கு கட்டுவேன், 16 ரூபாயும் அரசாங்கத்துக்கு கட்டுவேன். இப்போது 10 ரூபாயை கட்டிவிட்டதால் 16 ரூபாயில் நான் ஏற்கனவே கட்டிய 10 ரூபாயை கழித்துக் கொண்டு 6 ரூபாயை செலுத்துகின்ற பொழுது பொருளின் விலையில் 16 ரூபாய் தான் ஏறும். இதுதான் ஜிஎஸ்டியினுடைய தாத்பரியம். சோ ஒரு நுகர்வோர் பழைய முறையின் கீழ் கூடுதலான வரியை கொடுத்துக் கொண்டிருந்தார். ஜிஎஸ்டியின் கீழ் மாற்றத்தின் கீழ் வந்த பிறகு அந்த வரி குறைந்ததனால் பொருளின் விலை குறைந்தது. பல இடங்களில், கிராமப்புறங்களில், பெரிய சிறிய நகரங்களெல்லாம் கடையில் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க ஜிஎஸ்டி வந்தபொழுது. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு இங்கு இனிப்பு பலகாரம் 160 ரூபாய், தற்போது 140 ரூபாய். இதுதான் எளிமையான உதாரணம். பழைய திட்டத்திற்கும் ஜிஎஸ்டிக்கும் நடுவிலே நமக்கு வேட் இருந்தது. வேட்டும் இதை போன்றே சலுகையை தந்தது. ஆனால் அதிலே கணக்கிடும் முறைகளும் அதற்குண்டான ஆவணத்தை நாம் காக்கின்ற முறையிலும் நிறைய சிக்கல்களும் புரிதலின்மையும் இருந்தது. அதையெல்லாம் இது நீக்கிவிட்டது. ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஒருவர் பதிவு செய்து கொண்டார் என்றால் அவர் 24 மணி நேரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய கணக்கை அப்டேட் செய்யலாம். மாதத்திற்கு ஒரு முறை சில படிவங்கள், 3 மாதங்களுக்கு ஒரு முறை சில படிவங்கள் என்றெல்லாம் உண்டு. நான் 10 ரூபாய் முதலில் வரி செலுத்தினேன் அல்லவா, 16 ரூபாய் வசூலித்தேன் அல்லவா, இந்த இரண்டையும் நான் பதிவு செய்வதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் வங்கிகள் இவற்றை அடிப்படை ஆவணமாக எடுத்துக்கொள்கின்றன. என்னுடைய வியாபாரத்தின் நிலை என்பதை எடுத்துக்கொள்கின்றன. இவையெல்லாம் ஜிஎஸ்டியினுடைய பலன்கள்.
1: இப்ப இந்த ஜிஎஸ்டி செயலாக்கம் காரணமாக ஒரு பொருளோட விலை எவ்வளவு குறையுது, அதன் மூலம் நுகர்வோர் எந்த அளவு பயனடைகிறாங்க அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்ததோட முக்கிய நோக்கம் என்ன? இது நிதித்துறை சீர்திருத்தங்கள்ல எத்தகைய பங்கு வகிக்குது சார்?
0: ஒரு நாட்டில் 2 விதமான வரி வகைகள் உண்டு. வருமான வரி, டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுகமான வரி. இதில் ஏதாவது ஒன்றுதான் பெரும்பாலும் இருக்கும். நம்முடைய நாட்டில் இரண்டும் சமகாலத்தில் இயங்கி வருகின்றன. ஏனென்றால் வசதி படைத்தவர்கள் குறைவாகவும் வசதி குறைவானவர்கள் மிக அதிகமாகவும் இருப்பதனால் அதை சமன் செய்வதற்காக வருமான வரியும் விற்பனை வரி மற்ற விஷயங்களுக்கும். மெல்ல மெல்ல வருமான வரியினுடைய வசூலை குறைத்துக் கொண்டே வந்து மறைமுக வரியை மட்டும், சேல்ஸ் டாக்ஸை மட்டும் கொண்டு வருவாள். அதற்கு என்ன பெயர் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ். இப்ப வருமானம் எனக்கு வருகிறது, நான் அதை செலவழிக்காமல் சேமிக்கிறேன் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ், அதாவது நான் செலவு செய்கின்ற போது வருகின்ற வரி மட்டும் வரும் என்றால் என் செலவை குறைத்துக் கொண்டே வருவேன், சேமிப்பை அதிகமாக்கிக் கொண்டே வருவேன். அது எனக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அதனால அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சேல்ஸ் டாக்ஸ் ரேட்ஸ் குறைஞ்சிருப்பதனால, முன்பு 4-5 படிநிலைகள் இருந்தன, 0, 5, 12, 18, 28 என்று இருந்தன. எல்லாவற்றையும் குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரு அதிகமான சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை குறைவான சதவீதத்திற்கும் கொண்டு வருகிறார்கள். அது அவ்வப்பொழுது மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதுல நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மாநிலத்திற்கு உண்டான உரிமை. ஒரு வரியை உயர்த்துவதற்கோ குறைப்பதற்கோ, மாற்றுவதற்கோ, புதிய வரியை போடுவதற்கோ மத்திய அரசிற்கு மட்டும் இங்கே உரிமை கிடையாது. அது மாநில அரசுகளினுடைய நிதி அமைச்சரையோ அல்லது அவர் சார்ந்த யாரோ ஒருவருடனோ 100% ஒப்புதலோடு தான் நடக்கிறது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவர் கூட இதிலிருந்து மாறுபட்ட கருத்தை வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ ஜனநாயகத்தில் நம்ம எப்படி இருக்கோம், ஒரு இடத்துல 51% ஒன்று ஆமாம் என்று சொல்லி 49% இல்லை என்று சொன்னால் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய எண்ண ஓட்டம் தானே ஜனநாயகத்தில். வரி விகிதத்தில் மட்டும் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அந்த வரிய அமலுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பரிபூரண ஜனநாயக முறை இங்கே இருக்கிறது. அதனால ஜிஎஸ்டி வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்படும். வரி செலுத்துபவர்கள் மெல்ல மெல்ல அந்த நேரடி வருமான வரி முறையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் சலுகைகள் கூட்டி

0: கொண்டே வருவார்கள். அது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் கட்ட வேண்டும் என்றும் நாம் எல்லோரும் செலவழிக்கிறோம். இன்டைரக்ட் டாக்ஸ்ல என்ன, நான் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரே வரி. வருமான வரி அப்படி அல்ல. எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி, இன்னொருவருக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி. இங்கு அப்படி அல்ல, இரண்டு பேருக்கும் ஒரே வரி தான். ஆனா பொருளினுடைய வரியை குறைத்துக் கொண்டே வந்து மற்ற விஷயங்களின் மூலமாக மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வழியை நோக்கி ஒரு அரசு செல்லும்.
1: ஓகே சார், ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில சரக்கு மற்றும் சேவை வரி முறை நாடு முழுவதும் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது, மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அது தற்போது எவ்வாறு எளிமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சார்?
0: இந்த வரி விகிதத்தில் எந்தெந்த பொருள்களுக்கு டிமாண்ட் இருக்கு, எந்த பொருள்களுக்கு தேவை குறைவாக இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு இதில் மாற்றங்கள் நிகழ்த்திக் கொண்டே வருகிறார்கள். ஒரு பொருளை உயர் வரி விகிதத்திலே வைத்து விடுகிறார்கள், பின்னாளில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால் மாதா மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை கூடுகின்ற பொழுது அதை மாற்றி அமைக்கிறார்கள். அதனால் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற வசூல் சரியான முறையில் நடந்து கொண்டிருப்பதனால் என்ன விதங்களிலெல்லாம் அவர்களுக்கு அனுகூலம் செய்து கொள்ள முடியுமோ, 18%லேருந்து அதை 5%க்கோ 5%லேருந்து 18%க்கோ கொண்டு போவதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும்.
1: ஓகே சார், ஜிஎஸ்டி வரிமுறையாளர், தொழில்துறையினர், சிறு குறு தொழில் முனைவோர் இவங்கெல்லாம் எந்த அளவு பயன்படுறாங்க சார்?
0: ஒரு வியாபாரத்திற்குள் வரக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன புரிந்து கொள்வார், என்னுடைய நுகர்வோர் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். நான் ஒரு நல்ல பொருளை உருவாக்குகிறேன், உணவுப் பொருளை உருவாக்குகிறேன், எல்லா மக்களையும் சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஏற்றுமதி செய்ய நினைப்பேன், அண்டை மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று துடிப்பேன், மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகளில் என் பொருள் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அப்படி இருந்தால்தான் என்னுடைய விற்பனை பெருகும், என்னுடைய லாபம் கூடும், நான் செல்வ நிலையை அடைய முடியும். அப்ப நானே ஜிஎஸ்டியில் போய் பதிவு பண்ணிடுவேன். ஏனென்றால் ஒரு பல்பொருள் அங்காடி நான் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜிஎஸ்டி நம்பரோடு பில் கேட்பாங்க. அதனால நானே போய் என்னை பதிவு செய்து கொள்வேன். அதனால் மெல்ல மெல்ல சிறு குறு தொழில்கள் செய்பவர்கள் கூட தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். அதற்குண்டான வழிமுறைகள் எளிதாக இருக்கின்றன. என்னுடைய இடத்திலிருந்து கணினி மூலமாகவே எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளவும், எல்லாமே பதிவாகிவிட்டதனால் நான் ஒரு பொருளை ஒருத்தட்ட பில்லை வாங்கிட்டேன் அப்படின்னா பதிவாகிவிட்டதனால் என்னைக்கு வேணும்னாலும் அதை நான் நிரூபிக்க முடியும். அதனால் ஜிஎஸ்டியினுடையது சிறு குறு தொழில்களை செய்பவர்கள் அதைவிட இன்னும் கொஞ்சம் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறது. ஆனா முன்னாடி ஆரம்ப காலத்தில் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள விற்பனை இருந்தால் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதை 40 லட்சம் என்று அதிகப்படுத்திவிட்டார்கள். அதனால் சிரமம் இல்லாமலும் நாம் இருந்து கொள்ள முடியும். என்னுடைய வியாபாரம் உள்ளூர் வியாபாரம் தான், நான் மாட்டுக்கு என்னுடைய போகையில் போயிட முடியும். அதற்கும் வழி இருக்கிறது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி நுகர்வோரை மட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, வியாபாரிகளையும் கருத்தில் கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருள்கள் போக வேண்டும் அவசியம். ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருள்கள் இன்னொன்றில் கிடைக்காது. ஆனால் நுகர்வு எல்லா இடங்களுக்கும் சமமாக வந்துவிட்டது. அப்ப நமக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுகிறது.
1: சரக்கு மற்றும் சேவை வரி முறை செயலாக்கம் சிறு குறு தொழில் முனைவோருக்கு எந்த அளவு பயனளிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இந்த ஜிஎஸ்டி வரிமுறையால நாட்டின் வரி வருவாய் எந்த அளவு அதிகரிச்சிருக்கு, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: ஆரம்ப காலத்தில் மிக குறைவாக இருந்தது. கடந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 2 லட்சம் கோடி. இந்த வரி அதிகமாக அதிகமாக அரசு மற்ற இடங்களிலிருந்தோ அல்லது மக்களிடமிருந்தோ கடன் பெறுகின்ற தொகை குறையும். ஏன்னா அரசை நடத்துவதற்கு கடன் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அது ஏதோ ஒரு இடத்தில் வாங்கணும். நம்முடைய பொருளே வருகிறது என்றால் மக்களினுடைய பங்களிப்பினால்தான் இது வருகிறது, தனி மனித நுகர்வோர்னால்தான் இந்த பணமே வருகிறது. அதை அந்தந்த மாநிலங்களினுடைய மேம்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை செய்து கொண்டு வருவதற்கும் உற்பத்தியாகின்ற பொருள் மேலை நாடுகளுக்கு செல்வதற்கும் ஊக்கங்களுக்குண்டான வழிகளும் இருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் மேலை நாட்டுக்கு மென்பொருளை ஏற்றுமதி செய்கிறேன், எனக்கு ஜிஎஸ்டி போடுவார்கள். ஆனால் மேலை நாட்டிலிருந்து நான் அமெரிக்க டாலராக பணத்தை கொண்டு வந்துவிட்டார்,

0: விற்பனைக்கு நான் ஏற்றுமதி செய்ததற்கு நான் டாலராக கொண்டு வந்துவிட்டால் ஜிஎஸ்டியை திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்க டாலரா கொடுங்க அப்படின்னா நம்முடைய நாட்டின் அந்நிய செலாவணியை பலப்படுத்துகின்ற பொழுது தனி மனிதனாக விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் அனுகூலம் கிடைக்கிறது. ஏன்னா அந்த ஜிஎஸ்டியை குறைக்கிற போது மேலை நாட்டில் இருப்பவர்களுக்கு குறைவான விலைக்கு என்னால் கொடுக்க முடியும், அதனால் அவர்கள் என்னிடம் வருவார்கள். அதையும் ஜிஎஸ்டி செய்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்தில் அடுத்ததா வருமான வரிமுறையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், மூலதன ஆதாயங்கள் உட்பட நிதி சீர்திருத்தத்தில் இது எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்லுங்க.
0: ரெண்டு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வருடத்தில் மார்ச் மாதம் வரையில் ஒருவருக்கு மாதம் 1,00,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருந்தால் அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. 12,00,000 மேல போற பொழுது அடிப்படை தொகையிலிருந்து அவர் வரி செலுத்துகிறார். 12,00,000 அதிகமாக கூடுதலாக இருக்கு, 12,10,000 ரூபாய் இருக்கு. அவர் அந்த 10,000 ரூபாயை செலுத்தினாலே அவருக்கு வரி வராது. இதெல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக. அவருக்கு 4,00,000 டாக்ஸ் கிடையாது, அது ஒரு மார்ஜினல் பெனிஃபிட் ரிலீஃப்னு ஒன்று கொடுப்பாங்க. 12,10,000 10,000 ரூபாய் கூட வந்ததுக்காக நான் அவ்வளவு டாக்ஸ் கட்டணுமானா அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் வருமான வரியின் கீழ் கிடைத்திருக்கிற பெனிஃபிட். 1,00,000 ரூபாய் என்னுடைய வருமானம் என்றால் எனக்கு, தனி மனிதனான எனக்கு, இரண்டு அனுகூலங்கள் இருக்கின்றன. ஒன்று, 1,00,000 ரூபாயை நான் குடும்பத்திற்காக செலவழிக்கலாம். செலவழிக்கின்ற பொழுது நான் பொருள்களை வாங்குகிறேன், சேவைகளை அனுபவிக்கிறேன், அதன் மூலமாக விற்பனை கூடுகிறது, ஜிஎஸ்டி கூடுகிறது, அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது, அரசாங்கம் இன்னும் வலிமையாக செய்ய முடிகிறது. நான் சிக்கனமாக இருக்க விரும்புகிறேன், இதில் ஒரு பகுதியை நான் சேமிக்கிறேன். சேமிப்பதன் மூலமாக அதற்குண்டான வரியெல்லாம் இதில் சேர்ந்து விடுவதனால் இதன் மூலமாக பண பலம் நாட்டிற்கு கூடுகிறது, எதிர்காலம் எனக்கு செழுமையாகிறது. ஏன்னா சேமிப்பு வந்துவிட்டது, அதை நான் எதிர்காலத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த சேமிப்பை நான் எங்க வைக்கிறேன், வங்கியில் வைக்கிறேன். வங்கி என்ன செய்கிறது, வியாபாரம் செய்பவர்களுக்கு கடன் கொடுக்கிறது. அப்போ 1,00,000 ரூபாய் என்கிட்ட ரிலீஃபா கொடுத்தது. முன்னாடி இதுல ஒரு பெரிய தொகை, இந்த 12,00,000 ரூபாயில ஒரு தொகை வரியாக போயிருக்கும். இப்பொழுது வரி போகவில்லை, அந்த பணத்தை நான் சேமிக்கலாம், அந்த பணத்தை குடும்ப மேம்பாட்டிற்காக நான் செலவழிக்கலாம். இது வருமான வரி 12,00,000 வந்ததுனால ஏற்பட்ட நன்மை. மூலதன ஆதாயம் என்பது கேபிட்டல் கெய்ன்ஸ், அதுல ஒரு மாபெரும் நன்மை நமக்கு நடந்திருக்கிறது. பழைய முறைப்படி, அதாவது போன வருடத்திற்கு முந்தைய வருடம் வரை, நான் 1980 ஒரு நிலத்தை வாங்குகிறேன். 2000 ஆண்டு அதனுடைய மதிப்பு என்ன, இப்பொழுது நான் விற்றால் அதனுடைய மதிப்பு என்ன, இதற்கு ஒரு காரணியை பயன்படுத்துவாங்க, ஒரு ஃபேக்டரை பயன்படுத்துவாங்க. 2000 அதனுடைய மதிப்பு 1,00,000 என்று வைத்துக் கொள்வோம். அது தற்போது 3,50,000 ஏறத்தாழ. அன்றைக்கு அதன் மதிப்பு 1,00,000, இன்றைக்கு அதனுடைய மதிப்பு 3,50,000. நான் 7,00,000 ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த வித்தியாசத்திற்கு 3,50,000-க்கும் 20% கட்டினேன். இப்ப அவர்கள் எனக்கு என்ன தந்திருக்கிறார்கள் அனுகூலம், நான் 1,00,000 ரூபாய்க்கும் 7,00,000 ரூபாய்க்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்திற்கு 12.5% கட்டினால் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வித்தியாசத்திற்கு 20%-லிருந்து 12.5% குறைந்துவிட்டது. இது ஒரு பெரிய அனுகூலம். இதன் மூலமாக பலரும் நன்மை அடைந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால நேரடி வரியின் மூலமாக வருமான வரியிலே 12,00,000 ரூபாய் என்பது சேமிப்பிற்கும் நல்ல முறை செலவழிப்பிற்கும் எனக்கு உதவி செய்வதன் மூலமாக எனக்கும் பலன், நாட்டிற்கும் பலம். கேபிட்டல் கெய்ன்ஸில் அதனுடைய விலை அதிகரித்திருப்பதனால் இந்த ஃபேக்டரைசேஷன் சொல்லக்கூடியது சமமாக எல்லா இடத்திலும் பதவாக இல்லாதான். அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ற பொழுது சென்னைக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், ஒரு கிராமத்துக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், அப்படி இருந்தால் அது சரியா இருக்காது. அதற்கு பதிலாக வாங்கிய விலை, விற்ற விலை இரண்டுத்திற்கும் உங்களுக்கு நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, போன வருடம் இந்த இரண்டிற்கு எது எனக்கு அனுகூலமானதோ, எது எனக்கு குறைவான வரியை தருமோ, அதை நான்

0: செலுத்தினா போறோம். அதையும் கொடுத்திருக்காங்க. ஆதலால் நிதி மேலாண்மையில் அரசாங்கமானது வருமான வரியிலும் சரி, ஜிஎஸ்டி போன்ற மறைமுக வரியிலும் சரி, தனி நபரனுடைய வருமானத்தில் கூடுதலாக அவர் கையில் செலவழிப்பதற்கும் அல்லது சேமிப்பதற்கும் உண்டான பணத்தை பெருக்கியிருக்கிறது. அதன் மூலம் பலம் கூடுகிறது.
1: இப்ப வருமான வரி செலுத்துவதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் மூலம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். கடந்த 12 ஆண்டுகள்ல நிதித்துறை சீர்திருத்தங்கள் எந்த அளவு மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். இதுல பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதுல இந்த சீர்திருத்தம் எந்த அளவுக்கு உதவி இருக்கு சார்?
0: 100 நாள் வேலை திட்டம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகைகள், மங்கையருக்காக இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள், திட்டங்கள், பெண்களுக்கு உண்டான திட்டங்கள், அந்த ஊதிய திட்டங்கள், ஊக்கத்தொகை திட்டங்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே வரும். வருங்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கின்ற பொழுது அதில் எப்படி வருமான வரி இல்லாமல் செய்வது, அதை எப்படி அவர்கள் பயனளியுள்ளதாக செய்து கொள்வது, உதவித்தொகை என்று கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், பெண்கள் தங்களுடைய சுய உதவி குழுக்களின் மூலமாக வியாபாரத்தை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. கூட்டாக வியாபாரம் செய்வது என்பது கிராமப்புறங்களில் மிக பலமான ஒன்று. அதை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நேரடியாக இப்ப இந்த யுபிஐ திட்டத்தின் மூலமாக பண பரிவர்த்தனை எல்லாமே பெண்களை ஊக்குவித்துக் கொண்டே வரும். அவர்களும் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய வலிமையை பெறுவார்கள். அதனாலதான் பெண்களுடைய சக்தியை இந்த நாடானது எப்பொழுதும் போற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் மிக மிக முக்கியமானது. செலவு முழுக்க குடும்ப தலைவியிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சேமிப்பு பெறுகிறது. உலகத்திலேயே மிக வலிமையான செல்வ நாடாக மறைமுகமாக இருப்பது இந்தியா தான். மேலை நாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வங்கிகள் ஏதோ ஒரு இடத்தில் மக்கள் நம்பிக்கையை இழந்தால் வங்கிகள் கீழே விழுந்துவிடும். இந்தியாவில் வங்கி பலமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய சேமிக்கும் குணம். அந்த பணத்தை முன்பு அவர்கள் வீட்டில் வைத்திருந்தார்கள், தற்பொழுது வங்கியிலே வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பலத்தை கூட்டுகிறது. பெண்களுக்கு உண்டான உதவித்தொகை எல்லாம் கிடைக்கிற போது அவர்களுக்கு உண்டான கம்பீரமும் சுயமாக காலில் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நாடெங்கிலும் சுய உதவி குழுக்கள் பெருகி வந்து கொண்டே இருக்கின்றன. கூட்டு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பெண்கள் மிக ஈடுபாட்டோடு ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் மூலமாக ஏற்படுகின்ற வியாபாரம் நமக்கு பலமாக இருக்கிறது. மெல்ல மெல்ல விவசாயத்திலும் அவர்களுடைய பங்கு அதிகரிக்கக்கூடும். இதன் மூலமாக மண்ணினுடைய மனமானது சேமிப்பின் மூலமாகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் வரும். செலவழிப்பதும் குடும்ப தலைவிகள் தான். அதன் மூலமாகத்தான் பொருளாதாரம் இயங்குகிறது. வெறும் சேமிப்பு மட்டும் போராது, செலவும் தேவைப்படுகிறது. அது பயனுள்ள செலவாக இருப்பதை நிர்ணயிப்பது அவர்களாக இருப்பதனால் நாட்டின் பலம் அவர்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதில் இந்த நிதித்துறை சீர்திருத்தம் எவ்வாறு உதவி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்ததான் டிஜிட்டல் ருபி அப்படின்னு சொல்றாங்களே சார், அந்த டிஜிட்டல் ருபி அப்படின்னா என்ன, அது எவ்வாறு ஒரு தனி நபருக்கு பயன்படுது சார்?
0: டிஜிட்டல் ருபி அது இன்னும் மக்களிடம் முழுமையாக சென்று அடையவில்லை. இப்ப நம்மளுடைய கணக்கில் பணம் இருக்கிறது, ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறோம், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றோம், நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு செயலியின் மூலமாக அவருக்கு பணம் அனுப்பிடுறோம். டிஜிட்டல் ருபி என்பது அரசு வெளியிடக்கூடிய அத்தனை தாள் நாணயம், உலோக நாணயம், 8 அணாவிலிருந்து 2000 ரூபாய் வரை, இதுவரையில அந்த நோட்டை நோட்டு வடிவிலேயே நம்முடைய கணக்கில் வச்சுக்கலாம். நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு வேலட் இருக்கு, இந்த நோட்டுகளையே வைத்துக்கலாம். 2000 ரூபாயில 2 நோட்டு, 500 ரூபாயில 4 நோட்டு அப்படின்னு 1 ரூபாய் வரைக்கும் வைத்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது. அதிலிருந்து அப்படியே நாம் செலவழிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படியே நம்முடைய மணிப்பர்ஸுக்குள்ள இருக்கிற பணம் மாதிரியே இதற்குள்ளே வைத்துக்கொண்டு அதை அப்படியேவும் நாம் செலவழித்து வருவோம். மொத்தமாக ஒரு 50 ரூபாய், 70 ரூபாய், 78 ரூபாய் என்று செலவழிப்பதற்கு பதிலாக பணமாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய வழியும் வரும். அது அதே நிறத்திலும் இருக்கும். அது இப்பொழுது சிறிய அளவிலே தொடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் அதன் மீது ஒரு விதமான ஈர்ப்பு மக்களுக்கு ஏற்பட்டு எல்லா மக்களும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்.
1: டிஜிட்டல் ரூபே

0: பத்தி மக்களுக்கு புதிய தகவல்களை சொன்னீங்க சார். இந்த நிதி சீர்திருத்தம் கிராமப்புற பகுதிகளில் அப்புறம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இது எந்த அளவுக்கு உதவிகரமா இருந்திருக்கு சார்?
1: 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களில் எல்லா கிராமப்புறங்களிலும் இருந்தது அஞ்சல் துறை மட்டுமே, அஞ்சல் அலுவலகம் மட்டுமே. கொஞ்சம் பெரிய கிராமமா இருந்தா அங்க ஒரு வங்கி இருக்கும். இப்பொழுது வங்கிகள் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டது, அஞ்சல் துறை பின்கோடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக ஒரு கிராமத்தை

0: வங்கிகள் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டது. அஞ்சல் துறை பின்கோடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக ஒரு கிராமத்தை நம்மால் அடைய முடிகிறது என்றால் அங்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து விட முடியும். இப்போ வேறு ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வை இந்த இடத்திற்கு எப்படி கொண்டு வர முடியும் என்று பார்க்கலாம். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் இருந்துட்டா அவன் தன்னுடைய கணினியில எல்லா பாடத்தையும் தெரிந்து கொள்ள முடிவதை போன்று கிராமத்தில் மக்கள் பணத்திற்கு தங்களுடைய வங்கி கணக்கிற்கு நடக்கவே வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்ய முடியும். அதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கிற நிதி மேலாண்மை. வங்கிகளிலே பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் என்று ஒரு பதவி உண்டு. அவர் ஒரு நபர், அவர் வங்கி அதிகாரி. வங்கியிலிருந்து பெட்டியில் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு வருவர். நம்மிடம் இருக்கக்கூடிய பாஸ் புத்தகத்தை வாங்கிக் கொண்டு, நம்மிடம் பணத்தை பெறுவதற்குண்டான படிவத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போவார். இப்படி பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே எதிர்காலத்தில் இருக்காது. எதாக இருந்தாலும் மொபைல்லேருந்து பணத்தை மாத்துற மாதிரி இருக்கும். பண பரிவர்த்தனை கிராமத்தினுடைய ஒரு வீட்டிற்குள் போய்விட்டால் அனைத்தும் மிக வேகத்தோடு நடந்துவிடும். எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம் வந்தாச்சு, இது இன்னும் எளிதாக ஆகிவிடும். எல்லா கிராமத்திற்கும் கல்வியும் சென்று அடைந்து விட்டது. ஆதலால் பொருளாதாரத்தினுடைய தாக்கம், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்ய முடியும். ஆதலால் பொருளாதாரம் வளர்வதற்கு மின்னணு சாதனங்களின் மூலமாக நிதி பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
1: இந்த நிதி சீர்திருத்தம் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமப்புற பகுதிகளையும் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிதி சீர்திருத்தத்தினால என்னென்ன ஏற்பட்டிருக்கு சார்?
0: ஏற்றுமதி அதிகமாற பொழுது நாம இன்னொரு முன்னேற்றத்திற்கு போவோம். ஏற்றுமதிக்கு உண்டான பொருள்கள் நம்மிடம் இருக்கின்றன, அதற்குண்டான சேவைகள் நம்மிடம் இருக்கின்றன. தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். மேலை நாட்டில் ஒருத்தரை நாம எப்படி நம்புறது, ஏற்றுமதி எப்படி செய்யறதுன்ற பயங்கள் எல்லாம் இருக்கு. இவையெல்லாம் இந்த தொடர்பு சாதனங்கள் அதிகமாக அதிகமாக பரிவர்த்தனைகள் சரியான முறையில் நடக்க நடக்க நாம் உலக அளவிலே மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். நம்முடைய பொருள்களுக்கு மேலை நாட்டில் டிமாண்ட் இருக்கு. இப்போ உதாரணமாக தேங்காயினுடைய ஓட்டை எடுத்துக்கொள்ளும். தேங்காய் ஓட்டின் மூலமாக பல அலங்கார பொருள்களை நம்மால் உருவாக்க முடியும். தேங்காய் ஓடு கிராமப்புறத்தில் தற்பொழுது ஒரு எரிபொருளாக பயன்படுகிறது. ஆனால் அதையே நாம் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் ஏற்றுமதி யார்கிட்ட அனுப்புறது, யார் மூலமாக செல்வது, இதுவெல்லாம் தொடர்பு சாதனங்கள் நமக்கு இப்போ வர வர கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வர வர இந்த பொருள்கள் எல்லாம் அவர்கள் மூலமாக ஏற்றுமதியாகும். பணத்துக்கு பயப்பட வேண்டாம். நாம உள்ளூரில் ஒருத்தட்ட கொடுக்க போறோம், அவங்க ஏற்றுமதி செய்ய போறாங்க, பணம் தானாக வந்து சேரப்போகிறது. இப்படிப்பட்ட கலைப்பொருள்கள், அற்புதமான விலை பொருள்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கு. இதுகாரம் இதையெல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாமல் நாம் இருந்தோம். ஏன் ஏற்றுமதியை நான் ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னா, அதுல தான் விற்பனை தொகையும் அதிகம், லாபமும் கூடுதல்.
1: நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் காரணமாக உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் குறித்து சொன்னீங்க. அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பினான்சியல் இன்க்ளூஷனுக்கு நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு வழிவகுத்தது சார்?
0: எல்லோரையும் உள்ளடக்கிய என்பதுதான் எப்பொழுதும் வெற்றி பெறும். பல்வேறு விதமான மொழிகள் பேசக்கூடிய, பலவிதமான கலாச்சார தாக்கம் இருக்கக்கூடிய நம் நாட்டில் மிகப்பெரிய பலம் இருக்கிறது. ஏற்றுமதிக்கு உண்டான, இறக்குமதி தேவைக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. கைகள் இருக்கின்ற இடத்துல தான் ஒரு உற்பத்தியினுடைய சக்தி இருக்கும். சீனா மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய மக்கள் தொகை. மக்கள் தொகைக்கு வேலையை கொடுத்துவிட்ட காரணத்தினால் பொருளாதாரம் உயர்ந்துவிட்டது. ஒரு காலத்தில் சீனாவினுடைய மக்கள் தொகை என்பது அவர்களுடைய பொருளாதாரம் தாங்காத ஒன்று என்று

0: நினைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு மக்கள் தொகையை பலமாக மாற்றிவிட்டார்கள். இதைப்போல் நம்மாலும் செய்ய முடியும். எல்லோரையும் உள்ளடக்கி அனைவருக்கும் வேலைவாய்ப்பையும் அல்ல பங்களிப்பையும் கொடுத்து அதன் மூலம் தேவைப்படுகின்ற பணத்தை உடனடியாக கொடுத்தோம் என்றால் வேலைக்கு வரமாட்டேன்னு யார் சொல்வாங்க? எல்லாரும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான பொருளை எங்கு விற்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பொருள் போனால் பணம் வருமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படி எல்லோரையும் சேர்க்க முடிந்தால், யார் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தால், ஒருவர் தன்னை ஒரு இடத்தில் பதிவு செய்து கொண்டால், அதற்காக அவருக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டு விட்டால், இப்ப ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறார்னா உத்தியோக ஆதாரம்னு ஒன்று வாங்குறாரு. உத்தியோக ஆதாரம் வாங்கினார்னா அவரை பற்றி எல்லா விவரமும் இருக்கிறது என்று அர்த்தம். அப்பொழுது வியாபாரம் நாம் செய்வோம், அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தும்.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்தின் வாயிலாக நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. மேலும் தனி மனிதரோட முன்னேற்றம், ஏழை மக்களோட முன்னேற்றம், கிராம பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30. திரைசை. தொடக்கமாக மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து.
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

நேரம் 8:39:41. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. தொடரும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் குரல்கள் மனோ மற்றும் சித்ரா.

ஒளித்த அந்த பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா பாடியது. நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து.

0: நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை முதல் பிரான்ஸ், ஸ்லோவோக்கியா ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். பிரான்சில் G7 உச்சி மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்கிறார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து முயற்சிகளையும் எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் இருந்து புதிய ஜி ராம்ஜி திட்டத்திற்கு சுமூகமான முறையில் மாற ஏதுவாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 95,692 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய முதல் 78 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு சுமையில் இருந்து நுகர்வோரை பாதுகாக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு

0: 1,23,000 கோடி ரூபாய் நிதி ஆதரவு வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் ஒருங்கிணைந்த மின்கல வசதிகளுடன் கூடிய சோலார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் திரு பி ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய மூவரை அமைச்சர்களாக நியமிக்க முதலமைச்சர் திரு ரங்கசாமி பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று தொடக்கி வைத்தார். அதிரடிப்படைக்கான சிறப்பு ரோந்து வாகனத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு வட்டத்திற்கு உட்பட்ட வரிச்சகுடி உள்ளிட்ட பகுதிகளில் முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து இப்பணியில் ஈடுபட்ட கணக்கெடுப்பு அலுவலர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெய்லி ஏஞ்சல்.

0: RPF, and Neelab Srivastav, journalist. This program was produced and presented by the News Services Division of Akashwani. You can listen to it on our mobile app, News on AIR. This program is also available on our YouTube channel, News on AIR Official.
1: Spotlight.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:30. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக உமாரமணன் பாடிய பாடல் ஒலிக்கிறது. ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:39. நாம் இணைந்திருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் இணையும் இந்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 9:48:34. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சங்கீத வானிலை. ஒழித்த அந்த பாடலை தொடர்வது பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நாம் கேட்டரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத வானிலை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மழை. தேன்மழையின் தொடக்கமாக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:09. இணைந்திருக்கும் தேன்மொழியில் இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பேவா. ஒலிக்கும் குரல்கள் TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுசீலா.

நேரம் 10:16 இணைந்திருக்கிறோம். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இது தேன்மழை. கலங்கரை விளக்கத்தை தொடர்ந்து வரும் பாடல் சர்வ சுந்தரம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருள்களில் புதுடில்லி செய்திப்பிரிவு வழங்கிய சிறப்பு தொடர்.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராக மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், பசுமையான நகரங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை, வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. நலமாய் வாழ, கர்ப்பகாலத்தில் 3 மாதத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கிற்கான மற்றொரு காரணம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02, 8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, சிக்கல் வி. குஞ்சுமணி, என் நீல ஆகியோரின் இரு புல்லாங்குழல் இசை இடம்பெறும். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பட்டுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். பத்து 2 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 உழைப்பவர் அரங்கம். ரெக்ஸினில் பேக்ஸ் மற்றும் சீட் கவர்ஸ் தைக்கும் புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் எம். கார்த்திகேயன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சீர்காழி எஸ். திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடிய தேவாரம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. சங்கமித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஆஷா. இரண்டு 15 ஏன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ். பி. ராம் அவர்களின் பாட்டு. 4:00 கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை தேவா, திரைக்கதை இயக்கம் வி. சேகர். 5:00 பொன்மாலை பொழுது, கனவு என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். ஏழு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ். சிவக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன கேட்கலாம். 9:15 ஸ்பாட் லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருள்களில் புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல். பதினொன்று 10:00 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45, 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka.